ஆமாங்க, இப்போ இல்லாட்டி எப்போ? இப்போதான். இந்த நொடிதான் நமக்கு நிரந்தரமான நொடி. அதனால இப்போ நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரமோ அதெல்லாம் அனுபவிக்கணும். அதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க எங்கிட்ட என்ன சொல்ல போறீங்க எங்ககிட்ட அப்படின்னா, வீட்டுல அல்லது உங்களுடைய அலுவலகத்துல உங்க உறவினர்கள் யார் வேணாலும் இருக்கிறாங்க, சாப்பிடும் போது தட்டுல ஒரு பருக்கு சோறு கூட மிச்சம் வைக்காம எல்லாவற்றையும் முழுமையா சாப்பிடுறவங்க இருக்காங்களா? அல்லது நீங்களே அப்படிதானா? அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க. ஏன் அப்படின்றது பிறகு நாங்க சொல்றோம். இப்ப நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன, சாப்பிடும் போது அந்த தட்டுல ஒரு பருக்கு சோறு இல்லாம நல்லா சுத்தமா சாப்பிடுறவங்க இருந்தாங்கன்னா அழைத்து சொல்லுங்க. சொல்லுங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் சாப்பிடுறதே ஒரு தனி கலைங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகா சாப்பிடுவாங்க. நிதானமா சுவைத்து ஒரு பருக்கு கீழே சிதறாம தட்டில் உள்ள அப்படியே சோறு எல்லாம் முழுமையா சாப்பிடுவாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு வரங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-909-7219.
1: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ் PSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
2: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
3: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணியில் செய்யும் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம்
0: மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0101-7219.

0: சாப்பிடுவது ஒரு கலை. எப்படி சமையல் ஒரு கலையோ, சமைத்த சமையல சாப்பிடுறது இன்னொரு கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலையை ரசிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. நம்மில் பலருக்கு அந்த அனுபவம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? அவங்க சாப்பிடும் போது அவ்வளோ அழகா கீழே சிதறாம, தட்டில் ஒரு பருக்கு கூட இல்லாம, நிதானமா சுவைத்து அந்த சமையலை, அந்த சாப்பாடு சாப்பிடும் போது இன்னும் இன்னும் சமைச்சு கொடுக்க கூடாதா, இன்னும் இன்னும் இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆவலை தூண்டும். அந்த மாதிரி யாரு உங்க வீட்டில் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நீங்களா கூட இருக்கலாம், அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தோம், நீங்க எப்படி?
1: அடுத்தவங்க பத்தி எனக்கு தெரியாது, சாரி. ஏன்னா எனக்கு வந்து நீங்க சாப்பிடுவாரு பாக்குறது வந்து எனக்கு வந்து அநீதி, கண்ணாறு படுற மாதிரி. நான் சாப்பிடுறது மத்தவங்க பார்த்தானா சரி, மத்தவங்க சாப்பிடுவா டக்குன்னு பார்த்தானா நான் மச்சம் ரொம்ப பார்க்க மாட்டேன், தெரிய மாதிரி இருந்துருவேன். ஆனா இந்த தட்டுல ஒரு பருக்கு கூட இல்லாம சாப்பிடுறது வந்து மோஸ்ட்லி நான் தான்.
0: நீங்க தானா விசாலிச்சு உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு பசி, அந்த உணவு பிடித்திருந்தால், சுவைக்கும் அளவுக்கு இருந்தா தட்டு வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கிற மாதிரி சாப்பிடுவீங்களா? நான்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல விசாலாச்சு, எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா? அப்ப உங்களை பார்த்தா எனக்கு பாக்கணும்னு தோணும் இல்லையா?
1: கண்டிப்பா.

வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமா இருந்து காற்றில் இருக்கல உங்ககிட்ட யாரும் பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால மின்னல் குடும்பத்துல ஒரு பாதி அங்க இருக்கிறாங்க, இன்னொரு பாதி இங்க தலைநகர்ல நாங்க இருக்கிறோம். நாளை சனிக்கிழமை ஜோஹோர் குழாயில் உங்களுக்காகவே நடைபெறுகின்றது கலப்படம். இதுல இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி, பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம் KIS இருக்காங்களே, இணைய அறிவாற்றலை மேம்படுத்தும் மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் MCMC-ன் முயற்சி தான் இது. KIS பற்றி மேலும் விரிவாக நீங்க தெரிந்து கொள்ளணும்னா எங்க போகணும், நாளைக்கு கலப்படத்துக்கு போகணும். குழாயில் நடைபெறும் கலப்படம் நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் நகைச்சுவை என்ற குதூகலத்துடனே MCMC அதிகாரிகளோடும் நீங்கள் பேசலாம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100972119
1: ஆரம்பிக்கலாமா?
2: சிங்கப்பூர்
1: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
3: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்க

0: மின்னலின்
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
2: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
3: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
4: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
2: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
5: அப்படின்னா அது என்ன?

0: ஆன்லைன் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. ஜான்சன் சொல்லுங்க, யார் இந்த மாதிரி சாப்பிடுவா?
1: இன்னொரு ரெண்டாவது பையன், அவருக்கு வந்து இப்ப 14 வயது. அவரு சின்ன பிள்ளை, நான் நோட்டீஸ் பண்றேன், எது கொடுத்தாலும் அந்த தட்டுல மிச்சம் வைக்கவே மாட்டாரு.
0: ஓ, நல்ல பழக்கம் பாருங்க.
1: அழகா முடிச்சிருவாரு. ஆனா அவருக்கு இன்னொரு என்னன்னா, ஒரு வாட்டி எடுத்துட்டாரு வயிறு நிறைஞ்சுனா அதுக்கப்புறம் திருப்பி எடுக்க மாட்டாரு, ஆட் பண்ணவே மாட்டாரு.
0: பரவாயில்லையே, அந்த உணவு வந்து சுவைத்து சாப்பிடுறாரு, அது பெரிய விஷயம் இல்ல.
1: ஆமா, ரசிப்பேன், அவர் சாப்பிட ரொம்ப ரசிப்பானே,
0: ரசிக்கிற மாதிரி தானே இருக்கும்.
1: ஆமா, அது மாதிரி கல்யாணத்துக்கு விருந்துக்கெல்லாம் கூட்டு போனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவரு கூட்டு போறதுக்கு.
0: அது ஒரு வருந்த. சரி, அவருக்கு யார் அந்த மாதிரி மிச்சம் வைக்காம நல்லா சுத்தமா சாப்பிடணும் யார் சொல்லி கொடுத்தது?
1: எல்லாத்துக்கும் 3 பேர் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா அந்த பெரியவங்களும் கடைசியும் அதை
0: பின்பற்றது
1: இல்ல. நான் 2வது மகன், அப்படி கிடையாது.
0: அவர் பேர் என்ன?
1: ஜான் டேர்.
0: ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க, அவர் எப்படி சாப்பிட நாங்களும் அந்த அழகை ரசிக்கணும். சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி. சொல்லுங்க யம்னா, யார் அப்படி சாப்பிடுவா?
2: ஓகே, நார்மலா எங்க வீட்டுல என்னைய சொல்லுவாங்க, அழகா சாப்பிடுறேன், சுத்தமா சாப்பிடுவேன். ஆனா நான் இப்ப சொல்ல போறது என் பையனை பத்தி.
0: சொல்லுங்க.
2: அவருக்கு 15 வயசு, இன்னொருத்தர் 12 வயசு. அது நீங்க சொல்ற மாதிரி அந்த மங்குல ஒரு பருக்க இருக்காது, அவ்வளவு அழகா சுத்தமா, அந்த கருவேப்பிலையோ அந்த முள்ளு அது மட்டும் தான் இருக்கும், அதுவும் அந்த எண்டுல ஓரமா தள்ளி வச்சிருவான்.
0: ஆமா, ஏன் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாரு
2: தெரியல அவருக்கு.
0: அவருக்கு
2: எனக்கு சொல்லும் போது ஆளுங்க ஓகே நான் அப்படியா சாப்பிடறேன்னு நினைப்பேன். அப்ப பையனை இப்ப நான் பாக்கும் போது இவன் அழகா சாப்பிடறானேன்னு தோணுது.
0: அம்மா இவ்வளியோ அவ்வளியே மகன்,
2: அம்மாவையும் மிஞ்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன்.
0: மிஞ்சிட்டாரு. அந்த கறி வேப்பிலை மட்டும் அவரை சாப்பிட சொல்லுங்க. சரியா?
2: சொல்லிடுறேன், சொல்லிடுறேன்.
0: நன்றி, நன்றி அம்மனா.
2: நன்றி, நன்றி.

0: உமாடானி உங்களுக்காக.
1: இளையோர் அமைப்புகளுக்கான சஜாதி மடானி உதவித்தொகை. உங்கள் சிந்தனைகளை செயலாக்குங்கள். சுற்றுலா, விருந்தோம்பல், வேளாண், உணவுத்துறைகள் உள்ளிட்ட பல திட்டங்களுக்காக ஒவ்வொரு அமைப்புக்கும் 100,000 ரிங்கிட் வரையிலான மானியம். விண்ணப்பம் செய்ய சஜாதி மடானி.icu.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

0: ஏன்
1: இட்லிக்கு சட்னி ஓகே, சாம்பார்ல தான் எப்படுற?
2: அந்த பசியாரு, அந்த இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் அந்த நாளோட ஆரம்பம் அல்ல. அதனால பசியாரு மறந்துடாதீங்க, ஒரு அன்பான நினைவூட்டுறது. சரி, இன்றைக்கு வணக்கம் மின்னல்ல இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. என்ன அப்படின்னா, மலேசியாவில் உள்ள குடும்பங்கள்ல ஆண்டுதோறும் ஒரு நபருக்கு 31.9 கிலோ முதல் 97.3 கிலோ வரை உணவு வீணாகின்றது என மதிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை புள்ளியியலாளர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் முகமது வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு தட்டில் எவ்வளோ சாப்பாடு விரயமாகின்றது. இப்போ ஒருவர் ஒரு தட்டு அப்படின்னு எடுக்கும்போது ஒரு குடும்பம், வீடு, உணவகம் இப்படின்னு நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம் இல்லையா. தேசிய குடும்ப குறிகாட்டிகள் கணக்கெடுப்பு இதன் அடிப்படையில் சமைக்கப்படாத உணவை விட பதப்படுத்தப்பட்ட அல்லது சமைத்த உணவுகள் தான் அதிக அளவில் வீணாகின்றன என்றும், சமைக்கப்படாத உணவு 88.7% குடும்பங்கள் தூக்கி எறிந்துள்ள நிலையில் பதப்படுத்தப்பட்ட அல்லது சமைத்த உணவை 94.1% குடும்பங்கள் தூக்கி எறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சமைத்த உணவாக இருக்கட்டும், சமைக்கப்படாத உணவாக இருக்கட்டும், பதப்படுத்தப்பட்ட உணவாக இருக்கட்டும், எல்லாமே உணவு தானே. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைத்து வாங்கி உண்ணும் போது இந்த விரயம் ஏற்படாது. அதனால தான் சொன்னோம், சாப்பிடும் போது தட்டுல ஒரு பருக்கு இல்லாம யார் சாப்பிடுவா சொல்லுங்க. பிரியா சொல்லுங்க.
3: இல்ல, நான் தான் அந்த மாதிரி. நான் வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாலுமே சுத்தமா சாப்பிடணும்னு தான் நினைப்பேன். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை இதெல்லாம் கூட நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவேன். ஆனா இப்போ ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து அதோட நன்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சாப்பிட்டுருவேன். தட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கருப்பட்டை, அந்த கிராம்பு இதுதான் இருக்கும். மத்தபடி எல்லாமே சாப்பிட்டுருவேன்.
2: அதையும் சாப்பிட முயற்சி பண்ணலாம, தவறு எதுவும் கிடையாது. இல்ல
3: இல்ல, முயற்சி பண்ணலாம். அப்ப மசாலா டீ எல்லாம் குடிக்கும்போது அதை போட்டுருவாங்க, ஆனா அது முழுசா சாப்பிடும்போது அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது இப்ப வரைக்கும்.
2: சரி, பரவாயில்ல. ஒரு நாள் உங்களுக்கு இந்த பட்டை கிராம்போட நன்மையும் புரியும், அந்த நாள்ல நீங்க சாப்பிடுவீங்க, அப்ப அழைத்து சொல்லும். சரியா?
3: கண்டிப்பா. ஆனா என்னோட முன்னாடி யாரு சாப்பிட்டு அந்த மாதிரி ஒதுக்கி வச்சா கூட நான் கேட்பேன், ஏன் எல்லாத்தையும் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க தக்காளி? என்னோட தங்கச்சி பாத்தீங்கன்னா தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பாங்க.
2: கேக்கணும் நீங்க, நாம கேட்காம வேற யாரு கேக்கணும்? கேக்கணும் நீங்க. சரியா?
3: சுத்தமா சாப்பிடு, தட்டுல உள்ளது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி நான் கேட்பேன். எனக்கு வந்து அந்த தட்டு சாப்பிட்டது சுத்தமா இருக்கு.
2: அவ்வளவுதான், நாட்டுக்கு இல்ல வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணும், அப்பதான் உணவு விரயம் ஏற்படாது. சரியா? இதுக்கு மேல வந்து யாராவது பாத்தீங்கன்னா சொல்லி கேளுங்க, திரேசாவும் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லி.
3: கண்டிப்பா கண்டிப்பா.

0: வணக்கம். மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் FM நேயர்களே, உங்கள் நாளை மற்றும் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம்ங்க. நான் பிராண்டிங் ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் ஸ்ரீஎன்டி உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. ஒன் ஹவுஸ் ஒன் ஆண்டர்பிரனர், அதாவது ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும் இந்த மலேசிய நாட்டுலங்க. மூணாவது டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ஐடென்டிஃபைங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்படி நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்? வெரி சிம்பிள். உங்களோட அலுவலகத்திலயோ அல்லது வெளியில இருந்தாலும் நீங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ஒண்ணுதாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க நல்லா அப்சர்வேஷன் பண்ணீங்கன்னாக்க உங்க கண்ணுக்கு வர ஒரு விஷயம் என்னன்னாக்க, பிரச்சனைன்னு இருக்கும். பல விதமான பிரச்சனை இருக்குது நீங்க அப்சர்வேஷன் பாக்குறப்ப. இதான் வந்து ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, ப்ராப்ளம் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாங்க, உள்ள வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்றது சொல்யூஷனுக்கு. அந்த சொல்யூஷன் நீங்க கொடுத்துட்டாலுமே இங்க என்ன நடக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த வியாபாரத்துல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இப்படித்தான் எக்கச்சக்கமான கம்பெனிங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முன்னாடி வந்து இன்னைக்கு லீடிங் ஆகி சிறு தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கொங்கலமரட்டிற்கும் போயிருக்காங்கனாக்க, இவ்வளவுதாங்க விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸே இல்ல. நீங்க முதல்ல சுத்தி கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பழகுங்க. அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்சர்வேஷன் உள்ளுக்கு தான் சொல்யூஷன் இருக்கு. ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட சொல்றேன். சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆபீஸ்ல வந்து பேப்பருங்கெல்லாம் வைக்கிறப்ப காத்து அடிக்கும். காத்து அடிச்சதுன்னா பேப்பர் எல்லாம் பறக்கும் பாருங்க. யூரோப்ல நடந்த ஒரு விஷயம். அப்ப அந்த யூரோப்பியன் கண்ட்ரில ஒரு சிறுவன் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான். சின்ன பையன் வேலை செஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், இந்த பேப்பர் எல்லாம் பறக்கிறதுலாம் அவன் தான் போய் எடுத்து எடுத்து வைக்கணும். இது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அப்ப அவன் போனா, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தேடுறேன்ட்டு அன்னைக்கு அவன் போய் கண்டுபிடிச்சதுதான் அங்க ஒரு பேப்பர் கிளிப். சாதாரண ஒரு சின்ன பையன் ஒரு பேப்பர் கிளிப்ப கண்டுபிடிச்சா இன்னும் நம்ம பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தகவலோட நான் உங்களை விட்டு விடைபெறுகிறேன். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. நன்றி, வணக்கம்.
2: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் Day 1 the commune lifestyle mall கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னலோட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபா CSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072119. சரி, உணவை தட்டில் சாப்பிடும் போது ஒரு பருக்கு இல்லாம நீங்க சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மலேசியாவில் இந்த உணவு விரயம் இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் வீட்டிலும் அதிகமாக இருக்கின்றது. அது சமைத்த சமைக்காத பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக இது உணவு தான். நமக்கு நன்கு தெரியுங்க, உலகத்துல பல குழந்தைகள் வந்து ஒருவேளை தண்ணி கூட இல்லாம சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடு இல்லாம அவங்க வந்து உயிர் மடைகின்றனர். அவங்களுக்கு அங்கு இல்லாதது நமக்கு இங்கு கிடைக்குது. அப்படின்னா நாம விரயம் செய்யக்கூடாது. இதை எப்போதுமே அந்த உணவை விரயப்படுத்தும் போது நாம நம்ம சிந்தனையில கொள்ளுதல் அவசியமான ஒன்று. சொல்லுங்க பாக்கியலட்சுமி.
3: எங்க வீட்டுல என்னோட அப்பாவும் என்னோட தாய்மாமா ஒருத்தர் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுதான் பாக்குறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்கும்.
2: எப்படி சாப்பிடுவாங்க?
3: ரொம்ப சுமாரான சாப்பாடா தான் இருக்கும். ஆனா அவங்க அவ்வளவு அழகா ரொம்ப ருசிச்சு ரொம்ப மெதுவா சாப்பிடுவாங்க. நீங்க எத்தனை வாட்டிக்கு போட்டாலும் நல்லா சாப்பிட்டு முடிப்பாங்க. அது பாக்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும்.
2: ஆசையோட சேர்ந்து நாமும் அதை சாப்பிடுன்ற ஒரு ஆவலை தூண்டும் தானே?
3: ஆமா, ரொம்ப தூண்டும். ஆனா நம்ம போட்டு சாப்பிட்டா அவ்வளவு ஒன்னும் பெருசா இல்ல.
2: அதெல்லாம் ஒரு கலமா, எல்லாருனாலும் முடியாது. அதுக்குன்னு பிறந்திருக்கணும், அதனால அவங்களால மட்டும்தான் இதெல்லாம் முடியும். சரியா? நன்றி நன்றி. அது என்னமோ ஒவ்வொரு இடத்துலயும் வீட்லயும் இருப்பாங்க. அவங்க சாப்பிட சாப்பிட நமக்கே வந்துட்டு வயிறு நிறைந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த அளவுக்கு உணவு பிரியர்கள் என்று அவங்கள நாம சொல்லலாம். செல்வி சொல்லுங்க. செல்வி, யாரு அப்படி சாப்பிடுறா?
4: நான் தான் அப்படி சாப்பிடுவேன்.
2: நீங்க தான் அப்படி சாப்பிடுவீங்களா?
4: அது எப்படினாக்கா நம்மளுக்கு அந்த சாப்பாடோட கடைசி ருசியா இருக்கும்.
2: கடைசி பருக்கு தான் ருசியா இருக்குமா?
4: எஸ் அந்த நம்ம முத ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது இந்த வெஜ்ஜி அந்த சம்பாலோ அதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடக்குள்ள ஒன்னா சுவைப்போம். அதுக்கு பிறகு கடைசியா அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்குள்ள அந்த ருசி அங்கதான் அடங்கியிருக்கு.
2: நான் சொன்னேன்ல இது ஒரு கலைனே.
4: எஸ் ஏன்னா எங்களோட அம்மா அதாவது மாதரோட மாதர் வந்து சின்ன பிள்ளைல எங்க சோறுட்டுக்குள்ள சொல்லுவாங்க, கடைசி சோறுலதான் எல்லா சுவையும் இருக்கும், எல்லா வைட்டமின் எல்லா பலமும் அதுலதான் இருக்கு. சோ கடைசி வந்து சோறு நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதே பழக்கத்துக்கு வந்துச்சு. இப்ப வரைக்கும் அதே பழக்கம் தான் எனக்கு.
2: பாருங்க, கடைசி வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கணும்ன்றதுக்காக அம்மா எவ்வளவு நல்லா யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுவே வந்துட்டு அந்த கடைசியில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்க மாட்டோமே.
4: அது உண்மை, அது உண்மை. அவங்க சொல்லி கொடுத்தது இப்ப வரைக்கும். ஆனா நம்ம சாப்பிடும் போது அந்த ருசி அங்க இருக்குது இல்ல?
2: அது உண்மைதான்.
4: பலதான ருசி இருக்குது.
2: நம்ம முன்னோர்கள் அவங்க வேற மாதிரிதான் பாருங்க. ஒரு தொழில்நுட்பம் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. அந்த அறிவியல் பூர்வமா அன்றையே வந்து கணிச்சிருக்காங்க பாத்தீங்களா?
4: அதுதான் அந்த அறிவு பூர்வமான கொடுத்த விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இப்ப வரைக்கும் கடைபிடிக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நானும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதே
2: உணவு விரயம் இது கூடாது என்பதை தான் நாம் நினைவில் கொள்ளுதல் அவசியமான ஒன்று. மலேசியர்களிடையே இந்த ஒரு பழக்கம் வந்து அதிகமாகுதுன்னு நினைக்கும் போது அது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உலகில் சுமார் 733 மில்லியன் பேர் பசியால் பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஒவ்வொரு நாளுமே போதுமான உணவு அவங்களுக்கு கிடைக்கலங்க. ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் சுமார் 1.3 பில்லியன் டன் உணவு வீணாகிறது. தயாரிக்கப்படும் மொத்த உணவுல சுமார் 30 விழுக்காடு உணவும் வீணாகிறது. ஒவ்வொரு 5 வினாடிக்கும் ஒரு குழந்தை பசியால் அல்லது இதனால் உணவு தொடர்பான காரணத்தினால உயிரிழக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஒருவேளை சாப்பிடும் போது நமக்கு எங்கேயோ கிடைக்காத ஒரு உணவு இங்க கிடைக்குது, அதை முழுமையா சாப்பிடலாம, வீணாக்க கூடாது. உங்களால சாப்பிட்டு முடிக்க முடியலன்னா அதை எடுக்க வேணாம். அதே மாதிரி வீட்டுல நீங்க சமைக்கக்கூடிய அளவுக்கான பொருட்களை மட்டும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. கூடுதலா வாங்கி வைத்து அதை பயன்படுத்தாம நீங்க குப்பையில வீசி இதெல்லாம் உணவு விரையும். ஒரு பக்கம் உணவு வீணாகிறது, இன்னொரு பக்கம் மக்கள் பசியால் உயிரிழக்கிறார்கள். நாம் வீணாக்காமல் பகிர்ந்தால் பல உயிர்களை காப்பாற்றலாம்.

மீண்டும் கலப்படம். ஆமாங்க, நாளை சனிக்கிழமை நடைபெற போகின்றது ஜோஹர் கோலாயில். ஜூலை 4 சனிக்கிழமை நீங்க எதிர்பார்த்த தருணம் தான் இது. அதேவேளை மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்கே இருக்கின்றன. மக்களோடு மக்களாக மக்களுக்காக மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளும் சேவை விவரங்களையும் நீங்கள் நேரடியாக கேட்டு தெளிவு பெறலாம். நாடி மடானி, தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டுகிறது. அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு சேர்க்கிறது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடு என்ற இயக்கத்தில் நீங்களுமே தாராளமாக பங்கு பெறலாங்க. மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவு மித்ரா முகப்பும் உங்களுக்காக அங்கே இருக்கின்றது. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படி மித்ராவின் பல திட்டங்கள் குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக அதிகாரிகளிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். மறந்துடாதீங்க, பொழுதுபோக்கு ஒருபுறம் மடானி அரசின் சேவை விவரங்கள், மறுபுறம் கோலாயில் உங்க எல்லாரையும் நாளை நாங்கள் சந்திக்கின்றோம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடியும் வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: ஹாய் வணக்கம், நான் பாடகர் கார்த்திகன் வாசு.

மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி July 3 மணி அளவில் Day 1 the Commune Lifestyle Mall கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

0: ஆசியானை நம்பகமான சமூகமாக வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து பங்காற்றும். பிடிபிகே கடனுதவியை மானியமாக மாற்ற மனிதவள அமைச்சர் பரிந்துரை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஆசியானை அனைத்தும் உள்ளடக்கிய ஆக்ககரமான மக்களின் பேரவாவை நிறைவு செய்யும் சமூகமாக வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து பங்களிக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று தலைநகரில் 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஆசியான் தலைமைச் செயலாளர் டாக்டர் காவ் கிம் ஹோனிடம் பிரதமர் இக்கடப்பாட்டை முன்வைத்தார். இச்சந்திப்பின்போது இவ்விரு தலைவர்களும் பல்வேறு வட்டார விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு சவால் மிக்கதாக மாறும் வட்டார அரசியலையும் பொருளாதார சூழலையும் எதிர்கொள்ளும் அணுகுமுறைகள் குறித்தும் விவாதித்ததாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். கடந்த ஆண்டு நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் 2.9% குறைந்துள்ளது. 2024 பதிவான 3.2% விட இது குறைவானது என துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். நுட்பத்திறன் பயிற்சி டிவெட் கல்வி மூலம் மாணவர்களின் திறனை மேம்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பெரும் சவாலாக இருந்த சூழல் மாறி தற்போது தொழில்நுட்பத்துறையில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளன. அதற்கான பயிற்சிகள் அனைத்தும் டிவெட் கழகங்களினால் வழங்கப்படுவதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் கூறினார். திறன் மேம்பாட்டு நிதிக்கழகம் பிடிபிகே கடனுதவியை மானிய நிலைக்கு மாற்ற மனிதவள அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. இந்த பரிந்துரையை பரிசீலிப்பதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். பிடிபிகே கடன் பெற்றவர்களுள் சிலர் நுட்பத்திறன் பயிற்சி மேற்கொள்கின்றனர். இதனால் வேலையை கைவிடுவோரின் வருமானம் பாதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். கடன் உதவி வாயிலாக கல்வி கட்டணத்தை செலுத்தும் சூழ்நிலை ஏற்படும் வேளை அது அவர்களுக்கு சுமையை ஏற்படுத்துகிறது என்றார் அவர். ஜஹூரை நாட்டின் புதிய வளர்ச்சி உந்துசக்தியாக நிலைநிறுத்தும் ஒரு தேசிய பொருளாதார திட்டமாக ஜஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSS-ஐ வெற்றி பெறச் செய்வதில் கூட்டரசு அரசாங்கம் உறுதியாக உள்ளது. JSS பெருந்திட்டம் இன்னும் அதிகாரப்படியாக தொடங்கப்படவில்லை என்றாலும் அதன் மேம்பாட்டு பணிகள் ஒருபோதும் தாமதப்படுத்தப்படவில்லை என பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நாசிர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு அத்திட்டம் 76.98 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டை ஈர்த்துள்ளது. இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளின் 57% செயலாக்க நிலைக்கு முன்னேறியுள்ளது. மின் வர்த்தக சூழல் முறை குறித்த புதிய சட்ட வரைவு பரிந்துரையை அடுத்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு சமர்ப்பிக்கும். இச்சட்டத்தை வெளிநாட்டு தளங்களும் பின்பற்றுவது உறுதி செய்யப்படும் என அமைச்சர் டாக்டர் அர்மீசன் முமர் அலி தெரிவித்தார். நடப்பில் உள்ள மின்னணு வர்த்தக சட்டத்திற்கு மாற்றாக இப்புதிய சட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. ஏனெனில் நடப்பு சட்டம் மின்னணு வர்த்தகத்துறையின் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ளும் திறனை இழந்துள்ளதாக அவர் சொன்னார். மலேசியா ஆப்பிரிக்கா இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் உயர்கல்வி வியூக தளமாக உருவெடுத்துள்ளது என உயர்கல்வி துணையமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் கூறியுள்ளார். உலக நிலையிலான போட்டித்திறன், மேம்பட்ட புத்தாக்கம், உயர் மதிப்பிலான முதலீடு ஆகியவற்றின் மேம்பாடு அதற்கு வழிவகுக்கும் என்றார் அவர். இக்காலகட்டத்தில் கல்வி, வர்த்தகம், முதலீடு ஆகியவை தனியான துறைகளாக பார்க்கப்படவில்லை. மாறாக புதிய சந்தை பங்காளித்துவத்தை ஆதரிக்கும் முதன்மை தூண்களாக விளங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களின் ஆதரவுடன் கல்வியின் வாயிலாக திறன்மிக்க போட்டியாற்றல் மிக்கவர்களை உருவாக்க இயலும் என்றார் அவர். உணவு பாதுகாப்பினை வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யவும் கைவிடப்பட்ட நிலங்களை ஆக்கப்பூர்வ முறையில் மேம்படுத்த பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா அழைப்பு விடுத்துள்ளார். மக்களுக்கு நன்மை அளிக்கும் வருமானத்தை ஈர்க்கும் ஆற்றலை கொண்ட தனியார் அரசாங்க நிலங்களில் செம்பனை, ரப்பர், தேங்காய், நெல், பழங்கள் உள்ளிட்ட உயர்தர விளைச்சல்களை பயிரிடும்படி அவர் கேட்டுக்கொண்டார். பஹாங்கில் 3.6 மில்லியன் ஹெக்டர் நிலம் உள்ளது. அதில் பாதிக்கும் மேற்பட்டவை சாகுபடி செய்யப்படாமல் இருப்பதை அல் சுல்தான் அப்துல்லா சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: எம்வி ஹாண்டியஸ் சொகுசு கப்பல் தொடர்பான ஹந்தா வைரஸ் தொற்று பரவல் முடிவுக்கு வந்துவிட்டதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. இறுதியாக தனிமைப்படுத்தப்பட்ட நபரை பரிசோதித்ததில் நேரியல் முடிவு கிடைக்கப்பெற்றதையடுத்து WHO இதனை அறிவித்துள்ளது. மேலும் மே 25 தொடங்கி கடந்த 5 வாரங்களாக புதிய நிறைவுகள் பதிவாகாததை தொடர்ந்து இந்த அறிவிப்பை மன நிறைவுடன் வெளியிடுவதாக WHO தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அடனம் கேப்ரியாசிஸ் தெரிவித்தார். இத்தொற்று தொடர்பில் 3 உயிரிழப்புகள் உட்பட மொத்தம் 13 நோய் தொற்றுகள் பதிவாகின. 650க்கும் மேற்பட்ட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் சுகாதார அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டு வந்தனர். இம்மாதம் 4ஆம் நாள் தெஹ்ரானில் நடைபெறும் மறைந்த ஈரானின் உச்சத்தலைவர் அயத்தோலா அலி கமெனியின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் கலந்து கொள்வார். துயரில் இருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாட்டின் சார்பாக ஷெபாஸ் ஷரீப் இரங்கலை தெரிவிப்பார் என வெளியுறவு அமைச்சர் இஸ்லாமாபாத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தது. அதன் பின்னர் அவர் துருக்கிக்கு பயணம் மேற்கொள்வார். இருதரப்பு உள்ளிட்ட வட்டார சிக்கல்கள் குறித்து கலந்துரையாட துருக்கி அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகனின் அழைப்பின் பேரில் ஷெபாஸ் அங்கு செல்கிறார். மெத்தன போக்கு, வாக்களிக்க தகுதி பெறாதது ஆகிய சிக்கல்களுக்கு மத்தியில் அல்ஜீரியா மக்கள் வாக்களித்தனர். வாழ்க்கை செலவினம், சுதந்திரமின்மை குறித்த கவலைகள் எழுந்துள்ள வேளை சுமார் 25 மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலில் களமிறங்கும் 1235 வேட்பாளர்களில் 407 பேரை மட்டுமே அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். காலை 8 மணி தொடங்கி இரவு 8 வரை திறக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு மையங்கள் பிற்பகல் வாக்கில் வெறிச்சோடி காணப்பட்டன. 2019ஆம் ஆண்டு நாடு முழுவதும் ஜனநாயக ஆதரவு போராட்டம் வெடித்ததையடுத்து 2021 தேர்தலில் அல்ஜீரியாவில் 23 விழுக்காடு என மிகக் குறைந்த வாக்களிப்பு பதிவானது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைக்கு பின் இவ்வாண்டு தேர்தல் நடைபெற்றுள்ளது.

விளையாட்டு உலகக்கிண்ண காற்பந்து. காலை 7 மணிக்கு தொடங்கிய நாக் அவுட் சுற்றில் போர்ட்டுகல் 2-1 எனும் கோல்களில் முன்னணி வகிக்கின்றது. போர்ட்டுகலுக்கான முதல் கோலை ஆட்டத்தின் 68வது நிமிடத்தில் கார்பந்து சகாப்தம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புகுத்தினார். கூடுதல் நேரத்தின் போது அவ்வணிக்கான வெற்றி கோலை கொன்சாலோ ராமோஸ் அடித்தார். குரோஷியாவுக்கான கோலை ஐவன் பெரிசிச் ஆட்டத்தின் 53வது நிமிடத்தில் புகுத்தினார். அடுத்ததாக காலை 11 மணிக்கு சுவிட்சர்லாந்தும் அல்ஜீரியாவும் களம் காணும். இவ்வேளை தொடை தசை சிக்கலினால் பாதிக்கப்பட்டுள்ள எகிப்தின் முக்கிய வீரர் முகமத் சாலா நாளை நடைபெறும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் களமிறங்குவது கேள்விக்குறியாக உள்ளது என பயிற்றுநர் ஹோசாம் ஹாசான் கூறியுள்ளார். டலஸில் இதர விளையாட்டாளர்களுடன் பயிற்சியில் ஈடுபட்ட சாலா இலகுவாக பயிற்சிகளை மட்டுமே மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் நாளை ஆட்டத்தில் களமிறங்க அந்த எகிப்திய நட்சத்திரம் ஆர்வமாக உள்ளதாக ஹொசாம் குறிப்பிட்டார். இந்நிலையில் இம்முறை உலகக்கிண்ணத்தில் வரலாறு படைக்க எகிப்து போராடி வருகிறது. ஆசியானை நம்பகமான சமூகமாக வலுப்படுத்துவதில் மலேசியா தொடர்ந்து பங்காற்றும். பிடிபிகே கடன் உதவியை மானியமாக மாற்ற மனிதவள அமைச்சு பரிந்துரை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வணக்கம். என்னில் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றி. இன்னும் சிறிது நேரத்தில் மலேசிய உயர்நெறி கழகத்தின் வணிக பிரிவின் ஆலோசகர் ரூபன் ராஜ் சாமுவேல் இவரை நாம சந்திக்க போகின்றோம். குறிப்பாக நடைபெற போகும் உயர்நெறி உவக நடை 2026 இது குறித்த தகவலோடு இந்த உயர்நெறியோடு பணியாளர்கள் எப்படி வேலை செய்யணும், என்னென்ன விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற பயனுள்ள தகவலோடு இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்காக வருகின்றது.

0: வணக்கம். என்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி நேர்களே, மலேசிய உயர் நெறி கழகம் வணிக பிரிவின் ஆலோசகர் ரூபன் ராஜ் சாமுவேல் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மின்லஃபம் டிக்டாக் நேரலையில் நீங்க அவரை சந்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கு, இந்த உயர் நெறியை பற்றி தெரிந்து கொள்ளணும் அல்ல விளக்கம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த பக்கமா வந்து நீங்களுமே கேள்விகளை பதிவு செய்யலாம். சரி, நம்ம இப்போ நம்முடைய ஆலோசகர் ரூபன் ராஜ் சாமுவேலை சந்திக்கலாம். வணக்கம் ரூபன்.
1: வணக்கம் திரிசா.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்.
0: நலம் நலம் அறியாவல். உங்களை பார்க்கும் போதே அந்த உயர் நெறி அந்த கழகத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்றத பார்த்த ஒரு நொடியில எங்களால கணிக்க முடிகின்றது. அவ்வளோ நெறியா, அவ்வளோ பணிவா, அப்படியே பாக்குறப்ப கண்டிப்பா இருப்பீங்க. எப்போதும் நீங்க கண்டிப்பு தானே?
1: அப்படின்னு சொல்ல முடியாது. வேலைன்னு வந்துட்டா அதுல ஒரு கண்டிப்பு இருக்கும். சோ அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஃபேமிலி எல்லாம் பார்த்தா அது வேற மாதிரி.
0: நிச்சயமா, அதுவும் நீங்க செய்கின்ற இந்த பணியானது நிச்சயமா நீங்க கண்டிப்போட இருந்துதான் ஆகணும். நல்ல முன்மாதிரியா இருக்கணும் இல்லையா? அதை பற்றி நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக இப்போ வந்து போர்ச்சுகல் குரோஷியா அணிக்கான இந்த க்னோக்கா சுற்று வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2-1 என்று கோல் எண்ணிக்கையில் தற்போது போர்ச்சுகல் அணி தான் முன்னிலை இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் முதல் கோலை 60
1: இறுதி
0: வரைக்கும் வெற்றிய தோல்வியோ பிரேசில் தான். நம்ம சபா பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த முறை அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. நெய்மர் களத்துல இறங்கல. உங்களோட கணிப்பு பிரகாரம் உங்களுடைய இந்த உயர்நெறி கழகம் நிச்சயமா அவங்களுமே அந்த கார்பந்தாட்டத்தை பார்ப்பாங்க இல்லையா? அவங்களும் என்ன கணிக்கிறாங்க, யாருக்கு இந்த முறை கிண்ணம்னு நினைக்கிறாங்க?
1: இந்த கணிப்பு அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா பார்த்தாக்க எல்லாமே நல்லா விளையாடுறாங்க. பிரான்ஸ் இருக்கட்டும், அர்ஜென்டினா இருக்கட்டும், அப்புறம் பிரேசிலா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். சோ நம்மளாலே தெரியல
0: விளையாட போறாரு கோல் புகத்தலன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் வந்து நமக்கு வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும்னு நாம நினைக்கலாம். இந்த 2026 உலக கிண்ணத்தின் அதிகாரப்படியான ஒளிபரப்பு வந்து ஆர்டிஎம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. நீங்க ஆர்டிஎம் டிவி ஓகே சுக்கா அலைவரிசைகள்ல பாக்கலாம், அல்லது வெளியிருந்து பாக்கணும்னு நினைச்சுக்கலாம். தாராளமாக ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் பார்க்கலாம். சரி, இப்போ நாம உயர் நெறி உவகை நடை இதற்கு போவதற்கு முன்னதாக ஒட்டு மொத்தமாக சொல்லுங்க ரூபன், உங்களுடைய இந்த மலேசிய உயர் நெறி கழகம் அதாவது இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டி மலேசியா, இந்த கழகத்தோட பொறுப்பு அதன் செயல்பாடுகள் என்னன்னு சொல்லுங்க.
1: ஓகே, இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டி மலேசியா அப்படின்னு ஆக்சுவலி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு வந்து ஸோ நம்மளோட மெயின் கோ என்னன்னா, ஸோ நம்ம வந்து எல்லாம் வந்து இந்த பயிற்சிகள், அதாவது இப்போ இன்டெகிரிட்டி சம்மந்தப்பட்ட பயிற்சிகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரும் சரி ப்ரைவேட் செக்டரும் சரி, ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டெகிரிட்டினா என்ன அதுக்கான விழிப்புணர்வை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் வந்து புதுசாக ருஜுகான், அதாவது இன்டெகிரிட்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறோம் நம்ம வந்து இப்போ டிக்ஷனரியோ இல்லை சஜிபித்தியோ அப்படி பார்க்குறோம். ஆனால் இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம தான் அதுக்கு வந்து புதுசாக ருஜுக்கான். ஸோ இப்போ இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதாச்சும் அவங்க மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ அவங்களோட ஸ்டடீஸ் ஏதாச்சும் இன்டெகிரிட்டி வாய்ஸ் செய்ய போகிறாங்கன்னா, ஸோ நம்மளை வந்து அவங்க வந்து தொடர்பு கொண்டு நம்ம இடத்துக்கே வரலாம். நம்ம வந்து லைப்ரரி வச்சுருக்கோம், ஸோ அங்கே வந்து நிறைய அந்த இன்டெகிரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வந்து அங்கே வந்து எடுத்துக்கலாம்.
0: நிச்சயமாக, அதாவது ரூபன் இந்த இன்டெகிரிட்டி உயர் நெறி அப்படின்னு சொல்லும் போது இப்போ அரசாங்கமோ அல்லது அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள் யாராக இருந்தாலுமே பணியாளர்களுக்கு இது பொதுவாக பொருந்தும் இல்லையா? இதை தவிர்த்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இன்டெகிரிட்டி உயர் நெறி அப்படின்றது எந்த மாதிரியான பங்கு வகிக்கின்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஓ, என்னை கேட்டால் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வேலையில் வந்து இப்போ எக்ஸ்பர்ட்டாக அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வேலையில் வந்து அவங்க வந்து 20 வருஷம் 30 வருஷம் எத்தனை வருஷம் வேணாலும் அவங்க வந்து

0: எவ்வளவு நம்மளுக்கு பதவி இருந்தாலும் சரி, நம்ம பேருக்கு முன்ன ஏதாச்சும் ஒரு ஒரு ஒரு இது வரும்ல, ஒரு சல்யூட்டேஷன் வரும், அங்கீகாரம் வரும், ஏதா இருந்தாலும் இந்த இன்டெகிரிட்டி மட்டும் அங்கே இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து அது ஃபெயிலியராக தான் முடியும். ஸோ அதுக்கான உதாரணம் நிறையா இருக்குது, அதுக்கான உதாரணம் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நம்ம டெய்லி லைஃப், அதாவது நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் வந்து இன்டெகிரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு இப்போ லெட்ஸ் இப்போ நான் வந்து இப்போ நான் கன்சல்டன்ட், நான் நிறைய இந்த ஒரு மலேசியா ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆகிறேன். ஸோ நான் போய் பார்க்கும் போது இப்போ சில டைம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னோடய வயசுக்கு நான் என்னத்தை பற்றி இன்னைக்கு வந்து ட்ரைனிங்க்கு நான் வந்திருக்கேன் பார்க்கும்போது, இந்த இந்த ஸ்கூலில் படித்த விஷயம்தான், அதாவது வந்து டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு பேக்கப் கோலாக நம்ம கொடுப்போம். அதை பார்த்து அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குல்ல, அவங்க வந்து நினைப்பாங்க என்ன இதை பற்றியா நான் படிக்கிறதுக்கு வந்தேன்னு. ஆனால் அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ அந்த ட்ரைனிங்கில் செகண்ட் ஹாஃப் போயிட்டோன்னே அப்போ தான் தெரியும், ஓ இது வந்து நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த அந்த டோர் விட்டு வெளியாகுவாங்களே, அவங்க வெளியாகும் போதே நம்ம பார்க்கலாம் அவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு வெளியாகுவாங்க. ஸோ இதுக்கு முன்ன நான் செஞ்சுட்டு வந்து என்னென்ன தப்புகளோ இல்லை இதுக்கு முன்ன நான் வந்து அது ஃபேமிலியில இருக்கட்டும் இல்லை வேலை இடத்துலையாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் வந்து திருத்திக்க பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி தான் வந்து இது பண்ண உடனே நான் எல்லாத்தையும் திருந்திடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் ஒரு நம்பக்கூட விஷயம்
1: இல்லை.
0: ஆமாம், சத்தியம் கிடையாது. ஏன்னா எதாக இருந்தாலும் வந்து அப்படி டிராஸ்டிக்காக சேஞ்சஸ்
1: இருந்து
0: ஆமாம் அது இருக்காது. ஸோ அதான் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி எதில் நம்ம லேக்காக இருக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம நல்லபடியாக வந்துடணும்.
1: அப்ப அடிப்படையில ஒட்டு மொத்தமாக ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்தையும் சரி அவர்களுடைய நெறிகளை மேம்படுத்துறதுக்கு இந்த இன்டெகிரிட்டி உயர்நெறி வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கின்றது. ரூபன், நீங்க நிச்சயமா வந்து நிறைய அதிகாரிகளை பார்த்திருப்பீங்க, பணியாளர்களை பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருப்பீங்க இல்லையா. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இந்த உயர்நெறி பற்றி இன்டெகிரிட்டி பற்றிய விழிப்புணர்வு இருக்கா, அதை பாக்குறீங்களா?
0: இருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ எது நம்ம செஞ்சாலும் வந்து அந்த இன்டெகிரிட்டி வாய்ஸாக தான் இருக்கணும். இப்போ வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஏஐ வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல ஏஐ வந்து ரொம்ப விஷயம் நம்மளுக்கு வந்து உதவுது. ஆனால் அது எப்படி நம்ம கையாளுறதுன்னா இன்டெகிரிட்டி தான் வந்து மெயினாக நம்ம வச்சுக்கணும். ஒரு விஷயத்த அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு டிக்டாக்லையோ இன்ஸ்டாகிராம் நம்ம கமெண்ட் செஷனை திறந்து திறக்கிறோம். ஸோ அந்த எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க, ஸோ எல்லாம் வந்து இதெல்லாம் இன்டெகிரிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு பாருங்களேன். அதனால தான் ஸோ இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா இன்டெகிரிட்டிக்கு நம்ம தான் அந்த டிரிஸ் இன்டெரியர் நம்ம நம்ம தான். இது ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் நம்ம சொல்லுவோம் டிசிப்ளின், அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி, என்னமோ சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி யாரை வந்து ஒரு மாடலாக வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு பர்சனாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்டெகிரிட்டின்னு சொன்னால் அது நம்ம தான். ஸோ 1000 policy, 1000 என்ன சொல்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது அக்தா
1: என்னென்னமோ
0: இருக்குது, எல்லாமே நிறையா இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் இன்டெகிரிட்டி அதாவது அந்த ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே நம்ம வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்லுவேன் இன்டெகிரிட்டி சொல்லுவாங்க இன்டெகிரிட்டி இஸ் டூயிங் த ரைட் திங் வென் நோ ஒன் இஸ் வாட்சிங் அப்படின்ட்டுன்னு. ஸோ யாரும் பார்க்காத இடத்துல கூட நம்ம வந்து ஒரு அந்த இன்டெகிரிட்டி வந்து நம்ம அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம வந்து நல்லபடியாக இது பண்ணும் கடைபிடிக்கணும்.
1: நல்ல அழகான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இன்டெகிரிட்டி உயர்நெறி என்பது பாக்குறாங்களோ இல்லையோ ஒழுக்கமா இருந்தனா எல்லாம் மிக நேர்த்தியா இருக்கும் அந்த ஒழுங்குமுறையோட அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: அது மட்டும் இல்லாம நம்ம பாத்துக்கிட்டோம்னா இப்ப இந்த எஸ்பெஷலி இந்த போலீஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து பாத்துருக்கீங்கன்னா இன்டெகிரிட்டி பேட்ச் வந்து அவங்கள வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இன்டெகிரிட்டி பேட்ச் வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது வந்து என்ன அவங்க அவங்களுக்கு எடுத்துக்காட்டுதுன்னா எல்லாமே நான் இப்ப ஃபேக் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால தான் வந்து மற்றவங்களுக்கு நான் வந்து இதை பண்ணாத இதை செய்யாதன்றன்னு நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அவங்க இப்போ டிடே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதனால தான் ஏன்னா அவங்க இன்டெகிரிட்டி பேட்ச்
1: கொடுத்து அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கு,
0: அவங்களும் முன்மாதிரியாக இருக்காங்க.
1: ஆமாம், நாம் முழுமையாக பின்பற்றினா மட்டும்தான் மற்றவங்கள்ட்ட கேட்க முடியும் இல்லையா.
0: ஆமாம்,
1: நாமே சரியில்லை நம்மக்கிட்டே உயர் நெறியில் எப்படி கேள்வி கேட்க முடியும். அதனால தான் அவங்களை நினைவுபடுத்துறதுக்கு அந்த சின்னமாகவே அவங்க அந்த சீரோடையெல்லாம் அணியிறாங்க இல்லையா. காவல்துறை நான் நண்பன் சொல்லுவாங்க, அந்த நண்பனுக்குள்ளேயும் பாருங்க அதுதான் அவங்க கடைபிடிக்கிறாங்க, அது இன்டெகிரிட்டி தான். சரி, இந்த ஒட்டு மொத்தமாக

0: இந்த உயர்நெறி இதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக மிக விரைவில் வந்து IIM உயர்நெறி உவகை நடை அதாவது இன்டெகிரிட்டி ஃபன் வாக் 2026 நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கு இல்லையா, இதை பற்றி சொல்லுங்க ரூபன்.
1: ஓகே, இன்டெகிரிட்டி ஃபன் வாக் நீ பாத்துக்கிறீங்கன்னா போன வருடம் வந்து 2025 வந்து நம்ம செஞ்சிருந்தோம். ஸோ நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. ஸோ ஒரு 1700 பேர் வந்து அதை பங்கு பெற்று எல்லாம் நடப்படியாக போணுச்சு. ஸோ இந்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 2000 பார்ட்டிசிபெண்ட் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா ஸோ நம்மளோட போர்ட்டல் இன்ஸ்டிடியூட் இன்டெகிரிட்டி மலேசியாவோட போர்ட்டல் இருக்கு. ஸோ அதில் போனால் அதில் இன்டெகிரிட்டி ஃபன் வாக்கை பற்றி எல்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த அன்னைக்கு எப்படி வரணும். ஸோ எப்போ நடைபெறுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் வந்து நடைபெறுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபிகேஎல், டத்தாரா டிபிகேஎல்ல வந்து இது பண்ணாங்க. ஸோ இது வந்து டிபிகேஎலும் ஸோ இன்ஸ்டிடியூட் மலேசியாவும் சேர்ந்து வழங்குற ஒரு ப்ரோக்ராம் தான்
0: இணையில நடக்கின்ற போகிறோம். இந்த திட்டத்தை பத்தி இந்த பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம், அதாவது எப்படி பதிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்ம மலேசியர்களுக்கு இந்த வாக் அப்படின்னு சொல்லும் போது நடையில அவ்வளோ ஆர்வம்
1: இல்லையா,
0: அதனால யார் யாரெல்லாம் இந்த இன்டெகிரிட்டி ஃபன் வாக் அதாவது உயர்நெறி உவகை நடையில நீங்களும் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இணைந்திருங்கள், பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: வணக்கம். இன்னலில் நம்மோடு மலேசிய உயர்நெறி கழகத்தின் வணிக பிரிவின் ஆலோசகர் ரூபன் ராஜ் சாமுவேல் நம்மோடு இணைந்திருக்கின்றார். உயர்நெறி உவகை நடை 2026 இது குறித்து தான் நாம இப்ப பேச போகின்றோம். ரூபன், சொல்லுங்க, இந்த உயர்நெறி உவகை நடை 2026 இதற்கு பங்கெடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், எங்க வரணும்?
1: ஓகே, இதுக்கு வந்து பங்கு எடுக்கணும்னு சொன்னால் முத சொன்ன மாதிரி நம்மளோட போர்ட்டல் இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து பார்க்கலாம். ஸோ அதில் போர்ட்டலில் வந்து போனாலே iim.gov அப்படி நீங்கள் போய் பார்த்தாலே, ஸோ நம்மளோட போர்ட்டல் உள்ளுக்கு வந்து இந்த இந்த இன்டெகிரிட்டி ஃபன் வாக்கோட ப்ரோஷர் உள்ளுக்கு இருக்கும் போஸ்டர். ஸோ அந்த போஸ்டர் ஒன்றுலேயே வந்து எல்லாமே அதில் வந்து இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 கேட்டகரி இருக்குது த்ரேசா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்ணா கண்ணா. ஓகே, கண்ணா கண்ணா இன்டிவிடு வந்து அதை கட்டணம் வந்து 30 ரிங்கி, ஓகே 30 வெள்ளி. அப்புறம் வந்து டேவாஸோட இருக்கு, ஓகே அதுக்கு வந்து 50 வெள்ளி. அப்புறம் கும்புளன் அப்படின்னு, கும்புளன் டேவாஸ், அதாவது 3 டேவாஸ் இருந்தாங்கன்னா
0: ஒரு குழுவா,
1: அதுக்கு ஒரு குழுவா, ஓகே 130 வருது, ஓகே 130 வெள்ளி. அப்புறம் கிழுவா இருக்கு ஃபேமிலி, ஓகே இதுதான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஃபேமிலியா வந்து அவங்க வந்து 2 டேவாஸ், அப்புறம் 2 கணா கணா வந்தாக்கா 150 ரிங்கே அவங்க வந்து கட்டணம் கட்டி அவங்க வந்து இதுக்கு வந்து பங்கெடுத்துக்கலாம்.
0: நிச்சயமாக, அதாவது வருடத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ இந்த மாதிரியான இந்த நடை வாக்லாம் இருக்கு இல்லையா, இதுல பங்கெடுக்கும் போது ஒன்று நம்மளோட உடல் ஆரோக்கியம், இன்னொன்னு அந்த நெட்வொர்க்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, பல்லின மக்கள் வாழும் மலேசியாவோட ஒரு அழகியல் தன்மையே இது போன்ற ஒரு நடை, எந்த ஒரு கோலாகலமான ஒரு குதூகல கொண்டாட்டத்துலதான் நம்ம பார்க்க முடியும்
1: இல்லையா.
0: அது குடும்பமா வரலான்னு இருக்கீங்க, இங்க குழுவா இருக்கலாம், இல்ல யாரும் வேணாங்க, நான் தனி ஒரு நபரா நடக்கலன்னா கூட தாராளமாக நடக்கலாம். நீங்க சொல்லுங்க ரூபன், இந்த உவகை நடை இருக்கு இல்லையா, இதுல வந்து பங்கெடுக்கிறது ஏன் அவசியம் நீங்க நினைக்கிறீங்க?
1: என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு, இப்போ ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸே வச்சுக்கோமே, ஒரு அதுல வந்து விதிமுறைகள் அதெல்லாம் இருக்கு. ஓகே, சோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளின் வேணும்,
0: கண்டிப்பா கட்டொழுங்கு வேணும்.
1: ஆமா வேணும். ஸோ இந்த இன்டெகிரிட்டி ஃபன் வாக்கு இது எப்படின்னா வந்து நம்ம ஓடி நம்ம ஜெயிச்சு நம்ம வந்து அதுக்கான வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு மட்டும் இல்லாம, அதாவது நம்ம இப்ப இன்டெகிரிட்டி ஃபன் வாக் அப்படின்னு வாக்குனா என்னைக்குமே நம்ம முன்னோக்கி தானே போவோம்.
0: அது சொல்லுங்க,
1: அந்த முன்னோக்கி போறது அது ஒரு
0: எப்படி நடக்கு, இப்படி ஒரு
1: சிந்தனை
0: பின்னோக்கி நடக்கிறது இல்ல,
1: பின்னோக்கி நடக்கிறது இல்ல, ஏதாவது முன்னோக்கி தான் நடக்கணும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு எல்லாமே வந்து சேர்ந்து இந்த ஒரு நாளை வந்து நம்ம வந்து போனோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து அந்த இன்டெகிரிட்டி எங்கே போனாலும் அந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டின்னு தான் இருக்கும். அப்புறம் இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கான வந்து அந்த அந்த சட்டை கொடுப்போம், அந்த இன்டெகிரிட்டியோட லோகோ இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொரு பார்ட்டிசிபண்ட்டுக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம இருக்கு, அது உற்சாகம் தானே, அது அவங்களுக்கு ஒரு வேக்கப் கால் தானே. ஸோ எங்கே போனாலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 கிலோமீட்டர் ஒன்று இருக்கு, 5 கிலோமீட்டர் ஒன்று இருக்கு. ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம், 3 கிலோமீட்டர் போகிறாங்களா இல்லை 5 கிலோமீட்டர் போகிறாங்களான்னு. ஸோ அதான் என்ன கேட்டிங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில எல்லாமே இன்டெகிரிட்டி தானே. ஸோ அதனாலதான் இந்த நாளை வந்து நம்ம வந்து பேனர்லாம் அடிச்சு ப்ரோஷர்ஸ் எல்லாம் செஞ்சு எல்லாமே செஞ்சு எல்லாம் அந்த அணிக்கு வந்து ஃபுல்லா இன்டெகிரிட்டியா தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த அந்த இவனுக்கு அந்த வரும்போது இன்னும் நிறைய விஷயம் நீங்க பாப்பீங்க.
0: அதாவது இந்த உயர்நெறி கழகத்து அந்த உலகத்துல நுழையிற மாதிரி ஒரு உணர்வு வரும்.
1: ஒரு ஆமா கண்டிப்பா,
0: ஏன்னா தினம் தினம் நம்ம நடக்கிறோம், அது நமக்கு பிடிச்ச உலகத்துல நடக்கிறோம்.
1: ஆனா
0: நீங்க வந்து இன்டெகிரிட்டி உயர்நெறி கழகத்தோட உலகத்துல நடக்கணும், நீங்க சொன்ன மாதிரி அந்த பதாதைகள் இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம ஒரு வீர ஒரு உலகத்துல இருக்கோம், சரி நம்மளும் சுய கட்டொழுங்க இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றும் இல்லையா. இதற்கு முன்னுக்கு எதுவும் அவங்களுக்கு தோன்றா விட்டாலுமே நிச்சயமாக இந்த உயர்நெறி உவகை நடைக்கு அவங்க வந்துவிட்ட பிறகு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க. பொது மக்களுக்கு இது எந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க?
1: பொதுமக்களுக்கு எந்த ஒரு எந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதோன்னா நீங்க போகும்போது நீங்க பார்க்கலாம் அங்கே நிறைய வந்து அங்கே பூத்லாம் இருக்கு. ஸோ இப்போ அங்கே வந்து இன்டெகிரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்த அங்கே வந்து அவங்க வந்து தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சேஃப்டி வாய்ஸ் எதுவுமே கவலைப்பட வேணாம். சேஃப்டி வாய்ஸ் வந்து எல்லாமே அங்கே இருக்கு, அதாவது ஆம்புலன்ஸ் இருக்கு நம்மளுக்கு, அதுக்கு ப்ராப்பரான ஒரு அந்த போலீஸோட
0: பாதுகாப்பு
1: எல்லாம் எல்லாம் நல்லபடியா இருக்கு. ஸோ அது ஆனால் என்னன்னா உங்களோட ஹெல்த் எப்படி, ஹெல்த் கண்டிஷன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து அதை இது பண்ணணும். ஏன்னா இது வந்து 3-5 கிலோமீட்டர், அதாவது 3 கிலோமீட்டரோட கேட்டகரி ஒன்று இருக்கு, 5 கிலோமீட்டர் கேட்டகரி ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க ஃபிட்டா இருந்தா ஓகே, அது ரொம்ப முக்கியம்.
0: ஆண்டிற்கான கருப்பொருள் ரூபன் அப்படின்னு சொல்லிருக்காங்களா, இந்த கருப்பொருளை இந்த ஆண்டுக்கு எப்படி நீங்க உண்மைப்படுத்துறீங்க?
1: ஸோ அதை நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது நம்ம லங்கா பிரசமம் மற்றும் இன்டெகிரிட்டி
0: அப்படின்னா
1: முன்னோக்கி, அது முன்னோக்கி நம்ம வந்து
0: நடக்கிறோம்,
1: அதுதான் நம்மளோட ஸ்லோகன். ஸோ இந்த வருடம் ஸோ அந்த ஸ்லோகன் வந்து எல்லா சட்டையிலும் சரி ஸோ கொடுப்பாங்க அன்னைக்கு.
0: நிச்சயமாக, அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த உடற்பயிற்சி வந்து அவசியமான ஒன்று தான். ஆனா உடற்பயிற்சி செய்யறதே வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை எவ்வளோ மிக நேர்த்தியா, அதாவது இன்டெகிரிட்டியோட செய்யறாங்கன்னு தெரியாது.
1: தெரியாது,
0: நாம என்ன நினைக்கிறோம், உடற்பயிற்சி எனக்கு பிடிச்ச மாதிரி பிடித்த நேரத்துல பிடித்த நாள்ல செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உயர் நெறி உடற்பயிற்சியும் தேவை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தான் வந்து இதன் வாயிலாக நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்ப கூட நிறைய இளைஞர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அவங்க வந்து இதுல பங்கெடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து மீண்டும் எந்த இடத்துக்கு போய் எப்படி எதுக்குள்ள அவங்க பதிவு செய்து கொள்ளணும், இந்த ஏதாவது டேட் தேதி வச்சிருக்கீங்களா?
1: ஆக்சுவலி இல்ல, அப்படின்னு ஒரு டேட் இல்ல, இப்பவே வந்து அவங்க வந்து
0: பதிந்து கொள்ளலாம்.
1: சோ வந்து ஏன்னா இது வந்து ஆகஸ்ட் தான் பாருங்க.
0: ஆமா ஆமா,
1: சோ 16 ஆகஸ்ட் அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. சோ அவங்க வந்து அவங்களோட டே எல்லாம் வந்து, ஏன்னா அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வருது, சோ சண்டே சோ எல்லாமே ஃப்ரீயா இருப்பாங்க. சோ காலையில வந்து அங்க வந்து நம்ம வந்து அசெம்பிள் பண்ணிரணும். சோ அங்க வந்துட்டு இருந்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும்னா நீங்க இப்போ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயத்தை, சோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.
0: நிச்சயமாக, அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது 4 பேருக்கு சொல்லணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. 4 பேர் இல்லாம 4 பக்கமும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம், அதுதான் ரொம்ப முக்கியமான.
1: அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஓடி நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. சில பேர் பரவாயில்ல நான் வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா போதும் நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரு வந்தாலும் அவங்களுக்கான மெடல் இருக்கு, அப்புறம் நம்ம வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவங்க காலையிலேயே வந்துட்டு நம்ம அந்த வாக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல, ஸோ அதுக்கான நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் கொடுப்போம். ஸோ அது இதை பத்தி அவங்க வந்து கவலைப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதிர்பார்க்குற இந்த வருஷத்துல வந்து பார்ட்டிசிபென்ட் ஒரு 2000 எதிர்பார்க்கணும், 2000 பேர் வருவாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிபிகேல அங்கே அந்த அவங்க அந்த இடத்துல தான் அவங்க அசெம்பிள் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா
0: ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா, போக்குவரத்து நெரிசல தவிர.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: ஏன்னா சில நேரங்களில் வந்துட்டு இது தெரியாமலே வந்து அவங்க வாகனத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க, அப்புறம் அந்த பக்கமா அந்த சாலை மூடப்பட்டிருக்கும், அங்கேயே இருக்கணும். ஏறக்குறைய காலையில ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கெல்லாம் இந்த உயர்நெறி உவகை நடை வந்து முடிவடையும் அப்படின்னு?
1: இது வந்து மார்னிங் வந்து 6 o'clock வந்து எல்லாம் அசெம்பிள் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து காலையில 10 மணி வரைக்கும், ஓகே 10 o'clock வரைக்கும். அது வரைக்கும் தான்.
0: ஓ அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்
0: பாருங்க.
1: ஸோ அது வரைக்கும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது இருக்கு, லக்கி ட்ராலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாம அங்கே வந்து எல்லாம் இருந்து லக்கி ட்ரால பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ பைக் இருக்கு, ஸோ பைசிக்கிள் இருக்கு, அப்புறம் மேக் புக் இருக்கு, அப்புறம் இதெல்லாம் வந்து கொடுக்குறோம்.
0: பாருங்க, வந்து அப்படியே ஓய்வு எடுத்துக்கிட்டே நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம் இல்லையா.
1: அப்ப நீங்களும் கண்டிப்பா வரீங்க தானே திரிசா?
0: ஞாயிற்றுக்கிழமையா? சரி, தேவாலயத்துக்கு போயிட்டு அப்படியே அந்த
1: பக்கம்.
0: இங்க டிக்டாக் லைவ்ல கேட்டிருக்காங்க எங்க நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. வெளி மாநிலங்கள்ல நிறைய பேர் வந்து ஆர்வமா இருக்கிறாங்க.
1: ஓகே, கண்டிப்பா.
0: ஒருவேளை வெளி மாநிலங்கள்ல உள்ளவங்க வர முடியல அப்படின்னா எதிர்காலத்துல வெளி மாநிலங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏதேனும் இருக்கா?
1: இருக்கு கண்டிப்பா.
0: மலாக்காவில இருந்து கேட்டிருக்காங்க.
1: இந்த வருடம் வந்து நம்ம வந்து எங்க வச்சிருக்கோம்னா டிபிகே டத்தரன் டிபிகேல நம்ம வச்சிருக்கோம். சோ நிறைய ரிக்வெஸ்ட் வெளி மாநிலங்கள்ல வந்துச்சுன்னா இன்னும் நம்ம போவோம். ஸ்டேட் பை ஸ்டேட் நம்ம போவோம், கண்டிப்பா பேரா, அப்புறம் அடுத்தது ஜோஹோ, பினாங். சோ அந்த ஒரு இடத்துல நம்ம
0: போயிருங்க. நீங்க சொல்லும் போதே பல சிறப்பு அம்சங்கள், நடவடிக்கைகள் அவங்களுக்காக வீட்டுக்கு வந்து வரும் போது அவங்க கையில எதுவும் கொண்டு வரலாம் பரவாயில்ல, ஆனா கிளம்பும் போது அவங்க நிச்சயமா இன்டெகிரிட்டியோடு சேர்த்து பரிசு பொருள் சான்றிதழ் அப்புறம் அவங்களுக்காக அந்த டிஷர்ட் எல்லாமே கொண்டு போக போறாங்க இல்லையா? எனக்கே ஆர்வமா தான் இருக்கு. அதனால நான் நடந்தேனா நான் தான் ஆக கடைசியா நடந்து வருவேன். நீங்க எதுவும் நடக்கிறீங்களா?
1: கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டாஃப் வந்து எல்லாமே கம்பல்சரியா நம்ம போணும்.
0: ஓ அப்படியா?
1: சோ கம்பல்சரியா நம்ம போயிட்டு போய் கலந்துக்கிறோம். சோ கலந்துட்டு நம்ம வெற்றி பெறுமோ இல்லையோ, ஆனா வந்தவங்க எல்லாத்தையும் வந்து நல்லபடியா அவங்க வந்து எல்லாம் திரும்பி போனோம் அப்படின்னு ஒரு ஒரு இதுல தான் நம்ம இருப்போம்.
0: ஆமா, எப்போதுமே இந்த உயர்நெறி இன்டெகிரிட்டி சொல்லும் போது நாம உன் மாதிரியா இருக்கணும். அதனால இந்த ஓகே நடிக்கு நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா களத்துல இறங்குறீங்க அதிகாரிகள்
1: எல்லாமே இறங்குறோம். சோ மேபி அதான் கண்டிப்பா உங்களை அங்க எதிர்பார்க்கிறோம்.
0: எதிர்பார்க்கறீங்க? மின்னல் குடும்பத்தை அனுப்பி வைக்கிறோம்.
1: கண்டிப்பா மின்னல் குடும்பத்தை எல்லாத்தையும் அனுப்பி வைங்க.
0: அதாவது இது போன்ற ஒரு நிகழ்வுல தான் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மலேசியர்கள் மலேசிய மடானி அப்படின்ற ஒரு அழகியல் தன்மை இருக்கு இல்லையா, அதை நம்ம அங்க பாக்கலாம். நிச்சயமாக நேயர்கள், இதற்கு பிறகு இந்த உயர்நெறி உவகை நடை 2026 வந்து நடக்கிறதுக்காக இந்த பக்கமா வந்து விண்ணப்பம் செய்வாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். மீண்டும் கேக்குறாங்க எங்க எப்போ எப்படி விண்ணப்பம் செய்யலாம்னு ஒரு முறை சொல்லிருங்க ரூபன்.
1: ஓகே, சோ இது வந்து எப்ப நடைபெறுதுன்னா 16 August. ஓகே, 16 August. சோ ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்புறம் எத்தனை மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 6 AM to 10 PM வரைக்கும். சோ எந்த இடம் லொகேஷன் நீங்க டத்தாரன் டிபி கேஎல் கோலாலம்பூர். சோ டத்தாரன் டிபி கேஎல் கோலாலம்பூர் எல்லாம் அங்கதான் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எல்லாம் வந்து மார்னிங் வந்து 16 August அங்க வந்து அசம்பிள் பண்ணிடணும். ஸோ அதுக்கான இதை பத்தி ஒன்று நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். இது எத்தனை கேட்டகரி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி இருக்கு, அப்புறம் டேவாஸ் பதியிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த கீழே அந்த போஸ்டர் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா டஃப்தா டிசினின் அப்படின்னு சொல்லி கியூஆர் கோட் இருக்கும். ஸோ அந்த கியூஆர் கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எல்லாமே எப்படி அதுக்கான வந்து கட்டணம் கட்டுறது, ஸோ எல்லாமே அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கு.
0: ஜேபியும் கேட்டிருக்காங்க அங்கேயும்.
1: ஒரே வருஷத்துல எல்லா ஸ்டேட்லயும்
0: ஒரு மூன்று மூன்று இடங்கள்ல செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பக்கங்கள்லாம் வரும். சிரிப்பு வேற கண்டிங்க பாருங்க, ஒரு உயர்நெறி பணி அதிகாரி கிட்டயே அவங்க வந்து சிரிச்சுட்டாங்க வேற நீங்க சொன்னது. அத மிக்க மகிழ்ச்சி. நிறைய டிக்டாக் நேரில ரூபன் ஆர்வம் காமிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம அவர்களுக்கு வந்து இந்த உயர்நெறி உவகை நடை மட்டும் கிடையாது, இந்த உவகை நடை மேல ஒரு அதீத ஆர்வம் இருக்கு. எங்க பார்த்தாலும் நம்ம அவர்கள் நடக்கிறாங்க இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நடப்பீங்க த்ரிஷா?
0: 10,000 நடக்கணும்னு ஆசை.
1: அது எங்க மானிட்டர் பண்ணுவீங்க நீங்க?
0: நான் வீட்ல இந்த கல்ல இந்த எழுதுவல்ல
1: எனக்கிட்டே வருவீங்களா?
0: அந்த நம்ம தான் அந்த
1: ஓ எல்லாம் வாட்சிங்கா
0: அதுல கவுண்ட் பண்ணோம். என்னன்னா அந்த நாள் முடிக்கு வரவ 10,000 கூட தாண்டி நிக்கிறப்ப அந்த மனசு படும் பாடு பாருங்க, அவட வருத்தமா இருக்கும்.
1: ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம சூழ்நிலை எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க, சோ எல்லாமே ரிமோட் ஜாப். சோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லேப்டாப் பக்கத்துல ஒரு காஃபி அப்படியே நம்ம உட்காந்துட்டோம்னா அவர் கணக்கில் நம்ம எந்திரிக்க மாட்டோம். சோ அதுதான் சோ அவங்களுக்கான
0: சரி இப்பதான் வந்து ஜஸ்ட் ஃபினிஷ் 8 km அப்படின்னு போட்டிருக்காரு. 8 km இப்பதான் நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க.
1: ஓ அவரு பாராட்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்பதான் முடிச்சிருக்கேன்னா எப்படி? டெய்லி
0: அவங்க வந்து காலையில வந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டு இருக்காங்க, இப்ப முடிச்சிருக்காங்க,
1: இப்ப முடிச்சிருக்காங்களா? இதுதான் இதெல்லாம் ஒரு நல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்வம்ல.
0: ஆமா
1: இவங்களை பார்த்துதான் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு நம்மளுக்குள்ள ஒரு இது வரும்
0: பாருங்க. உங்களுக்கு இப்பவே வந்து நிறைய பங்கேற்பாளர்கள் கிடைச்சிட்டாங்க பாருங்க. மகிழ்ச்சி தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி. சோ எல்லாம் வந்து கலந்துக்கோங்க. சோ அங்க நம்ம மீட் பண்ணுவோம்
0: கண்டிப்பாங்க.
1: கண்டிப்பா நானும் அங்கதான் இருப்பேன்.
0: நீங்க ஒருவேளை இந்த உயர் நெறிவு வகை நடை 2026 பங்கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரூபன் சொன்ன மாதிரி அந்த அகப்பக்கத்துக்கு போய் மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக அங்க மிக இலகுவாக QR கோடு இருக்கு, அதை நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களை பதிந்து கொண்டு கட்டணத்தை செலுத்தி மிக இலகுவாக இதில் பதிந்து கொள்ளலாம். எனவே மறந்துடாதீங்க, உயர் நெறி வகை நடை 2026 இன்டகிரிட்டி ஃபன் வாக் 2026 ரூபன் அவரை நீங்க பாக்கணும், அவங்களுடைய அதிகாரிகளை பாக்கணும், இந்த நிகழ்வுல பங்கெடுக்கணும்னா அங்க போங்க தாராளமாக. நிறைய பேர் பரவாயில்ல நினைக்கிற இன்றைக்கான இந்த நேர்காணல் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 3 km 63 வயதுல நான் 3 km ஒவ்வொரு நாளும் நடப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மலாக்காக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஜோஹர் பாருக்கு கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் உங்களை வந்து இப்ப கூப்பிட்டு இருக்கிறாங்க ரூபன். அநேகமா இதற்கு பிறகு நீங்க வந்து பரபரப்பாயிருவீங்க, அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் நம்மள வந்து நம்ம வேணும்.
0: ஏன்னா
1: வந்து உடல் பயிற்சி சொல்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்க வேண்டியதான்.
0: நிச்சயமாக நம்முடைய நேயர்களுமே மிக ஆர்வமாக அந்த நாளுக்காக காத்திருக்காங்க. இந்த உயர்நெறி உவகை நடை 2026 மிக வெற்றிகரமா முடிவடைய மின்னலஃபமீன் அன்பான வாழ்த்து.
1: நன்றி
0: சார். சரி, இப்போ போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணிக்கான ஆட்டம் முடிவடைந்து விட்டது. அதாவது 2-1 போர்ச்சுகல் வந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு. காலை 11 வந்து சுவிட்சர்லாந்து வந்து அல்ஜீரியா அணியை சந்தித்து விளையாட வருகின்றது.
1: முடிந்து
0: போகும் போது ஜப்பான் கற்பந்தாட்ட விளையாட்டர்கள் கண்ணீர் வெட்டி அழும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு சின்ன ஆறுதல் என்ன கிடைத்தது பாருங்க, நீங்க சொன்னீங்களா விளையாட்டில் இந்த உயர்நெறி இன்டெகிரிட்டி இருக்கு, எல்லாமே களத்துல இறங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நெய்மார் உட்பட ஆறுதல்
1: சொன்னாங்க. இதுதான் இப்ப இந்த வேர்ல்ட் கப்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நெய்மார் வந்து இன்ஜர்ட் ஆயிருக்காரு. சோ ஆனா அவங்களோட டீம் அவங்கள எப்படி சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு, இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கணும்.
0: ஆமா இதெல்லாம் பார்க்கும்
1: போதுதான் பாக்குது பாருங்களேன்
0: நம்ம என்ன நினைக்கணும் ஒரு நட்பு, ஆனா அதுக்கு பின்னணியில ஒளிந்திருக்கிறது இன்டெகிரிட்டி.
1: ஆமா ஆமா. இப்ப நம்ம வந்து அந்த ரெஃபரி வந்து ஒரு விசில் பண்ணாலே நம்ம வந்து அந்த அவர் என்ன சொல்றது நமக்கு.
0: ஆமா ஆமா.
1: சோ இதுதான் இல்லாட்டி அதுல சண்டை சச்சரவு எல்லாம் வரும். அதுல வந்து நம்ம ஒழுக்கம் இல்லைன்னா அது அப்படித்தான் அங்க போய் முடியும்.
0: பாருங்க உலக கிண்ணம் இன்டெகிரிட்டி
1: இன்டெகிரிட்டி
0: என்னச்சாச்சு. சரி, இன்றைய நல்ல பகிர்வை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ரூபன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம். நன்றி
1: நன்றி திரிசா, நன்றி.

ஆமாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில எப்போதும் கலகலகலன்னு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்ல இருக்கிற சோர்வு எதுவுமே நமக்கு தெரியாது என்ற சிந்தனையோடு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகின்றேன். த்ரிஷா லாசரு அடுத்து உங்களில் இளமை உல்லாசத்தில் சந்திக்கின்றார் கிஷன். மண்ணின் நட்சத்திரம் சிறப்பு அங்கெல்லாம் இருக்கு, மறந்துடாதீங்க. நாளைக்கு கலப்படம் உங்களுக்காக ஜோஹோர் கூலாயில் நடைபெறுகின்றது. பிற்பகல் 3 மணிக்கெல்லாம் நீங்க அங்க போயிடலாம். முன்கூட்டியே போங்க, அங்க உங்களுக்காக முகப்பிடங்கள்லாம் இருக்கின்றன. மடானி அரசாங்கத்தின் முக்கியமான முகப்பிடங்கள், கூடவே மித்ரா அங்க உங்களுக்காக இருக்கிறாங்க. இவர்களோட நம்ம உள்ளூர் கலைஞர்கள் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கூடவே நகைச்சுவையும் இருக்கு. இந்த கலப்படத்துல நீங்க கூட பங்கெடுக்கலாங்க. உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான ஒரு அற்புதமான மேடை மீண்டும் கலப்படம் மறந்து விட்டது. நீங்க எல்லாரும் வரீங்க, உங்க எல்லாரையும் நாங்க பாக்குறோம். நாளை உங்களை சந்திக்கிறதுக்காக மின்னல் குடும்பம் அந்த பக்கமா காத்திருக்காங்க. மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த 2026 உலக கிண்ணத்தை அதிகாரப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது RTM.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மினல் எஃப்எம்மின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்துருங்க.
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரே கணபதி. மக்களின் வளர்ச்சி நல்வாழ்வின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுவதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி வளங்களில் சில மாநிலங்கள் ஒதுக்கப்படுவதாக கூறும் கூற்றுகளை பிரதமர் நிராகரித்தார். இதனிடையே பெரும்பாலான மாநிலங்கள் தங்களின் மொத்த வருமானத்தை விட கூடுதல் ஒதுக்கீடுகளை கூட்டரசு அரசாங்கத்திடமிருந்து பெறுகின்றன என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் 23rd ஆசியான் அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க அமைச்சர்கள் மாநாடு AMMSTI 23 நடத்துவதற்கு மலேசியா தயாராகி வருகிறது. இவ்வேளை இதனை முன்னிட்டு திறன் மேம்பாட்டு செயல் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் தெரிவித்துள்ளது. உயர் தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்ப்பதில் திறன் மேம்பாடு இன்றியமையாதது என அமைச்சர் டாக்டர் சாங்லி காங் கூறினார். ஜஹூர் மாநில தேர்தல் தொடர்பில் June 27 தொடங்கி நேற்று வரை 8 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 5 தீ அல்லது வெடிப்பொருள்களை கொண்டு சேதம் விளைவித்தல் தொடர்பானவை என மாநில காவல்துறை தலைவர் டது அப்துல் ரஹமான் அர்சாத் கூறினார். தேர்தல் காலகட்டம் முழுவதும் சட்டத்தை மீறும் செயல்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் கையாளப்படுவதை உறுதி செய்ய காவல்துறை தீவிர கண்காணிப்பை வலுப்படுத்தும் என்றார் அவர். அடுத்த வாரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்துக்கு முதல் அதிகாரப்படியான பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அறிவித்துள்ளார். கடந்த ஏப்ரலில் இரு நாடுகளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 40 ஆண்டுகளில் முதல் முறையாக ஆக்லாந்திற்கு பயணிக்கும் இந்திய பிரதமராக மோடி விளங்குகிறார். July 10 அவர் ஆக்லாந்து சென்றடைவார். ஈரானின் மறைந்த உச்சத்தலைவர் அலி கமினியின் உடல் இறுதி மரியாதை நிகழ்ச்சிக்காக தெஹ்ரானுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் பலியானவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 1000+ மேற்பட்டோர் கலந்து கொள்வர். நாளையும் நாளை மறுநாளும் கமினியின் உடல் இறுதி மரியாதைக்கு வைக்கப்படும். பின்னர் July 9 அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. போர்ட்டுகல் 2-1 எனும் கோல்களில் குரோஷியாவை வென்று 16th சிறந்த அணிகள் பட்டியலில் இணைத்துள்ளது. அடுத்த சுற்றில் போர்ட்டுகல் ஸ்பெயினுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். அடுத்த 3 மணி நேரம் உங்களோட பேச நான் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து ரசிக்கலாம் வாங்க.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

கே கே நிஷாட் நீதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் நிகழ்ச்சி குறித்த நம்ம பேச போறோம். அதன் கலைஞர்கள் தான் நம்ம இன்றைக்கு சில விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலப்படம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இரும்பு தோட்டம் நம்ம உள்ளூர் திரைப்பட கலைஞர்களும் வந்து கலந்துக்க போறாங்க. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா உண்மை, நீதி, மர்மம், மனித உணர்வுகளை இணைக்கும் தீவிரமான ஒரு திரைப்பயணம், திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 23 வந்து திரையரங்குகள்ல வெளிவரப்போகுதுங்க. அந்த திரைப்பட குழுவினர்கள் அப்படின்னு சொல்லும் போது லோகவர்மன், நம்ம இசையமைப்பாளர் சமேஷன் மணிமாறன், ஜெகன், ஜான் பீட்டர், இவங்க எல்லாருமே கூலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மோலுக்கு வந்து சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு பிற்பகல் 3 உங்களை சந்திக்க அங்க வரப்போறாங்க. கலப்படம் நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் கோபி சுந்தர், அண்ணா, கேத்ரின் வராங்க, கேட்கலாம்.

0: அதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
2: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா. பாதை
4: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
5: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
6: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
4: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
7: அப்படின்னா அது என்ன?

அன்பர் ரேமிசாமி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு ஜூலை மூன்றாம் நாள், ஜூலை மாதம் தொடங்கி மூன்றாவது நாள்ல வெற்றிகரமா கால் எடுத்து வச்சாச்சு. சிரிச்ச முகத்தோடு இன்றைய நாளை தொடங்கியிருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாளா? எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து இந்த வேலையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, நெகிழி பைகளை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யும் ஒரு நாள் இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. அதை வந்து குறைச்சிக்கணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விழிப்புணர்வு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நீங்களும் அதை சரியா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு இந்த வேலையில மனமார்ந்த பாராட்டு, நன்றிய மினலஃபம் சார்பா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த பூமியை வந்து நம்ம பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. அதை சரிவர செய்வோம், பூமியை சுத்தமா பாதுகாப்போம். இப்போ அடுத்து உங்களுக்காக கே ஜே ஏசுதாஸ் குரல்ல பாடல் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹு பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்டா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

நிக்கியின் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மாலிவுட் மலையாள பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஃபீஃபா உலக கிண்ணம் பரபரப்பாக அனல் பறக்கும் ஆட்டங்கள், அனைத்து ஆட்டங்களையுமே நீங்கள் வந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக கண்டு கழிக்கலாம். சரி, இன்றைக்கான ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெயின் ஆஸ்திரியாவோட மோதியிருந்தாங்க. இதில் ஸ்பெயின் வந்து 3-0 அப்படின்ற கோல்கணக்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. பிறகு போர்ட்டுகல் குரோஷியாவோட மோதியிருந்தாங்க. இதில் போர்ட்டுகல் வந்துட்டு 2-1 அப்படின்ற கோல்கணக்கில் வந்துட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அல்ஜீரியாவோட மோதவிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாளைக்கான ஆட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எகிப்தோட மோதவிருக்காங்க, அர்ஜென்டினா காபோ வெர்டேவோட மோதவிருக்காங்க, கொலம்பியா கானாவோட மோதவிருக்காங்க. இந்த ஆட்டங்கள் நாளைக்கு இருக்க போகுது. ஆக அண்மைய நிலவரங்களை பிறகு காணொலிகளை நீங்கள் எங்கே பார்க்கலாம், நம்முடைய அதிகாரப்பூர்வ ஆர்டிஎம் இன்ஸ்டாகிராம் பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே அனைத்து ஆட்டங்களின் காணொலிகளை அண்மைய தகவல்களை விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக அலெக்ஸ் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை July 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் Level 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்!
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: சரி, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கே தெரியும். நாளைக்கு வந்து கலப்படம் நிகழ்ச்சி ஜோஹர் கூலாயில் நாங்கள் உங்களை சந்திக்க அவளை காத்துட்ருக்கோங்க. ஜூலை 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு மறந்துடாதீங்க. ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்க. நம்ம மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க எல்லோருடைய படைப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நகைச்சுவை இல்லாமல் எப்படிங்க நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது. நண்டு ரமேஷ், ஷான் வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த, உங்களை சிரிக்க வைக்க அங்கே வரப்போகிறாங்க. அங்கே குடும்பத்தோடு மறக்காமல் வந்துடுங்க. இது மட்டும்தான் இருக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நிறைய பயனுள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் இருக்குது, அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கலாம், நேரடியாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். பிறகு இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, கேஐஎஸ் இருக்கு இல்லையா, பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம், அதை பற்றி நீங்கள் மேல் விவரங்களை அங்கே போனீங்கன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரும்பு தோட்டம், நம்ம உள்ளூர் திரைப்படம் ஜூலை 23ஆம் நாள் வந்து வெளிவரப்போகுது. அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள்லாம் வந்து உங்களை சந்திக்க போகிறாங்க. மறக்காம நாளைக்கு வந்துருங்க, அங்கே பார்க்கலாம்.
1: அரிதறி களையரு தரிதறி களையரு தொருதறி களையுகில் அரிதறியும் 20 பட்டினி வரும் அது பழமொழி கருதனமெழுதி.

0: அதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: ஹாய், இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம் ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேபிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாக அதிகாரங்களை விரிவுபடுத்தியுள்ளது. அதேவேளையில் அவரின் சில திட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 6-3 என பழமைவாதிகளை பெரும்பான்மையாக கொண்டுள்ள இந்த நீதிமன்றம் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான சட்டம், மாற்றுப்பாலினர் உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த அக்டோபரில் தொடங்கிய இந்த அமர்வின் முதல் தீர்ப்பாக பிப்ரவரி மாதம் அதிபரின் இறக்குமதி வரியை ரத்து செய்தது. இது டிரம்பின் பொருளாதார திட்டத்தில் முக்கிய அங்கமாகும். இதனிடையே இதுவரை தன்னாட்சி அமைப்புகளாக கருதப்பட்ட கூட்டரசு நிறுவனங்களின் அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கும் முழு அதிகாரத்தை அதிபருக்கு வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. போலந்து அதிபர் கேரல் நவ்ரோக்கி அந்நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்த இரு முக்கிய சட்ட வரைவுகளை தனது இரத்த அதிகாரத்தை கொண்டு தடை செய்துள்ளார். இதில் பள்ளி மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்க சிறப்பு ஒம்பட்ஸ்மன் அமைப்பை உருவாக்குவது, கடல்சார் போக்குவரத்து தொடர்பான சட்டங்கள் அடங்கும். மாணவர் உரிமைகள் தொடர்பான சட்டவரைவு கருத்தியல் பின்னணி கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் கடல்சார் போக்குவரத்து சட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பசுமை ஒப்பந்தத்தின் சில பகுதிகளை போலந்திற்குள் திணிக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நவ்ரோக்கி குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலுடன் நடைபெறும் பேச்சு வஞ்சகம் என்று, மாறாக அந்த யூத ஆட்சி லெபனான் எல்லைப் பகுதிகளில் இருந்து முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்று அதிபர் ஜோசப் அவுன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இரத்த களரியை தவிர்க்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் அரசதந்திர அடிப்படையிலான பேச்சு என்றும் அவுன் கூறினார். இருப்பினும் லெபனான் அரசாங்கம் தனக்கு சொந்தமான ஓர் அங்குல நிலத்தை கூட இஸ்ரேலுக்கு விட்டுக் கொடுக்காது என அவர் வலியுறுத்தினார். லெபனான் சிரியா காசா முனையில் பாதுகாப்பு பகுதிகள் என்று தான் குறிப்பிட்ட இடங்களில் அடுத்த உத்தரவு வரும் வரை தங்கள் படைகள் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் அலி கமெனியின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதிகாரப்படியாக நடைபெறும் இந்த இறுதி மரியாதை நிகழ்ச்சியில் மில்லியன் கணக்கான பொதுமக்களும் ஏராளமான வெளிநாட்டு தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுக்களில் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டு வரும் பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் சனிக்கிழமை தெஹ்ரானில் நடைபெறும் இறுதிச் சடங்கில் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீனா, ஆப்கானிஸ்தான், காக்கசஸ் வட்டாரத்தில் உள்ள அண்டை நாடுகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்வர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐநா தலைமையகத்திற்கு வெளியே ஒருவர் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டார். படுகாயமடைந்த அவர் பின்னர் உயிரிழந்ததாக அந்த நகர காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த நபர் பெலவியூ மருத்துவமனையில் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவத்திற்கான காரணத்தை வெளியிடாத காவல்துறை விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கூறியது. ஆனால் நியூயார்க் போஸ்ட் நாளிதழின்படி சம்பவத்தின் போது தொடர்புடைய நபர் திபெத் கொடியை ஏந்தியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து அந்த உலக அமைப்பு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. கூடுதல் நேரத்தின் போது போர்ச்சுகலுக்கு ஒரு கோல் பெற்றுத்தந்த அதன் மாற்று ஆட்டக்காரர் கொன்சாலோ ராமோஸ் அதிரடி படைத்துள்ளார். அவர் புகுத்திய அந்த கோல் மூலம் போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியது. இந்த முடிவு ஆட்டம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்திய குரோஷியா ஆட்டக்காரர்களை ஏமாற்றமடைய செய்தது. அதேவேளை போர்ச்சுகல் அணியினர் கடும் போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். போர்ச்சுகல் மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் வகையில் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலக கிண்ணத்தில் நாக் அவுட் சுற்றில் தனது முதல் கோலை அடித்து வரலாறும் படைத்தார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

உலகில் மூன்றாம் இடம், தென்கிழக்காசியாவில் இரண்டாம் நிலை. 2026 கடப்பிதழ் குறியீட்டின்படி மலேசிய அனைத்துலக கடப்பிதழின் தரத்தை இது புலப்படுத்துகிறது. மேலும் 2026 ஹென்லி கடப்பிதழ் குறியீட்டில் இரண்டு இடங்கள் முன்னேறி அது ஆறாம் இடத்தில் உள்ளது. உலகம் முழுவதும் 180 அதிகமான இலக்குகளுக்கு செல்ல அனுமதி வழங்கும் சக்திமிக்க செல்வாக்குமிக்க கடப்பிதழ்களுள் ஒன்றாக மலேசிய அனைத்துலக கடப்பிதழ் திகழ்கிறது. மலேசிய கடப்பிதழின் தரவரிசையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நடைமுறைக்கு உகந்த வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதிலும் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதிலும் மடானி அரசாங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளின் பலனை எடுத்துணர்த்துகிறது. குறிப்பாக அனைத்து நாடுகளுடன் மலேசியா நல்லுறவை பேணும் அதேவேளை பல தரப்பு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்திக் கொள்கிறது. சுதந்திரமான நடுநிலையான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதால் இது சாத்தியமாகிறது. எனவே நல்லுறவை பேணுவதன் வாயிலாக விசா அற்ற உடன்படிக்கை, விசா விலக்களிப்பு, வருகைக்கு பிந்திய விசா வழங்கும் அணுகுமுறை ஆகியவற்றில் மலேசியாவுக்கு கூடுதல் நன்மை பயக்கின்றன. அதேவேளை சுற்றுலா, வேலை, வணிகம் என அனைத்து விதமான பயணங்களுக்கும் மலேசியர்களுக்கான நடமாட்ட வசதிகளை விரிவுபடுத்துவதில் பங்காற்றுகிறது. குறிப்பாக சுகாதாரம், கல்வி போன்ற எந்தவொரு வெளிநாட்டு சேவையையும் மலேசியர்கள் எளிதில் அணுகுவதற்கு இது பெரிதும் துணை புரிகின்றது. புவிசார் அரசியல் நிலைத்தன்மையற்ற சூழலிலும் உலக விநியோக நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்த அடைவு நிலை குறிப்பாக பொருளாதாரம், பாதுகாப்பு, அரசியல் உள்ளிட்ட கூறுகளில் மலேசியா நிலைத்தன்மையுடன் இருப்பதை காட்டுகிறது. மேலும் அதிகமான அந்நிய முதலீடுகளை ஈர்க்கவும் இது வகை செய்கிறது. வெளிநாடுகளின் நம்பிக்கை மலேசியாவின் ஆற்றலையும் நம்பகத்தன்மையையும் உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் உலகளவில் மதிக்கப்படும் ஒரு நாடாக மலேசியாவின் நிலையையும் வலுப்படுத்துகிறது. இருப்பினும் மலேசிய கடப்பிதழ் மீதான அங்கீகாரத்துக்கு மக்களிடமிருந்து பெரும் பொறுப்புணர்வு தேவைப்படுகிறது. வெளிநாடுகளில் இருக்கும்போது நாட்டின் நற்பெயரை பேணுவது கட்டாயம். உள்ளூர் சட்டங்களை மதிப்பதும் தொழில்முறை நெறிமுறை இரண்டையும் கடைபிடித்தல் அவசியம். அப்போதுதான் மலேசிய கடப்பிதழ் மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை தொடர்ந்து நிலைத்திருக்கும். தற்போதைய சவால்களுக்கு ஏற்ப கடப்பிதழ் பாதுகாப்பு கூறுகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஆயினும் இன்று வரை மலேசிய கடப்பிதழ்கள் போலியாக தயாரிக்கப்பட்ட சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை. எனினும் பழைய கடப்பிதழ் சிறந்ததாக இல்லை என பொருள் கொள்ளக்கூடாது. நீண்ட காலத்துக்கு ஒரே கூறுகளையே அது உட்படுத்தியிருக்கக்கூடாது. இது கடப்பிதழில் இடம்பெற்றுள்ள பாதுகாப்பு தகவல்களை பொறுப்பற்ற தரப்பினர் அறிந்து கொள்வதையும் தவறாக பயன்படுத்துவதையும் தடுக்க அவசியமாகிறது. நாடு முழுவதும் மலேசிய அனைத்துலக கடப்பிதழுக்கான விண்ணப்பங்களின் சராசரி எண்ணிக்கை மாதத்துக்கு 180,000 முதல் 200,000 வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லது நாள் ஒன்றுக்கு 10,000 முதல் 12,000 விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. தனிநபரின் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தும் வழிகள் முற்றிலும் தகர்க்கப்பட வேண்டும். ஜூலை 1 நாள் 94 பாதுகாப்பு கூறுகளுடன் புதிய மலேசிய கடப்பிதழ் வெளியிடப்பட்டது நாம் அனைவரும் அறிந்ததே. இதற்கு முன் 49 கூறுகளுடன் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பை அதிகரிக்கவும் போலி கடப்பிதழ் தயாரிப்பை கடினமாக்கவும் புதிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய மலேசிய கடப்பிதழின் ஒவ்வொரு பக்கமும் தனித்துவமான வடிவமைப்பை கொண்டுள்ளது. கடப்பிதழை மாற்றியமைக்கும் அதேவேளை போலி கடப்பிதழ் தயாரிப்பை தடுக்கும் வகையில் பதிக்கப்பட்ட நூலிலை சிறப்பு பாதுகாப்பு கூறாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதிய மலேசிய கடப்பிதழ் உலக தரத்திற்கு இணங்குவதோடு பன்னாட்டு பொது விமான போக்குவரத்து அமைப்பு ஐகேஓவின் நவீன மின் கடப்பிதழுக்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. 1998 ஆண்டிலிருந்தே மின் கடப்பிதழ் முறையை அறிமுகப்படுத்திய ஆரம்பகால நாடுகளில் ஒன்றாக மலேசியா விளங்குகிறது. மேலும் இதுவரை பேரளவிலான தரமுயர்த்தலுக்கு உட்படுத்தப்பட்ட கடப்பிதழாக 2026 ஆண்டு பதிப்பு கருதப்படுகிறது. 2026 ஆண்டு பதிப்பு கருதப்படுகிறது. மலேசியர்களுக்கான நற்செய்தி என்னவென்றால், முதல் முறையாக 18 அதற்கும் மேற்பட்ட மலேசிய குடிமக்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப 10 அல்லது 5 செல்லுபடியாகும் கடப்பிதழை தேர்வு செய்யலாம். இந்த 10 கடப்பிதழ் குறுகிய கால புதுப்பித்தலுக்கான அவசியத்தை குறைக்கிறது.
மேலும் பயனர்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்களையும் எளிதாக்குகிறது. 10 ஆண்டு கடப்பிதலுக்கு 350 ரிங்கிட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளையில் 5 ஆண்டு கடப்பிதலுக்கு 200 ரிங்கிட் கட்டணம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. புதிய கடப்பிதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் மக்கள் தற்போதுள்ள கடப்பிதலை மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. அது இன்னும் செல்லுபடியாகும் பட்சத்தில் காலாவதியாகும் வரை தொடர்ந்து பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றனர். மலேசியர்களுக்கு அடையாள அட்டை மைக்காட்டை போன்றே கடப்பிதலும் முதன்மை ஆவணமாக உள்ளதை மறுக்கவியலாது. அது சாதாரண பயண ஆவணம் அன்று. எனவே கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நமது கடமை. அதனை தொலைத்துவிடாதீர். உங்களுடையதை வேறொருவர் கையாள அனுமதிக்காதீர் என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் மணியரசன் ஹரிகிருஷ்ணன்.

என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இன்றைக்கு யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு மனசுல இப்போ சொல்லுதோ அது என்னன்றதை நீங்க அழைத்தே சொல்லலாம். அடுத்த பாடல் சாய் அபியங்கர் கொண்டு வராருங்க, கேட்கலாம்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சித்ரா ரமேஷ், கடலிருந்து அழைக்கிறேன்.
0: சித்ரா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: பெரிய படத்துல இருந்து உன்னாலே என் ஜீவன் வாழுது, என்னோட கணவருக்காக.
0: ஏன் ஏதோ ஒரு படபடப்புலயே பேசிட்டு இருக்கீங்க சித்ரா? வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா?
1: சமைச்சுக்கிட்டே பேசுறதுக்கு படபடன்னு இருக்கு.
0: பாத்து சமைச்சிட்டு உப்பு போட மறந்துடாதீங்க.
1: உங்க பேர் வந்து ரமேஷ்.
0: ரமேஷ்காகவே கேட்டுடலாம். சரி, என்ன சமைக்கிறீங்க?
1: பருப்பு கறி சமையல் செஞ்சுட்டு இப்ப தக்காளி சட்னி செய்யலான்ட்டு அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: ஓ, தக்காளி சட்னி. சரி, பருப்பு சாம்பாரா?
1: பருப்பு சாம்பார், அப்புறம் வெண்டிக்காய் பரட்டிக்கிறோம்.
0: பருப்பு சாம்பாருக்கு தக்காளி சட்னி சாப்பிடலாமா? வழக்கமா வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டு நான் பாத்திருக்கேன், ஆனா பருப்பு சாம்பாருக்கு நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. சரி, நானும் செய்ய சொல்றேன் வீட்டுல.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, நன்றிங்க. பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டே சமைங்க. அங்க தொடர்ந்து நம்ம சித்ரா மாதிரி நீங்களும் அழைக்கணும், பாடல் கேட்கணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டு இப்ப மனசுக்குள்ள இங்க என்ன சொல்லுது? ஜெசி ஜெசி சொல்லுதா? அந்த மாதிரி என்ன பாட்டு உங்க மனசுல சொல்லுதுங்க? அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேளுங்க.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மினல் எஃப்எம்மின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா

0: மீண்டும் கலப்படம் ஜோஹர் நேர்களை சந்திக்க நாங்க வரப்போறோங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஒரு லைஃப் பேண்டை கேட்டு ரசிச்சு. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரிய சகி இவங்க மட்டும் இல்லாம நகைச்சுவை இல்லாம எப்படிங்க நம்ம நண்டு ரமேஷ் ஷானு உங்களை சந்திக்க போறாங்க. உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்கு அப்படின்னா அங்க வாங்க, ஒரு மேடை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஜோஹர் கூலாயில கலப்படம் நிகழ்ச்சியில நாளைக்கு உங்களை நாங்க சந்திக்கிறோம். சரி, இப்போ பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில நீங்க அழைக்கலாங்க. 0322825733 அல்லது 4768.
1: வணக்கம் மாலா பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மாலா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க மாலா, எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: வீட்டுக்கா? வேலை அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? என்ன பாட்டு இப்ப இந்த பயணத்துல கேக்கணும்னு தோணுது உங்களுக்கு?
1: அச்சம் என்பது மலைமேல் படத்துல இருந்து தள்ளி போகாதே பாட்டு.
0: தள்ளி போகாதே, அதுல வந்து மோட்டர்ல தானே போவாங்க. இப்ப உங்களுக்கு வாகனத்துல போகும்போது இது கேக்கணும்னு தோணுது. சரி, யாரு கூட இருக்காங்க?
1: என்ன
0: பண்ணுங்க, வாகனத்தை மாத்தி ரெண்டு பேரும் இப்ப மோட்டர்ல போங்க. அதுக்குன்னு அடுத்தவங்களோட எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்க, திருடிட்டீங்கன்னு சொல்லிட போறாங்க. சரி சரி, பாட்டு வந்துட்டு இருக்கு. மகளும் அம்மாவும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே போங்க, சரியா?
1: ரொம்ப நன்றி.

0: ஸ்ரீராம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டு வந்தோங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கே தெரியும், கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால்ல கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. நம்முடைய அறிவிப்பாளர்களை நீங்க நேரடியாக அங்க சந்திக்கலாம். இப்போ அங்குள்ள தயார் நிலை நிலவரங்களை, நேரடி நிலவரங்களை நமக்காக யார் கொண்டு வராங்க? நம்முடைய அறிவிப்பாளர் பிரவீன் குமார் அங்க இருக்காரு, பேசலாம். வணக்கம் பிரவீன் குமார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் கிஷன். கலப்படம் நிகழ்ச்சிக்கு
1: சரி, முதல்ல வந்து நம்ம இளமை உல்லாச நேயர்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, நேற்றே வந்து நம்ம வந்து சேர்ந்துட்டோம் இங்க கூலாய்க்கு. நேற்று வந்த பிறகு இந்த கொம்யூன் எக்ஸிபிஷன் ஹால், இந்த கொம்யூன் லைஃப் மால் பேரங்காடியில இங்க இருக்கிற ஒரு மண்டபம் பாருங்க, லெவல் 1 இங்கதான் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறுது. வந்து நேற்று பார்த்தோம்னா இந்த இசை கருவிகள் எல்லாம் பொறுத்து இருந்தாங்க, தொழில்நுட்ப வேலைகள் தான், இந்த ஒளி எல்லாம் சரியா இருக்குதா? ஏன்னா வந்து கலப்படம் நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்கு, வருகையாளர்களுக்கு ரொம்ப ஒரு தரமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
0: பிரம்மாண்டமா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கப்போ.
1: ஆமா, நேற்று எல்லாமே அதுதான் நடந்தது. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா, காலை தொடங்கி நம்ம மலேசிய கலைஞர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. காலையிலிருந்து அவங்களுடைய இந்த பாடல் ஒத்திகை தான் நடைபெற்றுட்டு இருக்கு. காலையில இருந்து பார்த்தோம்னா ஏறத்தால ஒரு 20 பாடல்களுக்கு மேல அவங்க ஒத்திகை பண்ணிட்டு இருக்காங்க. 60ஆம் பாடல்கள், 20ஆம் ஆண்டு பாடல்கள் தொடங்கி இப்ப உள்ள சாயோட புது பாடல்கள் வரைக்கும் ஒரு கலவையான அனுபவத்தை வந்து கலப்படம் நிகழ்ச்சி நாளைக்கு நம்ம நேயர்களுக்கு வழங்க போகுது. அந்த ஒத்திகை தான் நடந்துட்டு இருக்கு. மதிய உணவு ஒரு சின்ன ஒரு ஓய்வு வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அந்த ஓய்வுக்கு பிறகு வந்து அந்த முதன்மையான ஒத்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு வந்து முழுக்க என்ன நடைபெற போகுதுன்னு அந்த ஒத்திகையை பார்க்கவும் எல்லாம் தயாரா இருக்காங்க. நம்ம மின்னல் அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த முதன்மை ஒத்திகை தொடங்க உள்ளது, அதுதான் காத்துட்டு
0: இருக்கோம். ஒத்திகை அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு முழுக்க ஒத்திகையா தான் இருக்க போகுது உங்களுக்கு?
1: ஆமா, இன்றைக்கு ஒத்திகையா இருக்க போது மற்ற மக்கள் வந்து அலங்கார வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற அலங்கரிக்கிறது. நம்ம மின்னல் அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் தான் அந்த வேலையும் செய்ய போறோம். இப்ப நம்ம தெய்வீகன் மோகன் பாத்தீங்கன்னா கீழ இருக்காங்க, அவங்க மக்களோட உரையாடிட்டு இருக்காங்க. கூலாய் மக்களோட எந்த அளவிற்கு வந்து எல்லாரும் ரொம்ப என்ன சொல்றது, நாளைக்கு நிகழ்ச்சியில என்னென்ன எதிர்பார்ப்போட இருக்காங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இங்க மற்ற அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாம் இந்த முன்னேற்பாடுகள் செஞ்சு
0: இப்பவே வந்துட்டாங்களா எல்லாரும்?
1: எல்லாரும் தான் இருக்கும்.
0: இல்ல இல்ல, இப்பவே மக்கள் வந்துட்டாங்களான்னு கேக்குறேன்
1: நானு. மக்களா கொஞ்ச பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனா கீழே இந்த பேரங்காடுன்னு நம்ம தமிழ் இந்திய மக்கள் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க.
0: சரி, இந்த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டோனே லெவல் 1 நீங்க வரணும்னு சொன்னீங்க. ஏதாவது வந்து அடையாளங்கள் அங்க இருக்கா, எங்க வரணும் அப்படின்ற மாதிரி பேனர் எல்லாம் அங்க வச்சிருப்பீங்க தானே?
1: நேத்தே நம்ம மின்னலோட சமூக ஊடகங்கள்ல இது தொடர்பான ஒரு காணொலியை நம்ம பதிவேற்றம் செஞ்சிட்டோம். நான் தான் பதிவேற்றம் செய்திருக்கேன். அங்க கீழே இருந்து வந்து எப்படி மேல வரணும்னு ஒரு ஒரு வழியா அங்கேயே வந்து துல்லியமா நம்ம படம் பிடிச்சு காண்பிச்சிருக்கோம். நம்ம மக்கள் நாளை யார் யார் வரப்போறீங்களோ நம்ம சமூக ஊடகங்கள் போய் அந்த ஒரு காணொலி இருக்கும், அதை பார்த்து நீங்க சரியா அந்த இடத்துக்கு வந்துடலாம். மட்டும்
0: மின்னல் எஃப்எம் அண்டர்ஸ்கோர் மலேசியாவுக்கு வந்தாங்கன்னா தாராளமா எப்படி வரணும்ன்றத மிக சுலபமா நம்ம பிரவீன் குமார் பதிவு செஞ்சிருக்கிறாரு, அதை பாருங்க மின்னல் எஃப்எம் சமூக வலைத்தளங்கள்ல. அப்படித்தானே?
1: கண்டிப்பா, அதேதான். இன்னைக்கு முன்னேற்பாடுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி எப்படி நடைபெறுது இதையும் வந்து நம்ம படம் பிடித்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம சமூக ஊடகங்கள்ல பதிவேற்றம் செய்வோம். அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. முக்கியமா நாளைக்கு வந்து கலப்படம் நிகழ்ச்சியை கண்டு கழிக்க மறந்துடாதீங்க.
0: நிச்சயமாக, ஆக மடாடி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் நாளைக்கு இருக்க போகுது. பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க போறாங்க, மறக்காம நம்ம மக்கள் வந்து அங்க கலந்துக்க போறாங்க. ரொம்ப நன்றி பிரவீன் குமார், அங்கிருந்து நேரடி நிலவரங்களை வழங்கியதற்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா கிஷன், நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னலோட கலப்பிரம் நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
2: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாடுறேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
3: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
4: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
2: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
5: அப்படின்னா அது என்ன?

0: மேரி வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சமைக்கலாம்னு இருக்கீங்க?
1: இன்னைக்கு சைவமா தான், சாம்பார் வச்சுட்டு தவ சம்பல் ஏதோ சையோறு ஏதாச்சும் ஒரு இது, அவ்வளவுதான்.
0: அப்பா அதுவே போதுமே, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு நீங்க சொல்லும் போதே.
1: சொல்லுங்க, வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போலாம்.
0: அன்புக்கு நன்றிங்க, அன்புக்கு நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கணும்னு தோணுது இப்போ?
1: இன்று வந்து என்னுடைய வீட்டுக்காரருடைய தம்பிக்கு பிறந்த நாள், அவர் பேர் லியோன். அவர் எல்லா நலனும் பெற்று நலமாக இருக்கணும், அவருக்காக இந்த பாடல் கேட்கிறோம். யார் என்ன சொன்னாலும் அந்த குடும்ப பாட்டு ஒண்ணு போட்டுருங்களேன்.
0: நல்ல ஒரு பாடல், கேட்டதுக்கு நன்றி, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: மிக்க நன்றி.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நகர சிம்பிலான் நீலாய் என்ஸ்டெக் நகரில் புதிய மருத்துவமனை ஒன்று நிர்மாணிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். துவாங்கு ஜாஃபார் எச் டிஜே மருத்துவமனையில் நிலவும் சிரம்பான் மாவட்ட மக்களின் நெரிசலை களையவும் அம்மாவட்ட மக்களின் சுகாதார சேவையின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் இது அமைந்துள்ளது. வட சிரம்பானில் இந்த புதிய மருத்துவமனையை நிர்மாணிப்பது அவசியமானது என்றார் அவர். ஷஹாப் புர்டானா வர்த்தக வளாகத்தை ரோஹிங்யா இனத்தினருக்கான பள்ளியாக மாற்றப்பட்ட தொழில்துறை வளாகத்தில் அலோஸ்தார் மாநகர் மன்றம் சோதனை நடத்தியுள்ளது. அப்பகுதியில் ரோஹிங்யா பள்ளி ஒன்று செயல்படுவதாக அண்மையில் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட செய்தியை தொடர்ந்து இச்சோதனை நடத்தப்பட்டதாக மாநகர தலைவர் டத்து அப்துல் கஃபாரியா குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட பள்ளியில் மாணவர்களின் கட்டணமாக மாதத்திற்கு 100 ரிங்கிட் வசூலிக்கப்படுகிறது. மலேசியர்களுக்கிடையிலான அன்றாட வங்கி சேவைகளின் அணுகலையும் வசதியையும் மேம்படுத்துவதோடு வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் வங்கிகளின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக வங்கிகளுக்கு இடையேயான ஏடிஎம் பண பரிவர்த்தனைகளுக்கான 1 ரிங்கிட் கட்டண விலக்கு சீராக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய எளிதில் அணுகக்கூடிய நிதி அமைப்பை உருவாக்குவதற்கான முனைப்பு இது என மலேசிய வங்கிகள் கூட்டறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளன. இந்தோனேசியா ஹல் மஹேரா பகுதியை பின்னிரவு 2:30 மணி அளவில் ரிக்டர் கருவியில் 6.3 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. இதனை ஜெர்மனிய புவியியல் ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இந்த நிலநடுக்கம் 126.8 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. கடந்த June 24 வெனிசுவேலாவை சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கங்கள் ஒலுக்கியதில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1,595 அதிகரித்துள்ளது. அதேவேளை 12,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக இடைக்கால அதிபர் டெல்சி ரொட்ரிகுவேஸ் தெரிவித்தார். மேலும் 855 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. தற்பொழுது சுவிட்சர்லாந்துக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையிலான நாக் அவுட் சுற்று ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முற்பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து 1-0 என முன்னிலையில் உள்ளது. அவ்வணிக்கான கோலை ஆட்டத்தின் 10th நிமிடத்தில் பிரில் எம்போலோ புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: தொடர்வது மண்ணின் நட்சத்திரம் அங்கம். நம்ம உள்ளூர் பாடல்களை தான் தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம். உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளை கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே இடம்பெற்று வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில நாளைக்கு வந்து கலப்படம் நிகழ்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது இல்லையா, குலாய் ஜேபியில. அதை சார்ந்துதான் இன்றைய மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி முழுமையாகவே இருக்க போகுது, இடம்பெற போகுது. சரி, இதற்கிடையில ஒரு முக்கியமான தகவல் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, இரும்பு தோட்டம் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளூர் திரைப்படங்க, இது வந்து ஜூலை 23 நாள் திரையரங்குகள்ல வெளிவரப்போகுது. இந்த திரைக்கதை உண்மை, நீதி, மர்மம், மனித உணர்வுகளை இணைக்கும் ஒரு தீவிரமான திரைப்பயணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்பட குழுவினர்கள் நாளைக்கு கலப்படம் நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. லோகவர்மன், பிறகு நம்ம இசையமைப்பாளர் சமீஷன் மணிமாறன், ஜெகன், ஜான் பீட்டர், இவங்க எல்லாருமே நீங்க வந்து குலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில நாளை பிற்பகல் 3 தாராளமா நேரடியா சந்திக்கலாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கலப்படம் நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுல வந்துட்டு மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் வந்து அடங்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம் KIS, இதை பற்றி நீங்க அதிகாரிகள்ட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இன்னும் நிறைய இருக்கு, தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது மணி நட்சத்திரம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20.
4: உடல் நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம், 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகே சுதன்யா. மினலஃபமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால்ல வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்துருங்க.
1: மீண்டும் கலப்படம். ஆமாங்க, ஜோஹர்ல இந்த வாரம் சனிக்கிழமை அதாவது நாளைக்கு பிற்பகல் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா ஜோஹர் கூலாயில இருக்கிற த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. நாங்க சொல்லியிருந்த மாதிரி மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களின் படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, அவங்க மட்டும் இல்லாம நகைச்சுவை கண்டிப்பா இல்லாம எப்படிங்க, உங்களுக்காகவே நகைச்சுவையை அள்ளி தெளிக்கிறதுக்காக நம்ம நண்டு ரமேஷ் அவர்களும் ஷான் அவர்களும் வந்து ஜோஹர் நேர்களை சந்திக்க போறாங்க. அதுல இப்ப அடுத்து கலப்படம் நிகழ்ச்சியில் பங்கு பெறவிருக்கும் நாடறிந்த புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் நண்டு ரமேஷ் அழைப்புல இருக்காரு, பேசலாம்.
2: வணக்கம் கிஷன், இப்பதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப தெம்பாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஏன்னா இந்த நாளுக்கு பிறகு கலப்படம் ஒரு பேர் வந்து டக்குன்னு காதுல ஒழிச்சிருச்சு.
1: அதேதான் அதேதான், எல்லா கலைஞர்களுக்கும் இந்த மகிழ்ச்சி நிச்சயமா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கலப்படம் மறுபடியும் கொண்டு வந்தாச்சு இல்லையா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது என்ன சொல்லுவாங்களா, தொடர்பு இல்லாத ஒரு பேரு மீண்டும் வந்துட்டேயா யா அப்படின்னு ஒரு சந்தோஷம்.
1: இந்த முறை வந்து ரமேஷ் தத்தாவுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல
2: இல்ல, கண்டிப்பா சொல்லவே முடியாது, ஏன்னா இந்த பேர் அழிக்கவே முடியாது.
1: அதேதான் அதேதான்.
2: அப்படி ஏன்னா அது பெரிய ஒரு வாய்ப்பு. நான் 1990ஆம் ஆண்டு தான் இந்த கலைத்துறைக்கு வந்தேன். சோ அந்த ஆண்டு 90ஆம் ஆண்டுலயே எனக்கு இந்த கலப்படத்துல வந்து நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சி விட்டது.
1: அப்பவே நீங்க வந்து அதுல பங்கு எடுத்திருக்கீங்க, இப்பவும் உங்களுடைய பங்கு இருக்க போகுது.
2: கண்டிப்பா. முத முத தயாரிப்பாளர் வி ராகவன் டைம்ல தான் நான் அந்த என்னோட கலப்படமே அந்த தயாரிப்புல நான் நடிக்க வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த கலப்படம் மூலமா நிறைய மலேசியா லெஜண்ட் பெரிய பெரிய நகைச்சுவை நடிகர் கூட நடிக்க ஒரு வாய்ப்பு. அவங்க வந்து ஒரு குழுவா இல்லாம நீ சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நடிங்க அப்படின்ட்டு ஒரு தயாரிப்பு வச்சிருப்பாங்க. அந்த வகையில ஏமார், சத்யா, அச்சப்பன், சுருளி, கானா நண்பர் குன்சே, அப்புறம் இப்ப ஷான் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய தயாரிப்பாளர்கள் பி சுப்பையா, பி கிருஷ்ணன், குணசுந்தரம், செல்வதுரை, இப்பொழுது பிரேமா கிருஷ்ணனோட தயாரிப்புல நடிக்கிறோம்.
1: உங்களை வளர்த்தது என்ன தெரியுமா? நான் ஒண்ணு சொல்லட்டா, என்ன இத்தனை பேரையும் நீங்க ஞாபகம் வச்சு மறுபடியும் சொல்றீங்கல்ல, அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் நாங்க நம்புறோம்.
2: இந்த பேரை மறக்கவே முடியாது. காரணம் மறக்க முடியாத ஒரு பேர்கள். ஒரு நம்ம சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலே அது ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகருக்குள்ளதான் அது அடங்கும். கலப்படம்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வந்து மெலிசியா பூர்வா ரேடியோல கேட்கக்கூட ஒரு வாய்ப்பு. யார் அவங்க இவ்வளவு எங்க போயிட்டாங்க, இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க கலப்படம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்புகள் இன்னும் மீண்டும் வர்றதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய மாநிலத்துக்கு நாங்க போயிட்டோமே, போகாத மாநிலமே இல்லையே, தொடாத மாநிலமே இல்லையே. பொருளீஸ் பங்களா நூலு லங்காவி இங்கிட்டு வேற இந்த மாநிலம் ஜோகூர் சைட்டு எல்லா மாநிலத்துக்கும் போகாத ஊர்லயே தோட்டப்புறங்களுக்கு போகாத இடமும் கிடையாது.
1: நிச்சயமாக நீங்க சொன்ன அத்தனை பெருமையும் வந்து RTM மின்னல் FM-க்கு நிச்சயமா உண்டு. பல கலைஞர்களை உருவாக்கிய மேடை அது, மறுபடியும் வந்தாச்சு. இப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்க போகுது?
2: இப்ப வந்து ஒரு கலப்படம் அந்த காலத்துல ஒரு அருமையான ஒரு தலைப்பு உள்ள அந்த கலப்படம், அந்த கலப்படத்துல மீண்டும் நம்மளுக்கு முத கலப்படமா மின்னலப்பம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு நகைச்சுவை ஆரம்பிக்கிறோம். சோ அந்த நகைச்சுவை வந்து நம்ம ஜோஹர் மக்களுக்கு நம்ம எவ்வளவு சிறப்பா கொடுக்க முடியும், இதனோட ஆதரவை தான் அடுத்தடுத்து வர்றதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ அந்த அளவுக்கு நாங்க ஏற்பாடு போட்டு ஒரு ஒத்திகையில நானும் ஷானும் இடம்பெற்றுகிட்டு இருக்கோம் இந்த கலப்படம் நிகழ்ச்சிக்காக.
1: தயாரா இருக்கீங்க? அப்போ
2: ரொம்ப ரொம்ப தயாரா இருக்கும். கண்டிப்பா ஜோஹர் மக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்.
1: நிச்சயமா, நீங்களே சொல்லிட்டீங்க. கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் பல பேர் வந்து வேலை காரணமா பரபரப்பு காரணமா நிறைய பேர் மன உளைச்சல் இருக்கங்க, எனக்கு வந்து நகைச்சுவை தேவைப்படுதுங்க அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. எங்க வரணும் அப்படின்னா, தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி நாளைக்கு சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடக்க போகுதுங்க. அங்க வந்தீங்கன்னா நம்ம நண்டு ரமேஷ் அவர்களை ஷான் அவர்களை நீங்க சந்திக்கலாம்.
2: நாளாச்சு ஜோஹர் மாநிலத்துக்கு வந்து, 4ஆம் தேதி 3 மணிக்கு இந்த மண்டபத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. பாடல்கள் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லவோனா, இந்த ஃபுல் பேண்டோட உட்கார்ந்து ரசிச்சு கேட்டு ரொம்ப நாளாச்சு. சோ அந்த வாய்ப்பை வந்து யாரும் எழுந்துடாதுங்க. கண்டிப்பா வந்து அந்த ஃபுல் பேண்டோட இசையோட நீங்க பார்த்தா தான் அந்த ரசிப்பு தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால கூலாய் மக்களே, நீங்க கண்டிப்பா வந்துருங்க. உங்களெல்லாம் கூப்பிடவே தேவையில்ல. நீங்க விளம்பரத்தை நீங்க கேட்டவனே கண்டிப்பாக அனைவரும் அங்க இடம் பத்தமா அது ஒரு தெரியல. எல்லாரும் வந்துருங்க. நன்றி ரமேஷ், அங்க சந்திக்கிறேன்.
1: கண்டிப்பா. உங்களுடைய அந்த புன்னகையோட ரொம்ப அழகா முடிச்சிருக்கீங்க. உங்க வசனத்தை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா வந்துருவாங்க.
2: ரமேஷ்.

0: மன்னிக்கவும்.
1: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக மாயப்பிரபு வரார் வரார் வரார்.

தம் தருகிற தீம் தருகிற தோம் தருகிற நம் தருகிற தத்த தருகிற தித்தி தருகிற தொம் தும் தருகிற நம் தம் தருகிற

0: ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
0: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
3: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
3: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல இந்த மன்மதா ஃபியூஷன் பேண்ட் ஏன் மன்மதான்னு பேர் வச்சீங்க?
1: ஓகே, நம்ம வந்து 1974 ஆரம்பிச்ச ஒரு மியூசிக் பேண்ட், திரு பழனியப்பன் அவர்கள் ஆரம்பிச்சு. நம்ம வந்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது 84 நாங்க அண்ணன் தம்பிங்க 4 பேருமே வாசிப்போம். சின்ன சின்ன பையனுங்களா நாங்க இருப்போம். அண்ணன் தம்பிங்க 4 பேரும் வாசிக்கும் போது எங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்ப வேற இசைக்குழு பேர் இருக்கும்போது மன்மதான்னு சொல்லி எங்களுக்காக எங்க அப்பா வந்து மாத்தி விட்டாரு. மன்மதன் இசைக்குழுன்னு சொல்லி எங்களுக்காக எங்களை மாத்தி விட்டாரு.
0: அவருடைய மகன்கள் எல்லாருமே வந்து மன்மதனா நினைச்சிருக்கிறாரு அவரு.
1: நினைக்கும் போது எங்களுக்கும் பெருமையா இருக்கு. தொடர்ந்து கூட இந்த கலை படைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கணும்.
0: நிகழ்ச்சி மிஸ் பண்ணிடாதீங்க. நாலாம் தேதி மூணு மணிக்கு எல்லாரும் வந்து இறங்கிருங்க. அருமையான நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒரு காலத்துல நம்ம பார்த்தோம். நேரடியா நம்ம பாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மின்னல் எஃப்எம் நம்ம ஏரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா, அந்த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மாலுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. பேசினதுக்கு ரொம்ப நன்றி. கிஷன், நம்ம குழு பே
1: கீபோர்ட் வச்சுக்கிறாங்க. ராமு அவர்கள் வந்து கிட்டார் லீட் எல்லாம் அவர் வசிப்பாரு. பேசிஸ் வந்து நம்ம வர்கீஸ் வசிக்கிறாங்க. நம்ம டீம்ல எல்லாமே 5 பேரும் சூப்பரா வசிப்பாங்க. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்களும் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிங்க நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம்.

0: நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: இன்றைய மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலப்படம் நிகழ்ச்சியில் பங்கு பெறவிருக்கும் நம் உள்ளூர் கலைஞர்களை தான் நம்ம கொண்டாட போறோங்க. அடுத்து இந்த நிகழ்ச்சியில பாட போற பொன் ரமேஷ் அழைப்புல இருக்காரு, பேசலாம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க பொன் ரமேஷ்?
1: ரொம்ப சிறப்பா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய அழைப்புதல்.
0: நிச்சயமா எங்களுக்கும் அதே மகிழ்ச்சி. நீங்க கலப்படம் நிகழ்ச்சியில பாட போறதும், ஒரு பாடகர் கலப்படம் நிகழ்ச்சியில பாட போறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு கலப்படம் வந்திருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: ரொம்ப எப்படி சொல்றது, அதீத சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த கலப்படம் எல்லாம் சின்ன வயசுல இருந்து ரேடியோல வானொலியில போய் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், காத்துக்கிட்டு இருப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாக்கா இந்த ஒரு 45 நிமிஷம் கலப்பட நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக இப்ப மறுபடியும் வந்திருக்குன்ற போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: நிகழ்ச்சியில கலந்துக்க போற மக்கள் பொன் ரமேஷ் இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்?
1: கண்டிப்பா வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரியான பாடல்களை நம்ம பயிற்சி பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்.
0: எங்களுக்காக அந்த நிகழ்ச்சியில பாட போற பாடல் வேண்டாம், அது வந்து இன்பதிர்ச்சாவே இருக்கட்டும். எங்களுக்கு இப்போ ஏதாவது நிகழ்ச்சியில நீங்க பாடணும்னா என்ன பாடுவீங்க? இப்போ
1: இப்ப திடீர்னு கேட்டதுனால எனக்கு வா பொன்மயிலே

0: உண்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. ஓகேவா?
1: நெஞ்சம் ஏக்கத்தில் நிச்சயமா தவிக்குதுதான். எப்போ அந்த நிகழ்ச்சி வரும், நீங்களா பாடுறத கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜோஹர் மக்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துல தான் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. நம்ம பொன் ரமேஷ் பாடுறதுக்காக அங்க ரொம்ப தயாரா காத்துட்டு இருப்பாரு. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
0: ஜோஹர் வட்டாரத்துல இருக்கிற அனைத்து மக்களும் ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு இந்த கலப்பட நிகழ்ச்சி, அதுவும் ஜோஹர்ல கூலாயில மறுபடியும் இந்த நிகழ்ச்சி வருது. மக்கள் அனைவரும் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி ஜோர் கலைஞர்களை பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமா சப்போர்ட்டா இருந்து நிகழ்ச்சியை வந்து பார்த்து ரசிக்கணும்.
1: நிச்சயமா சொல்லிட்டீங்கல்ல, உங்களை அங்க சந்திக்கணும் அப்படின்னு இப்ப உங்க மனசுல நினைச்சிருப்பாங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.
0: நன்றி சங்கர்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: கலப்படம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடவிருக்கும் பாடகரை பார்த்தாச்சுங்க. இப்போ பாடகி அழைப்புல இருக்காங்க. பாடகி பிரியசகி, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க. தயாரா இருக்கீங்களா சனிக்கிழமை நாளைக்கு?
0: ஆமா, தயாரா இருக்கேன். சூப்பரா தயாரா இருக்கேன்.
1: பிரியசகி குரலை கேட்கும் போதே தெரியுது எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோங்க அப்படின்ற மாதிரி.
0: ஓகே, நன்றி.
1: ஜேபி மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க உங்களுடைய படைப்புக்காக. என்னென்ன பாட்டு பாட போறேன்னு கேட்டா நீங்க சொல்ல போறது இல்ல, அது இன்பதிர்ச்சியாவேதான் இருக்க போகுது. ஆமா, சொன்னா அப்புறம் பிரேமா கிருஷ்ணன் அங்கிருந்து கேட்பாங்க, இதை மட்டும் கேட்க கூடாதுன்னு. சரி, இப்போ கலப்படம் நிகழ்ச்சின்னு சொல்லும் போது உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது?
0: மின்னல்
1: மூலமாக கிடைச்சிட்டு
0: இருக்கு. பெரிய பெரிய நன்றி.
1: நிச்சயமா உங்களை மாதிரி கலைஞர்களை கொண்டாடுறதுக்கு நாங்க என்றைக்குமே மறந்தது கிடையாது. வழக்கமா நாங்க சொல்ற விஷயம் தான், இருந்தாலும் நம் உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு மக்கள் ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நாளைக்கும் உங்களை சந்திக்க நிறைய பேர் வரப்போறாங்க.
0: நன்றி, நன்றி. வாங்கோ வாங்கோ.
1: இப்போ எங்களுக்காக என்ன பாடல் பாட போறீங்க?
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாடுறேன்.
1: கண்டிப்பா. என்ன பாட்டு?
0: மையம்மையா.
1: அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா?
0: ஆமா.
1: சின்மை பாடினாங்க, இப்ப நீங்க பாடி நாங்க கேக்குறோம். பாடுங்க.
0: ஓகே, பாடிலமா? 1 2 3 சொல்லணும்.
1: ஓ, அது வேறையா? எப்படி நாங்க மேடையில் நின்று நாங்க வர முடியாது அப்புறம் ஜேபிக்கு? 1 2 3 சொல்றத நீங்க பாடுவேன் அடம் பிடிக்காதீங்க. அங்க போயிட்டு அப்புறம் பிரேமா கிட்ட அழைச்சு சொல்லிடுறேன் இந்த விஷயத்த. சரி, 1 2 3
0: மையம்மையா நிலாவை வண்ணம் பூசிய வைத்துக்குள் மையம்மையா என்னுடன் என ஒளி விட்ட மலர்களும் மையோ பொய்யோ மையம்மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்குள் மையம்மையா என்னுடன் மொழி விட்டு மலர்களும்
1: நன்றி எங்களுக்காக பாடினதுக்கு. இப்போ நீங்களே வந்து நம்ம மக்களை கூப்பிட்டுருங்க.
0: ஓகே, எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துருங்க, ஜாலியா இருக்கலாம். காடியில வருவீங்க, மோட்டர்ல வருவீங்கல்ல, சோ அந்த கவல அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கிங் லாட்ல பார்க் பண்றப்ப பார்க் பண்ணிட்டு வந்துருங்க.
1: யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. எங்க வரணும்னு சொல்லிருங்க. இப்போ
0: கூலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 ஜோஹர்ல இருக்கு. அங்க வாங்க, உங்களை மகிழ்ச்சி படுத்த காத்திருக்கும் கலப்படம் நிகழ்ச்சிக்கு. பை மின்னல் எஃப்எம்.

இந்த அளவில் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு நளினி அச்சுதன் தயாரா காத்துட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க, நாளைக்கு கலப்படம் நிகழ்ச்சியில் பிற்பகல் 3 மணிக்கு JV Kulai The Commune Lifestyle Mall ல சந்திக்கலாம்.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் Day 1 the commune lifestyle mall கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM-ஓட கலப்புறம் நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க. உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: ஜீப் பிக்கப் ரக வாகன உரிமையாளர்களுக்கான எஸ்கேடிஎஸ் பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் அனைவருக்குமான ஜோஹர் நம்பிக்கை கூட்டணியின் தேர்தல் அறிக்கை அதிகாரப்படியாக வெளியீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தரை போக்குவரத்து துறைக்கான ஜீப் பிக்கப் போன்ற தனியார் வாகனங்களுக்கான மேம்படுத்தப்பட்ட இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் எஸ்கேடிஎஸ் பதிவு இன்று முதல் தொடங்கும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். விண்ணப்பங்களின் அனுமதி, ஃபிளீட் அட்டை பெறுவதை பொறுத்து இத்திட்டம் ஜூலை 15 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து துறையின் மைசிகப் அமைப்பில் ஏஇ குறியீடு கொண்ட வணிக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என அவர் விவரித்தார். இத்திட்டம் சிறு வணிகர்களுக்கு நேரடி பயனளிப்பதை முதன்மை இலக்காக கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரச மலேசிய காவற்படை PDRM அதன் விசாரணையை நிறைவு செய்வதற்கு உதவும் பொருட்டு மறைந்த துண்டாயிம் ஜைனுடீனின் மனைவி தோப்வான் நஹிமா அப்துல் காலிட்டும் அவரது பிள்ளைகளும் இருக்கும் இடத்தை தீவிரமாக தேடி வருகிறது. புலனாய்வு தகவல் அதிகாரிகளின் ஆரம்பகட்ட விசாரணையில் அவர்கள் தற்போது ஐரோப்பாவில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மஹில் தெரிவித்துள்ளார். அவர்களை மீண்டும் மலேசியாவிற்கு கொண்டு வரும் அனைத்து நடவடிக்கைகளும் நாட்டின் சட்ட இறையாண்மையின் அடிப்படையிலானது. இதில் எந்தவித அரசியல் உள்நோக்கமும் கிடையாது என்பதை அரசாங்கம் திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது என அவர் தெளிவுபடுத்தினார். நெகிரிசம்பிலான் நீலாய் பண்டார் என்ஸ்தேக்கில் புதிய அரசு மருத்துவமனை நிர்மாணிக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமத் தெரிவித்துள்ளார். சிரம்பான் மாவட்ட மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் தொங்கு ஜஃபார் மருத்துவமனையில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிரம்பான் வட பெருவழி திட்டத்தின் கீழ் இந்த புதிய மருத்துவமனை அமையவுள்ளது. மேலும் அப்பகுதியின் வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கத்திற்கு சரியான தீர்வாக இது அமையும் என்று அமைச்சர் விவரித்தார். இதனிடையே ராசாவில் திட்டமிடப்பட்டிருந்த இரண்டாம் துவங்கு ஜஃபார் மருத்துவமனை திட்டத்தை சுகாதார அமைச்சர் மறு ஆய்வு செய்ததைத் தொடர்ந்து இப்புதிய மருத்துவமனையை நிர்மாணிப்பதற்கான முடிவு எட்டப்பட்டதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். சபா பென் சிஹங்கான் பகுதி மக்கள் சட்டப்பூர்வமாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதற்கு உதவும் வகையில் மாயிலேசின் B2 திட்டம் அங்கு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. புறநகர் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் வெகு தொலைவில் அமைந்துள்ள ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர். தற்போது அவர்கள் தங்களின் இருப்பிடத்திற்கு அருகிலேயே எளிதாக உரிமத்தை பெற இயலும் என பென் சிஹங்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் ஜோசப் கூறுப் தெரிவித்தார். இலவசமாக அல்லது எளிதாக கிடைக்கிறது என்பதற்காக இதில் விதிகள் தளர்த்தப்படவில்லை. விண்ணப்பதாரர்கள் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வையும் புரிதலையும் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் முறையான பயிற்சி வகுப்புகளையும் தகுதி தேர்வுகளையும் மேற்கொண்ட பிறகே உரிமத்தை பெற முடியும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் கூறினார். நேற்று நாடு முழுவதும் 1792 சாலை விபத்துகள் பதிவு செய்யப்பட்டதாக அரச மலேசிய காவற்படை PDRMஇன் போக்குவரத்து புலனாய்வு செயலாக்கத்துறை JSPT தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த எண்ணிக்கை புதன்கிழமை பதிவான 1825 சம்பவங்களை காட்டிலும் குறைவாகும். இதில் 9 மரணச் சம்பவங்களும் அடங்கும். இதனிடையே சாலை பயனர்கள் போக்குவரத்து விதிகளை எப்போதும் முறையாக கடைபிடிப்பதுடன் விவேகத்துடன் வாகனங்களை செலுத்துவதோடு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குமாறு JSPT நினைவூட்டியுள்ளது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்பிக்கை கூட்டணி PH இன்று அனைவருக்குமான ஜோஹர் எனும் தேர்தல் அறிக்கையை அதிகாரப்படியாக வெளியிட்டுள்ளது. PH தலைமை மன்ற உறுப்பினரும் PKR கட்சியின் கூட்டுத் தேர்தல் இயக்குநருமான டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி இந்த தேர்தல் அறிக்கையை அதிகாரப்படியாக வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஜோஹர் மாநில PH தலைவர் அமினோல் ஹுடா அசான், ஜோஹர் மாநில ஜாசேகா தலைவர் தியோனி சிங், ஜோஹர் மாநில PKR தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலையா முஸ்தாஃபாவும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த தேர்தலில் போட்டியிடும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: சிரியா தலைநகரில் நீதிமன்றம் அருகில் உள்ள உணவகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். நிகழ்விடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுயமாக தயாரிக்கப்பட்ட வெடிபொருள் வெடித்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை கண்டறிய தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக டமாஸ்காஸ் ஆளுநர் மஹிர் எல்டிபி தெரிவித்தார். பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவர் என்றும் அவர் எச்சரித்தார். கனடா அல்பர்தாவிலிருந்து பசிபிக் கரை வரை புதிய எண்ணெய் குழாய் திட்டத்தை அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஆசிய சந்தைகளுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்கவும் அமெரிக்கா மீதான தன் பொருளாதார சார்பை குறைக்கவும் ஒட்டாவா திட்டமிட்டுள்ளது. கல்காரியில் அல்பர்தா தலைவர் டெனிஹலா ஸ்மித்துடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மாக்கேனி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாளொன்றுக்கு 1 மில்லியன் கலன் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த திட்டத்தின் கட்டுமான பணிகள் 2027 செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் என்று டெனிஹலா தெரிவித்தார். லெபனானில் போரினால் சேதமடைந்த பள்ளிகள் வரும் செப்டம்பருக்குள் சீரமைக்கப்படாவிடில் சுமார் 100,000 மேற்பட்ட சிறார் புதிய கல்வியாண்டை தவறவிடும் இடர் உள்ளது என ஐநா சிறார் நிதியம் யுனிசெஃப் எச்சரித்துள்ளது. பள்ளிகள், தொழிற்பயிற்சி மையங்கள் என 340 கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றுள் 17 முற்றிலும் அழிந்தன. பாதுகாப்பான முறையில் கல்வி மையங்கள் திறக்கப்படுவதற்கு பெரிய அளவிலான சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நீண்டகாலம் கல்வியை தொடராமல் இருப்பது குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் போன்ற சிக்கல்களுக்கு வித்திடும் என யுனிசெஃப் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க் நகரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான டைம்ஸ் சதுக்கத்தில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் அங்குள்ள சூழல் தீவிர வெப்பமயமாக மாறியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அங்கு வெப்பநிலை 38 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இந்த கடுமையான வெப்பம் காரணமாக சுற்றுப்பயணிகளும் உள்நாட்டு தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் நிழற்குடைகள், தற்காலிக நீர்த்தெளிப்பு நிலையங்களை தேடி வருகின்றனர். மேலும் வெப்பத்தின் கொடுமையிலிருந்து தப்பிக்க குளிரூட்டப்பட்ட வணிக வளாகங்களுக்குள் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. சற்று முன்னர் நிறைவுற்ற சுவிட்சர்லாந்துக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையிலான ஆட்டம் 2-0 சுழியமென சுவிட்சர்லாந்துக்கு சாதகமாக முடிந்தது. பிரில் எம்போலாவும் டேனி டோஹேவும் அந்த கோல்களை புகுத்தினர். முன்னதாக கொன்காலோ ராமோஸ் தலையால் அடித்த கோல் மூலம் குரோஷியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் போர்த்துகல் 2-1 கோல் கணக்கில் வெற்றி பெறுவதை உறுதி செய்தது. டொரண்டோவில் நடைபெற்ற அந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் 94 நிமிடத்தில் ரஃபேல் லியாவ் தொடுத்த பந்தை ராமோஸ் கோலாக மாற்றி வியக்கத்தகு வெற்றியை பரிசளித்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெனால்டி மூலம் 1 பெற்றுத்தந்த வேளை குரோஷியாவுக்கான கோலை ஐவன் பெரிசிக் புகுத்தினார். இதனையடுத்து 16 அணிகள் சுற்றில் போர்த்துகல் ஸ்பெயினுடன் பொருதும். லஹரோஜா அணி ஆஸ்திரேலியாவை 3-0 வீழ்த்தி முன்னேறியுள்ளது. இதனிடையே போர்த்துகலின் வெற்றி மிகவும் பொருள் பொதிந்தது என ரொனால்டோ தெரிவித்துள்ளார். ஏனெனில் 2-1 முடிவுக்கு அப்பாற்பட்டு தனது அணி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு எழுச்சி பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். ஆட்டத்தின் இறுதியில் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த தனது முன்னாள் சக ஆட்டக்காரர் டியாகோ ஜோதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ரொனால்டோ 21 எண் கொண்ட போர்த்துகல் ஜெர்சியை உயர்த்தி காட்டினார். பிக்கப் ரக வாகன உரிமையாளர்களுக்கான SKDS பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. ஜோஹர் மாநில தேர்தல் அனைவருக்குமான ஜோஹர் நம்பிக்கை கூட்டணியின் தேர்தல் அறிக்கை அதிகாரப்படியாக வெளியீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

டாக்டர் பர்ன் எழுதி இசையமைத்து அவரை பாடியிருந்த பாடல் அது இசையும் இசையும் தொகுப்பில் சந்திக்கிறோங்க. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு புதிய பாடல்களை நாம கேட்டு ரசிக்க போறோம். உங்களின் இன்றைய மதிய நேர பொழுது மின்னலின் பாடல்களால் அழகாக போகுது. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? நேரம் ஒரு மணி ஆகி 15 நிமிடம் ஆயாச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க, அந்த நேரத்தில் தவற விடக்கூடாது. ஏதாவது உடம்புக்கு சுகம் இல்லாமல் போயிடும், அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இசையும் இசையும் இந்த இசையோடு உங்கள் இதயமும் இணையட்டும். மாலை 4 மணி வரைக்கும் பேச போகிறோம். நான் உங்கள் நளினி அச்சுதன்.

உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ஸ்.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. மின்னல ஃபேமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்க.

சண்டி வீரன் திரைக்காக இடம்பெற்றிருந்த பாடல் அது பிரசன்னா நமிதா குரலில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரிங்க, மதிய நேரம் பிற்பகல் மணி 1:26 ஆயாச்சு. உணவுக்கான நேரம், ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. உணவகங்களை தேடும் போது சுத்தமான உணவகத்தை தேர்ந்தெடுங்க. சில சமூக வலைதளங்களில் வரும் பதிவுகளை பார்த்துட்டு உடனே அந்த இடத்துக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பதிவுகளை பார்க்கும் அதே சமயம் ஆசைப்படுறது தவறில்ல, ஆனா அந்த அதில் வந்து அந்த பதிவு இருக்கு இல்லையா, அங்க வந்து வலைதள வாசி என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதையும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. அங்க சில விஷயங்கள் சொல்லி இருப்பாங்க இல்லைங்க, இது சரியில்லைங்க அப்படின்னு, நியாயமா இருக்கா அப்படிங்கறத படிச்சு பாருங்க. படித்து பார்த்து அதுக்கப்புறம் முடிவு செய்யுங்க. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, இசையும் இசையும் ஒரு சுற்றுலா தளம் பத்தி நம்ம பேசுவோம். சுற்றுலா இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாமே, மனசுக்கு அமைதியை கொடுக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் கூட அழைத்து பேசலாம். என்ன இடம் நாம இன்றைக்கு பேச போறோம் அப்படிங்கறத

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியும் உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. சற்று முன் நம்ம கேட்ட அந்த பாடல் வந்து கத்திஜா ரஹ்மான் நமக்காக வழங்கியிருந்தாங்க. சரிங்க, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில வந்து எங்கேயாவது நீங்க இந்த வேலை பழு இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தூரமா போய் மனசுக்கு ஓய்வை கொடுக்கலாம், சிந்தனைக்கு ஒரு ஓய்வை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஒரு இடத்தை தேடி போங்க அப்படின்னு நாங்க ஞாபகப்படுத்திட்டே இருப்போம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து மலேசியாவின் நியூசிலாந்து அப்படின்னு அழைக்கப்படும் இடம் வந்து சபால இருக்கு, குண்டாசாங் மற்றும் அதில் அமைந்துள்ள டேசா டெய்ரி ஃபார்ம். இதுதாங்க இங்க வந்து குளிர்ந்த காலநிலை, பசுமையான மலைப்பகுதி, அதுக்கப்புறம் பசுக்கள் மேயும் பச்சை பசியல் என்ற புல்வெளி, இதெல்லாம் வந்து நியூசிலாந்தின் இயற்கை காட்சிகளை நினைவூட்டுவதால் இந்த பெயர் கிடைச்சிருக்கு. இங்க வந்து முக்கிய இடம்னு பார்த்தீங்கன்னா குண்டாசாங் சபாவின் மலைப்பகுதியில அந்த கினபாலு மலை அடிவாரத்தில் இந்த இடம் அமைந்திருக்கு. சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் இருப்பதால் குளிர்ந்த சுத்தமான காற்று இங்க கிடைக்குது. நியூசிலாந்து ஆஃப் போனியோ அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க இருக்கிற டேசா டெய்ரி ஃபார்ம் இது வந்து லிட்டில் நியூசிலாந்து ஆஃப் மலேசியா அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில். இங்க வந்து ஐஸ்கிரீம் தயாரிப்பு, தயிர், பால் இதெல்லாம் இருக்கு. சுற்றுலா பயணிகள் பசுக்களுக்கு உணவளிக்கலாம், பால் புழியும் செயல்முறையை காணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் வெளியே போகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து பதிவு செய்வோம்ல, அதுக்கு ஏதுவான அழகான காட்சி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. ரொம்ப அழகான காட்சிகள் இங்க உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து மலேசியாவின் உயரமான மலை ஹைக்கிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் இயற்கை ஆர்வலர்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். நாங்க இந்த இடத்தை பத்தி சொல்றோம், நீங்க கூட அழைத்து சொல்லலாம். இல்லைங்க, நாங்க இந்த இடத்துக்கு போயிருக்கோம் பாருங்களேன், அப்படிதாங்க இருக்கும். நீங்க ஓய்வு எடுக்கணும், சிந்தனைக்கும் மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்களும் ஏதாவது சொல்ல விரும்பினீங்கன்னா தாராளமா எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். 0328 2573 4 7 3 3 7 6 8 கூப்பிடுங்க, சொல்லுங்க நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க, மனசுக்கு ஆறுதல் கொடுக்க எங்க போனீங்க, இயற்கை சார்ந்த இடமா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா கேட்போங்க, கூப்பிட்டு சொல்லுங்க.

இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா ஆசையா இருக்கீங்களா? 4 ஜூலை 3 மணி அளவில் டே 1 தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம் ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

0: வணக்கம்
1: வணக்கம், லோகேஷ் பேசுறேன் சிரம்பால இருந்து.
0: லோகேஷ் சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துக்குலாம் போயிருக்கீங்க? நேர்களுக்கு சொல்லணும், இந்த இடத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவீங்க லோகேஷ்?
1: அதுக்கு முன்னுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும்.
1: எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம்னா, எனக்கு வந்து நான் ஒரு இயற்கை விரும்பி, அதனால இந்த முறை வந்து எங்க நண்பர்களோட வந்து ரீயூனியன் செய்திருந்தோம். அந்த வந்து குண்டசாம் சபாக்கு போயிருந்தோம்.
0: சுத்தி
1: பாக்கிறதுக்கு அவ்வளவு இடங்கள் இருந்துச்சு அந்த இடத்துல. அங்க போகும்போதே, அந்த பயணத்துல போகும்போதே, அந்த இயற்கையும் பனியும் வந்து எங்களை அப்படியே அழகா அப்படியே அணைஞ்சிட்டு இருந்துச்சு. அவ்வளவு குளிர், அந்த குளிர்ல அப்படியே அந்த போக போக அந்த குண்டசாம் மலையை பார்த்து பார்த்து போறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு.
0: லோகேஷ், நம்ம இங்க இருந்து அறிவிப்பு அறையில இருந்து சொல்றோம், அங்க போனா வந்து போர்னியோட நியூசிலாந்து சொல்லுவாங்க, அப்படிதாங்க இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும்னு நாங்க சொல்றது வேற, அங்க போயிட்டு வந்து நீங்க சொல்றது வேற. நிஜமாவே அப்படிதான் இருந்துச்சா? பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு?
1: நிஜமாங்க அப்படிதாங்க இருந்துச்சு. 2 மணி நேரம் பயணம் வந்து எங்களுக்கு அப்படித்தான் ஒரு ஒரு பயணம் மாதிரி தெரியல. கண்ணாடியை திறந்துட்டு அங்க உள்ள இயற்கைகள், மக்களோட இதுகள்லாம், அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த காலத்து மக்கள் மாதிரியே வாழ்ந்தாங்க. அப்படி இருந்துச்சு அந்த இடம்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டு நாங்க இறங்கி அந்த இடத்த பாக்குறதுக்காகவே அந்த மழையும் காற்று பனி அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம் அந்த இடத்த.
0: எத்தனை பேர் போனீங்க நண்பர்கள்?
1: மொத்தம் 12 பேர் போயிருந்தோம். அதுல
0: தங்கிருந்தல அங்கதான் சபால, எந்த இடத்துல
1: சபால அங்கேயே தங்கி இருந்தோம். குண்டாசாங்கல ஒரு இடத்துல, அங்க வந்து வியூ வந்துட்டு கொஞ்சம் மலைப்பாங்கான ஒரு இடத்துல நாங்க ஒரு ஹோம் ஸ்டே எடுத்திருந்தோம். முதல்ல வந்துட்டு நாங்க நினைச்சோம் இந்த இடம் வந்து அவ்வளவு குளிர் இல்ல, ஏன்னா உள்ளுக்கு ஹோம் ஸ்டேல பார்த்தோம்ல, எங்களுக்கு பார்த்தோம் என்ன அங்க ஃபேன் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அப்ப ஏக்கோன் எல்லாம் இல்ல. அப்ப நாங்க நினைச்சோம் போச்சுட்டா இன்னைக்கு நைட் அப்படின்னு பார்த்தா, போக போக போர்வை நாங்க தேட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படி இருந்துச்சு.
0: சரி, அவ்வளவு தூரத்துக்கு போய் கிணபொலு மலை ஏறினீங்களா இல்லையா?
1: இல்ல, போக முடியாது, ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு ஒரு நாள் வெக்கேஷன் எடுக்கணுமா, ஏன்னா அந்த கிணபொலு மலைக்கு போகிறதுக்கு வந்து 3 நாள் அதுக்கு எடுக்கணுமா, அதனால நாங்க வந்து அந்த அடிவாரத்துக்கு மட்டும் இருந்துட்டு வந்துட்டோம்.
0: நாட்கள் பத்தல உங்களுக்கு?
1: பத்தல உண்மையில, நாங்க போக போக வேண்டிய இடத்துக்குலாம் நாங்க போக முடியாம, சில ரெண்டு நாங்க போட்ட லிஸ்ட்ல 2-3 இடத்துக்கு போக முடியாம ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்படி ஓடிடுது நன்மை. எங்களுக்கு பிடிச்சமான இடம், ஏன்னா எங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒரு 8 பேர் வந்து இந்த பயணத்துக்கு முதல் தடவையா ஏறுறாங்க. அங்க வந்தோட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மறுபடியும் எப்ப வருவோம் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்காங்க.
0: கண்டிப்பா இன்னொரு முறை போங்க, இந்த கிணபொலு மலையை விட்டுட்டு வந்துடாதீங்க, அதுக்காகவே தனியா போங்க.
1: கண்டிப்பா. நன்றி.
0: நன்றி.

தோழி சொல்லடி சொல்லடி அப்படின்னு பாடல் வந்தது. பிரதீப் குமார் குரலில் நீண்ட நாட்களாகவே நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த கலப்படம் உங்களை தேடி வருதுங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு பிற்பகல் 3 மணி தொடக்கம், ஜோஹர் குலாயில் அமைந்துள்ள த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பெரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. நீங்க பக்கமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தவறாம வந்துருங்க, வந்து கலந்துக்கோங்க. நீங்க பங்கு பெறக்கூடிய அங்கமும் இருக்கு. நீங்க உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம். அறிவிப்பாளர்கள் நாங்க அங்க உங்களுக்காக காத்திருப்போம். வரலாம், நிகழ்ச்சியை கண்டு களிக்கலாம். உள்ளூர் கலைஞர்கள் எல்லாம் வராங்க, ஆக மறக்காம வந்து சேருங்க. உங்களுக்காக நாங்க அங்க காத்திருப்போம். ஜோஹூரில் கலப்படம் மீண்டும் உங்களை தேடி வருதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டாக்ஸி ஓட்டுநர்களின் நலன் கருதி பழைய வாகனங்களை மாற்றுவதற்கான மானிய திட்டத்திற்கு கூடுதலாக 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் ஒதுக்கிய 10 மில்லியன் ரிங்கிட் நிதியை கொண்டு செயல்படுத்தப்பட்ட தேசிய மடானி டாக்ஸி புதுப்பித்தல் திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்த திட்டத்தில் பங்கேற்கும் டாக்ஸி ஓட்டுநர்கள் புதிய நிதியுதவி மாதிரியின் கீழ் சொந்த வாகனங்களை கொண்டிருப்பர் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். இது நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கும் குத்தகை முறைக்கு மாற்றாக அமைகிறது. நிதியமைச்சு வழங்கும் இந்த சிறப்பு சலுகை டாக்ஸி ஓட்டுநர்கள் சொந்தமாக புதிய வாகனத்தை கொண்டிருப்பதை அனுமதிக்கும் என்றார் அவர். ஆக்ககர பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்வதில் கூட்டரசு அரசாங்கமும் பினாங்கு சிலாங்கூர் மாநில அரசுகளும் அடைந்துள்ள வெற்றி நம்பிக்கை கூட்டணி பிஎச்சின் தலைமைத்துவம் ஆற்றலுக்கு சான்று பகர்கிறது. கூட்டரசு நிலையில் பிஎச் கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ரிங்கிட்டின் மதிப்பை மிகச்சிறந்த நிலைக்கு வலுப்படுத்தியுள்ளது என்று அக்கட்சியின் தலைவர் மன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி எடுத்துக்காட்டினார். எல் நினோ காலநிலையுடன் தொடர்புடைய கனமழை காரணமாக ஏற்படும் அடுத்தடுத்த ஆபத்துகளை கருத்தில் கொண்டு பெரு அரசாங்கம் 22 வட்டாரங்களில் உள்ள 796 மாவட்டங்களில் அவசர நிலையை அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு செயல்படுத்தப்படும் 60 நாள்களில் தற்போதுள்ள அதிகப்படியான ஆபத்தை குறைப்பதற்கும் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் இன்றியமையாத நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று அதிபர் அலுவலகம் கூறியது. அமெரிக்காவின் 17 மாநிலங்களை உள்ளடக்கி இதுவரை 145 சைக்ளோபோரயேசிஸ் குடல் தொற்று நேர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் கூறியது. அந்த எண்ணிக்கையில் 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு பதிவாகவில்லை என்றும் அது தெரிவித்தது. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ணம். அல்ஜீரியாவுடனான ஆட்டத்தை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சுவிட்சர்லாந்து 2-0 வெற்றி பெற்று 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியது. அதில் லானாதி அணி கொலம்பியா அல்லது கானாவுடன் களம் காணும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

பிற்பகல் 2 மணிக்கான செய்திகளை கேட்டுட்டு வந்துட்டோம். பிற்பகல் 3 மணி வரைக்கும் பழம் பாடல்களின் சொர்க்கங்க இங்க ஆரம்பிக்க போகுது. ஜூலை திங்கள் 3ஆம் நாள் இன்று உங்க மனசுக்கான அமைதி, சிந்தனைக்கான ஓய்வு அத்தனையும் பாடல்களின் வழியா நாங்க உங்களுக்காக அனுப்பி வைக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நம்ம வரப்போறோம். அங்கேயும் வந்து நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை ஏதாவது கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்றைய இந்த மதிய பொழுதுல நான் கேட்கிற பாட்டு வரணுங்க அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து சொல்லுங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களையும் இங்கே இணைத்து ஒளியேற்ற நாங்க காத்திருக்கோங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகள் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கே பா குரல் மாத்தி பேசுறீங்க.
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

டிஜி லிங்கப்பா இசையில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். ஏம் ராஜா ஜமுனா ராணி இணைந்த அந்த பாடலை நமக்காக வழங்கி இருந்தாங்க. இரும்பு தோட்டம் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் திரைப்படம், இது சாதாரண திரைப்படம் இல்லைங்க. உண்மை, நீதி, மர்மம் மற்றும் மனித உணர்வுகளை இணைக்கும் தீவிரமான திரைப்பயணம் ஜூலை 23 நாள் முதல் திரையரங்குகளை நாடவிருக்கும் இந்த திரைப்பட குழுவினர் குழாயில் நடைபெறும் கலப்படம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்க போறாங்க. லோகவர்மன், ஷமீஷன் மணிமாறன், ஜெகன் ஜான் பீட்டர் ஆகியோரை கோலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் தெரங்காடியில் சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு சனிக்கிழமை 4 ஜூலை 4 பிற்பகலில் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். மின்னலோடு மலேசிய கலைஞர்கள் உள்ளூர் படைப்புகளுக்கு ஆதரவு கொடுப்போம். ஆக நாளைக்கு மறந்துடாதீங்க, ஜொஹூர் வட்டாரம் சுற்று வட்டார மக்களே நீங்க கண்டிப்பா வந்து சேரணுங்க. மின்னலின் அறிவிப்பாளர்கள் அங்க இருப்பாங்க, நம் உள்ளூர் கலைஞர்கள், அதுக்கப்புறம் நீங்களும் கூட பங்கெடுக்கலாம். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வழங்கப்படும். மறந்துடாதீங்க நாளைக்கு கலப்படம் நிகழ்ச்சி. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக நாங்க உங்களை தேடி வரப்போறோம். முதல்ல இங்க வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்களா, ஜோஹூருக்கு முதல்ல வரவங்க வந்துருங்க, மறந்துடாதீங்க.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா. பாதை
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
4: அப்படின்னா அது என்ன?

வெள்ளிக்கிழமைக்காக காத்திருந்த அந்த பாடலை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்து நம்ம கேட்க போற பாடல் வந்து பாக பிரிவினை திரையிலிருந்து நம்ம கேட்க போறோம். டி எம் சௌந்தரராஜன் பிலீலா வழங்கியிருக்கும் பாடல். இந்த பாடல் வந்து 1959 வெளிவந்த திரைப்படம் இந்த பாக பிரிவினை திரைப்படம். இந்த பாடல் வந்து தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பெண்ணை வந்து ஒரு வாழை இலைக்கு உவமைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, வாழை இலை எப்போதுமே மதிக்கப்படும் ஒரு இலை இலை நம்முடைய சமுதாயத்தில். ஆக வந்து இந்த வாழை இலை எடுத்து வச்சு இந்த நிறைய விஷயங்கள் நம்முடைய இந்த பாரம்பரியமாகட்டும் பிரார்த்தனைகளாகட்டும் இந்த இடத்துல எல்லாம் இந்த வாழை இலை வாழை மரம் இதெல்லாம் நிறைய பயன்படுத்தப்படும். ஆக அந்த வாழை இலை மாதிரி அது எவ்வளோ பயன்படுத்த எவ்வளோ மதிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது, அந்த மாதிரி தான் நீ எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அதில் வந்து என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு நீ எதுவுமே கொண்டு வர வேணாம், அந்த வாழையிலை மாதிரி நீ அப்படியே வந்தா போதும், நான் உன்னை அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பாடல். பெண்ணை ரொம்ப உயரத்தில் வைத்து மதிக்கத்தக்க ஒரு வரிகளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்ன இந்த பாடல்ல முழுசா நீங்க பார்க்கலாம். பாக பிரிவினை திரையிலிருந்து அடுத்த பாடலை இப்போ நாம கேட்க போறோம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
4: நினைப்பு

0: பிபி ஸ்ரீனிவாஸ் அந்த பாடலை நமக்காக வழங்கியிருந்தாங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் தேரங்கடியில் கலப்படம் நிகழ்ச்சியில் நமது அறிவிப்பாளர்கள் நேயர்களை சந்திக்க இருக்காங்க. தற்பொழுது அங்குள்ள தயார் நிலை நிலவரங்களை நமக்காக கொண்டு வருகின்றார் அறிவிப்பாளர் தெய்வீகன் தாமரை செல்வன். வணக்கம் தெய்வீகன்.
1: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். ரெண்டு மூணு நாள் ஆச்சு பாத்து.
1: ஆமா, இந்த கலப்படம் நிகழ்ச்சியோட ஏற்பாடுகள்னால சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாயிருச்சு. கூலாய்க்கு வந்து சேர்ந்துட்டோம் நேத்து. இப்போ வந்து இந்த கம்யூன் லைஃப் ஸ்டைல்லதான் அந்த காங்கத்துலதான் எங்களோட பயிற்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து இதற்கான ஏற்பாடு வேலைகள்லாம் நடந்தது, அதாவது இந்த தொழில்நுட்ப கருவிகள் இதெல்லாம் பொருத்துற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில இருந்து நம்முடைய கலைஞர்கள் வந்து பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க. கலப்படம் அப்படின்றது மின்னலுடைய வரலாற்று பூர்வ நிகழ்ச்சி, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வர்றதுனால நம்ம மீண்டும் அதே ஒரு மொமெண்டம் போகணும் இல்லையா, அதுக்காக இந்த பயிற்சிகள் வந்து இன்றைக்கு காலையில இருந்து தொடங்கியிருக்கு இந்த இடத்துல. இதுக்கு முன்னதாகவே ஒரு வாரத்துக்கு மேலாகவே வந்துட்டு இந்த மன்மதா கலைஞர்கள் இருக்காங்களா, இசைக்குழுடைய கலைஞர்கள், இவங்க வந்து ஜோஹர்ல வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இங்க குலாயில இருக்கக்கூடிய இசைக்குழு தான் இந்த முறை நமக்கு வந்து இசையை வழங்குறாங்க, பின்னணி இசையை. அதே நேரத்துல இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த கலப்படம் வந்து ஒரு வரலாற்று பூர்வமிக்க ஒரு கலப்படமாக இருக்க போகுது. ஏன்னா ஜோஹர் மாநிலத்துல நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம்ல, அப்ப ஜோஹர் ரசிகர்கள் ஜோஹர் நேயர்கள் முன்னுக்கு நடக்க போறது நிச்சயமா இது வந்து மறக்க முடியாத ஒரு தொடக்கமாக இருக்க போகுது இந்த ஒளிப்பதிவு நிகழ்ச்சி.
0: தேவிகன், கேள்விப்பட்டோம் அங்க வந்து இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவ்வளவு நேயர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா, என்னன்னா பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் போது நேர்கள் முன்கூட்டியே வருவாங்க. வந்து வரும்போது என்னன்னா, சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிட்டீங்களா, ஓய்வு எடுத்துட்டீங்களா, இந்த மாதிரி கேக்குறதெல்லாம் அது ரொம்ப நம்ம வீட்டுக்கு போனோடனே பெரியவங்க எல்லாம் கேட்பாங்களே, சுதக்காரவங்க எல்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குறதா. எப்போதும் மின்னல் குடும்பம் எங்கள் குடும்பம்னு நேயர்கள் சொல்லுவாங்க, அதுக்கு ஏத்தாற் போல இந்த நிகழ்ச்சி வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய இணைப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. 70, 80, 90ஆம் ஆண்டுகள்ல ரொம்ப பிரபலமான இந்த கலப்படம் பாத்தீங்கன்னா தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறையை சென்றடைகின்றது. இங்க படைக்கக்கூடிய இசை விருந்த கொடுக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்களே, மூத்த கலைஞர்கள் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுவர் வரைக்கும் இருக்காங்க. சிறுவர்னா பள்ளிக்கூட பிள்ளைகள் வரைக்கும் இதுல பங்கெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாளைய கலப்படம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்குது. அவங்களுடைய பெற்றோர்கள் வராங்க, நேயர்கள் வராங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இசை பயிற்சிகள் பத்தி கொஞ்சம் சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழைய பாட்டு, 80, 90களில் இருந்த பாட்டு, புது பாட்டு, இப்படி எல்லாமே இருக்க போகுது இல்லையா. அப்ப அப்படி இருக்கும் போது இதற்கு தேவையான ஒத்திகைகள் ரொம்ப முக்கியம். அதுதான் மன்மதா ஃபியூஷன் பேண்ட் வந்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சியில பாடக்கூடிய கலைஞர்கள் நேஷ், பிரியா, பொன் ரமேஷ், கார்த்திகன், வாசு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து இங்க வந்து தயார் நிலையில இப்ப படிச்சு பாத்துட்டு இருக்காங்க. சுகன்யா, இவங்க எல்லாமே வந்து மின்னலோடு பயணித்த பாடகர்கள், இசை கலைஞர்கள். அவங்க எல்லாம் தான் நாளைக்கு உங்களுக்கு இசை விருந்து கொடுக்க போறாங்க.
0: சொல்லுங்க தேவிகன். முதல்ல கூட ஒரு நீங்க அழைச்சிருந்தாங்க தேவிகன், ரவாங்க இருந்து அங்க ஜோர் பக்கம் போயிட்டீங்க, ரவாங் பக்கம் எப்ப வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கூப்பிடுங்க பேசலாம் அப்படின்னு.
1: அடுத்து கண்டிப்பா வரும். இங்க வந்திருக்கிற ஒரு நேயர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்ற ஒரு ஒளிப்பதிவு இருக்கு, இப்ப நம்ம அதை கேட்டுருவோம்.
0: கேட்கலாம்.
2: வணக்கம், என் பேரு மாக்ரே. நான் ரேடியோல வந்து மின்னல் எஃப்எம்ல இந்த விளம்பரத்தை கேட்டுட்டே இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கலப்படத்துக்கு வந்திருந்தோடனே நாளைக்கு வர முடியாத காரணத்தினால இன்னைக்கு வந்து இந்த ரியர்சலை பார்த்து என்ஜாய் பண்ண வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்மளோட இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த கலப்பட நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்களும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு கிராண்டான ஒரு ஷோவை வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க. இங்குள்ள மக்கள் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கலப்படத்தின் மூலமாக சந்தோஷப்படுத்துறதுக்கு மின்னல் எஃப்எம்க்கும் ஆர்டிஎம்க்கும் மிக்க நன்றி.
0: உங்களுக்கும் நன்றி மாக்ரேட். சொல்லுங்க தேவிகன்.
1: மாக்ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பழைய ஞாபகம் தன்னோட மகளோட வந்திருக்காங்க, அதுதான் அதுல மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறைக்கும் இது போய் சேருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. மின்னல் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் மக்கள் மனதுல இன்னும் அப்படியே நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடுத்த தலைமுறையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படிதான் இருக்க போகுது. நாளைக்கு பிற்பகல் 3 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் அரங்கத்துல புதிய பரிணாமத்தோடு 2026 கலப்படம் நிகழ்ச்சியுடைய அறிமுக விழாவா இருக்க போது ஒளிப்பதிவு நடக்க போகுது. அதனால இந்த சுற்று வட்டார பகுதியில ஜோஹர்ல இருக்கக்கூடியவர்கள் நேயர்கள் நாளைக்கு சனிக்கிழமை விடுமுறை அப்படின்றதுனால வாங்க. ஒருவேளை நீங்க சிங்கப்பூர் இருக்கிறதுனாலும் சரி, நீங்க வரணும், உங்களை சந்திக்கணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இங்க நடக்கக்கூடிய ஒத்திகைகள், நடக்கக்கூடிய அங்கங்கள், இது பற்றிய நேரடி நிலவரங்களை அப்பப்ப நாங்க உங்களுக்கு அங்காசா பூரிக்கு கொண்டு வர காத்துட்டு இருக்கோம். இப்போ நளினி இந்த கம்யூன் லைஃப் ஸ்டைல் அரங்கத்தில் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்ற மின்னல் எஃப்எம்மிற்காக தெய்வீகன் தாமரை செல்வது.
0: நன்றி தெய்வீகன்.
1: நன்றி நளினி.
0: ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜஹூர் குலாய்த் கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் கலப்படம் நிகழ்ச்சியில் நமது அறிவிப்பாளர்கள் நேர்களை சந்திக்க இருக்காங்க. அங்குள்ள தயார் நிலை நிலவரங்களை நமக்கு வழங்கியவர் தெய்வீகன் தாமரை செல்வன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

கண்ணாதி மண்மெந்தரையில இருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். மதிய நேரம் உணவு சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அதுவும் எங்களுக்கு தெரியல. சிலர் வந்து அந்த நேரம் தாழ்த்தாம மிக சரியா சாப்பிட்டுருவாங்க. சிலர் என்னன்னா இந்த நேரம் இந்த பிற்பகல் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பழம் பாடல்களின் நேரத்துல வந்து இல்லைங்க நாங்கள் சாப்பிட கூட போக மாட்டோம், அந்த பாடல்கள்லாம் முடிந்த பிறகு 3 மணிக்கு தாங்க சாப்பிட தொடங்கும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் நமக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அந்த அனுபவத்தில் தான் நாங்கள் சொல்றோம். சரி, அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் இரு வல்லவர்கள் திரையில் இடம்பெற்றிருக்கும் பாடல். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன், ஏன் நீ தாமதம் அப்படின்னு அவர் கேட்க, நான் வரும்போது என்னுடைய கருங்கூந்தலை பார்த்து கூந்தல் பறந்தோடு நிச்சு அது வந்து மேகம் மாதிரி அப்படி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன், அதை சொல்றதுக்காக ஓடோடி வந்தேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லைன்னா நான் ஏன் தாமதித்து வரப்போறேன், இதுதான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு காரணங்களா சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனா அவர் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே போறேன், ஏன் தாமதம், நான் உனக்காக வந்து காத்திருக்கேன், ஏன் நீ வர தாமதம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாடல் இரு வல்லவர்கள் திரையிலிருந்து. ஒவ்வொரு வரியும் கேட்கும் போது அவ்வளவு அழகா இருக்குங்க, அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். கேட்கலாம் கண்ணதாசன் வரிகள்ங்க இது.

அந்த பெண்ணை குறித்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது ரொம்ப அழகான அழகான அழகான ஒரு விஷயத்த மட்டும்தான் கவிஞர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். காலங்களில் எது வசந்தம், வசந்தம் தான் அந்த பொண்ணு அப்படின்னு. மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமா இருக்கும். அவள் வந்து மல்லிகை மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு திரையில இருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இணைந்து அந்த பாடலை நமக்காக வழங்கியிருந்தாங்க. ஜோஹர் குழாயில் ஜூலை 4 சனிக்கிழமை நடைபெறுகிறது கலப்படம். நீங்க எதிர்பார்த்த தருணம் நேரில் நீங்க திரளா வந்து கலந்துக்க நாங்க உங்களை அழைக்கிறோம். அதேவேளை மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்கே வருகின்றன. மக்களோடு மக்களாக, மக்களுக்காக மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளையும் சேவை விவரங்களையும் நீங்க அங்க பெறலாம். நடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டுகிறது. அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடி என்ற இயக்கமும் இந்த இயக்கத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா முகப்பும் உங்களுக்காக அங்கே இருக்குங்க. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படி மித்ராவின் பல திட்டங்கள் குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக அதிகாரிகளிடம் இருந்து நீங்கள் விளக்கமும் பெறலாம். பொழுதுபோக்கு ஒரு புறம், மடானி அரசின் சேவை விவரங்கள் மறுபுறம். குழாயில் சந்திக்கலாங்க. அடுத்து வந்து ஒரு பாடல், பி பி ஸ்ரீனிவாஸ், எம் சரோஜினி இந்த பாடலை வழங்கியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் அமரதகாசி வரிகளில் மக்களை பெற்ற மகராசி திரையிலிருந்து ஒன்று சேர்ந்து அன்பு மாறுமா? எப்படிங்க மாறும்? மாறாது, எப்போதுமே மாறாது.

0: மடானி உங்களுக்காக
1: இளையோர் அமைப்புகளுக்கான சஜாதி மடானி உதவித்தொகை. உங்கள் சிந்தனைகளை செயலாக்குங்கள். சுற்றுலா, விருந்தோம்பல், வேளாண், உணவுத்துறைகள் உள்ளிட்ட பல திட்டங்களுக்காக ஒவ்வொரு அமைப்புக்கும் 100,000 ரிங்கிட் வரையிலான மானியம். விண்ணப்பம் செய்ய சஜாதி மடானி.icu.gov.my.
0: மடானி உங்களுக்காக

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தொழில்நுட்ப மாற்றத்திற்கேற்ப டாக்ஸி தொழில்துறையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். வாடகை கார் ஓட்டுநர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் ஏற்கனவே உள்ள முறையில் மேம்பாடுகள் கொண்டு வரப்படும் என்றார் அவர். இவ்வேளை டாக்ஸி ஓட்டுநர்களின் நலனுக்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பழைய வாகனங்களை மாற்றுவதற்கான ஒருங்கிணைந்த மானிய திட்டத்திற்கு கூடுதலாக 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார். இதனிடையே பிரதமர் இன்று செராசில் உள்ள சம்பாகா உணவு தளத்தில் மக்களுடன் அமர்ந்து மதிய உணவு உண்ட அதேவேளை அவர்களுடன் அளவளாவினார். செராஸ் குடியிருப்பாளர் நிகராளிமன்ற உறுப்பினர் ரிசவானுல்லா மரிகான் அமித் அமரிகான், அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கோக்வே, மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி முகமது ரோஸ்டி தாவூத் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். மக்கள் அதிகம் திரளும் அவ்விடத்திற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் வருகை அளிப்பது இதுவே முதன்முறை. பினாங்கு பொருளாதாரம் கடந்த ஆண்டு 7.3% வளர்ச்சி கண்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP 2024 பதிவு செய்யப்பட்ட 121.4 பில்லியன் ரிங்கீட்டிலிருந்து கடந்த ஆண்டு 130.3 பில்லியன் ரிங்கீட்டிற்கு உயர்ந்தது. உற்பத்தி சேவை துறைகளின் வலுவான அடைவு நிலை இதற்கு காரணம் என்று மலேசிய புள்ளியியல் துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் புத்த பிக்குகளின் ஊர்வலத்தின் போது 11 வயது சிறுவன் செலுத்திய டிரக் வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. இச்சம்பவத்தில் காயமடைந்த மேலும் 10 இன்னமும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பிரான்சில் ஜூன் மாதம் நிலவிய வெப்ப அலையில் சிக்கி குறைந்தது 2025 உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சர் ஸ்டிஃபனி ரிஸ் தெரிவித்தார். இவை ஜூன் 22-28 இடைப்பட்ட நேரத்தில் பதிவானதாக அவர் உள்ளூர் ஊடகத்திடம் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூலைக்கும் செப்டம்பருக்கும் இடைப்பட்ட காலத்தில் எல் நினோ பருவம் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ள வேளை இது கடுமையான வானிலையை ஏற்படுத்தக்கூடும் என ஐநா வானிலை காலநிலை நிறுவனம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. பன்னாட்டு பருவ காலநிலை மாற்ற தரவுகள் கடுமையான வெப்ப அலையை உட்படுத்திய எல் நினோ தாக்கம் குறித்து இவ்வாறு தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

பிற்பகல் 3 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இசையும் இசையும் நிகழ்ச்சி நம்மை இணைத்து வைத்திருக்கின்றதே. இப்போ வந்து வாழ்த்து நேரம்ங்க. யாருக்காவது வாழ்த்து சொல்லணுமா? பிறந்த நாளா, திருமண நாளா? கூப்பிட்டு சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. நீங்க வாழ்த்து சொல்றத கேட்பதற்காகவும் பாடல்களை வழங்குவதற்காகவும் நாங்க இங்க காத்திருக்கோம். உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றது இசையும் இசையும் நிகழ்ச்சி. அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: வணக்கம் நளினி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: சிவா குலிம்ல இருந்து பேசுறேன்.
1: சிவா குலிம்ல இருந்து சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க சிவா?
0: நளினி, வர சண்டே அக்காவுக்கு கல்யாணம். இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல தாய் நலுங்கு நடக்குது. அக்கா புனிதா, மாமா சரண், அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன்.
1: ஐயோ, பாசமான தம்பிங்க. குலிம்ல எந்த பக்கங்க? நம்ம ஊர் வேற.
0: தமன் கனாரி.
1: அக்காவுக்கு மாமாவுக்கு நாங்களும் வாழ்த்து சொன்னோம்னு சொல்லுங்க. வள்ளுவரின் இருவரி போல் ரெண்டு பேருமே எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும். திருக்குறள் மாதிரி
0: இணைந்து. ரொம்ப நன்றி நளினி, ரொம்ப நன்றி.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பேங்க் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பேங்க் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மோத மேப்பு இப்ப ரேப்பு.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க.
2: எங்க?
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: வணக்கம், என் பெயர் குணசேகரன். நான் கூலாயிலிருந்து கூப்பிடுறேன்.
1: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: இந்த என் மகளுக்கு பிறந்த நாள். அவங்க வந்துட்டு சீரும் சிறப்பா இருக்கும் படி நானும் என் மனைவி அல்போன்சோ மேரியும் நெஞ்சார வாழ்த்துகிறோம் அவங்கள.
1: சரிங்க, இல்ல சரிங்க, மக பேர் என்ன?
0: கயல்விழி.
1: கயல்விழிக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். எத்தனை வயசுங்க
0: அவங்களுக்கு? வந்து 31 வயசு.
1: சரிங்க,
0: மிக்க நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வாழ்த்து நேரத்துக்கு அழைச்சிருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: நான் ஜெகன் பேசுகிறேன்.
0: ஜெகன் சொல்லுங்க,
1: ரெண்டு வாழ்த்து சொல்லணும்.
0: ரெண்டு வாழ்த்து? சரி, நாங்க எண்ணிக்கிட்டே இருப்போம், சொல்லுங்க.
1: மற்றும் நண்பர் அவருக்கும் மற்றும்
0: விளையாட்டு பசங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்களும் இங்க இருந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன். எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கட்டும்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: நன்றி ஜெகன்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்க, யாருமா பேசுறீங்க?
1: ஸ்ரீமுடா சாலாம்ல இருந்து குணசுந்தரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு எங்க மகனுக்கும் மருமகளுக்கும் தெரியாத நாள், 16 வருஷம். மகன் பேர் வந்து இறுதியராச்சு, மருமக பேர் வந்து புனிதவதி.
0: உங்க மகனுக்கும் மகளுக்கும் இங்க இருந்து நாங்களும் வாழ்த்து சொல்லிக்கிறோம்.
1: வாய்ப்பு
0: கிடைச்சதுல அவ்வளவு மகிழ்ச்சி.
1: ஆமா, நான் இதான் மொத தடவை, எனக்கு 63 வயசு, இதான் மொத தடவை மொத தடவை கூப்பிட்டாலே எனக்கு
0: கிடைச்சிருச்சு. உங்க மகிழ்ச்சி பார்த்தா எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. போங்க,
1: மகன் பேர் வந்து இறுதியராச்சி, மருமக பேரு புனிதவதி.
0: நல்லா கேட்டது, கேட்டுச்சு
1: கேட்டுச்சு.
0: மகிழ்ச்சிமா, அப்படியே இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. நன்றிமா.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: நேரம் பிற்பகல் மணி 3:45.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரிலே இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وفي أنفسكم أفلا تبصرون قال النبي صلى الله عليه وسلم மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பான நேயர்களே, இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதல். தன்னை தானே அறிவது அதுதான் உண்மையான அறிதலாகும். அதன் மூலம் இறைவனை ஒரு மனிதன் அடைந்து கொள்கின்றான். வாழ்க்கையின் நெடுகே நாம் அறிந்து கொள்வது எல்லாமே அறிதல் எனும் வரையறைக்குள் வந்தாலும், அறிவறிதலில் தலையானதும் நிலையானதும் உண்மையானதும் தன்னை அறிதலே ஆகும். மனிதன் தன்னை அறியும்படி வைப்பதும் தன்னை அறிய விடாமல் வைப்பதும் மனதுதான். எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட அறிவாளிகள் யாரும் இல்லை என்ற ஆணவத்தை உண்டாக்குவதும், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற அறிவை உணர்த்துவதும் அந்த மனதுதான். தன்னை அறிய வேண்டிய மனிதன் முதன் முதலில் வெல்ல வேண்டிய மிகப்பெரிய எதிரி தனது மனது. எனவேதான் நஃப்சு என்று சொல்லக்கூடிய மனதோடு போராடி யுத்தம் செய்து வெற்றி கொள்ள வேண்டும். மனதை நன்றாக புரிந்து கொண்டவன்தான் எதையும் வெல்ல முடியும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத வாக்காகும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. தன்னை அறிந்து கொண்டால் நிச்சயம் அல்லாஹுவை அறிந்து கொள்வான். நான் நீ அவன் என்ற அகங்காரம் மமதை முதலில் நம்மிலிருந்து நீங்க வேண்டும். எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற நினைவு உள்ளத்தில் பிரகாசிக்க வேண்டும். மனதில் குற்றமில்லாதவனாக இருத்தலே எல்லா அறங்களிலும் அடிப்படையாகும். மனக்குற்றத்தோடு செய்பவை உலகை ஏமாற்றும் ஆறாவாரத்தனமே ஆகும். ஆனால் மனது கலங்கப்படாதிருக்குமானால் அந்த உணர்வு கூட பரிசுத்தமாக ஆகிவிடுகின்றது. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று போற்றப்படும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் உயர்வதற்கும் அவன் தாழ்வதற்கும் தன்னைத்தானே அறியாமல் இருப்பதே அடிப்படை காரணமாகும். அறிஞர்கள் நற்குணம் பெற்றிருந்தார்கள். திருத்தூதர்கள் அனைவரும் உயர்ந்த பண்புடையவர்களே ஆவார்கள். அவர்களின் உள்ளங்கள் நீரோடையை விட தெளிவானவை. அவற்றில் அழுக்குக்கு இடமில்லை, கரைபடிய மார்க்கமில்லை. இத்தகைய குணங்களுக்கெல்லாம் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை கலனாக விளங்கினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி நடந்த மேதைகள், சட்ட நிபுணர்கள், உத்தமர்கள் அனைவரும் குணத்தின் குன்றுகளாக திகழ்ந்தனர், பண்பின் சிகரங்களாக விளங்கினார்கள். மேலும் மனிதன் தன்னை அறிதலில் மிக முக்கியமானது பிற மனிதர்களை மதித்து உலகத்திலே வாழ வேண்டும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், நான் தான் அனைத்தும் கற்றவன், நான் செய்வதுதான் சரி, மற்றவர்கள் செய்வது எதுவும் சரியல்ல என்று பிறரை இழிவாக எண்ணுவதும் நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் பாவங்களில் அடங்குகின்றது. ஏனென்றால் ஒருவரை நாம் இழிவாக நினைப்பது இது அறியாமை ஜாஹிலியத்து காலத்தினுடைய பழக்கமாகும். அப்படி நினைப்பதால் நம்மை அறியாமல் நமது உள்ளத்தில் நான் என்ற பெருமை வந்துவிடுகின்றது. பிறரை இழிவாக நினைப்பதன் மூலம் அல்லது பேசுவதன் மூலம் புறம், கோல், பொய் போன்ற பாவங்களை தன்னை அறியாமல் செய்யும் நிலைக்கு மனிதன் தூண்டப்படுகின்றான். எனவே நம்மிடத்தில் எவரை பற்றியும் தப்பான எண்ணம் வந்துவிடக்கூடாது. அதை விட்டும் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நமது மனதிலே முதலிலே இதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கு கீழே உள்ள பணிபுரிவோரை குறைவாக இழிவாக எண்ணுவது கடுகடுப்பாக அல்லது அலட்சியமாக இருப்பதை நாம் காணலாம். இந்த எண்ணத்தினால் பெருமை என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். வேறு சிலர் எங்களிடத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று அறியாமை காலத்தினுடைய பெருமை அடிப்பது. இதனால் பாவத்தை அவர்களே தேடிக்கொள்கின்றார்கள். வேறு சிலர் இதற்கு நாங்கள்தான் தகுதி, அவர்கள் எப்படி இதை செய்வது என்று இழிவான வார்த்தைகளை பேசி பாவத்தை தேடிக்கொள்வது வேலியே பயிரை மேய்த்த கதையாக இப்படியான தீய பழக்கங்களை குடிகொண்டிருப்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணம் அவர்களுக்கே இது தவறு என்று அவர்கள் புரிவதில்லை. எனவேதான் தன்னை அறிவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று சிலர் யாருடனும் சரியாக பேச மாட்டார்கள், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு சமமானவர்களிடம் மட்டும் சிரிப்பது பேசுவது கட்டாயம். இப்படியான விஷயங்களை சகலரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல சில செல்வந்தர்கள் ஏழைகளை கண்டால் ஏளனமாக எண்ணுவது, ஏழைகள் அமரும் சபையில் சமமாக அமரவும் மாட்டார்கள். இதுவே பிறரை இழிவாக கருதுவதற்கு சமமாகும். இதனால் பெருமை தானாக வருகின்றது. நரகத்தை இதன் மூலம் அவர்கள் தேடிக்கொள்கின்றார்கள். இன்னும் சிலர் அந்தஸ்தால் பிறரை இழிவாக கருதுவது, எனக்கு பெரிய மாளிகை போல் வீடு, அவருக்கு வீடு இல்லை, எனக்கு பல வாகனம், அவருக்கு வாகனம் இல்லை, நான் பெரிய செல்வந்தன், அவர் கூலி வேலை செய்பவர் என்று பிறரை இழிவாக கருதுவதன் மூலம் பெருமை என்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகின்றான். நல்லது நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: நேர்களே, நாம் தொடர்கின்றோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவதாக ஹதீஸ் குதுசியிலே குறிப்பிடுகின்றார்கள், அல் கிபிரியா உரிதாயி வல் அதுமத்து இசாரி, பெருமை கண்ணியம் என்னுடைய மேலாடை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். யார் பெருமை அடித்து உலகத்திலே வாழ்வார்களோ அவர்கள் என்னுடைய மேலாடையை கலட்டி விட்டார்கள் என்று தற்புகழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இப்படி எச்சரிக்கை செய்து குறிப்பிட்டு காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌம் அஸா அன் யகூனு கைரம் மின்கும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன வலா தல்மிஸூ அன்ஃபுஸகும் வலா தனாபஸூ பில் அல்காப் பிஸ இஸ்முல் ஃபுஸூக் பஅதல் ஈமான்.
1: விசுவாசிகளே, ஒரு சமூகத்தால் மற்றொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்களை விட இவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். மேலும் எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களில் சிலர் சிலரை குறை கூறவும் வேண்டாம். உங்களில் சிலர் சிலரை பட்ட பெயரால் அழைக்கவும் வேண்டாம். விசுவாசம் கொண்ட பிறகு தீய பெயரால் அழைப்பது கெட்டதாகிவிட்டது. எவர்கள் தௌபா செய்து மீளவில்லையோ அவர்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்கள். இந்த வசனத்தில் ஒரு மூமின் எப்படி பிறரோடு நடந்து கொள்ள வேண்டும் என படைத்தவன் அல்லாஹு தஆலா பாடம் நடத்துகின்றான். நான் அவர்களை விட சிறப்புக்குரியவன் என்று எவரும் நினைக்கக்கூடாது. பிறரை குறை கூறிக்கொண்டே திரியவும் கூடாது. ஆனால் இந்த குர்ஆன் வசனம் இன்று நம்முடைய செயல்பாட்டில் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். மேலும் தொடர்ந்து அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தனிபூ கதீரம் மினத்-தன் இன்ன பஅதத்-தன்னி இஸ்மு வலா தஜஸ்ஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. விசுவாசிகளே, எண்ணத்தில் தவறான பெரும்பாலானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக சில எண்ணங்கள் பாவமாகும். மேலும் நீங்கள் துருவி துருவி விசாரிக்கவும் வேண்டாம். உங்களில் சிலர் சிலரை புறம் பேசவும் வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே நாம் பிறரோடு எப்படி வாழ வேண்டும் என்று பாடம் நடத்துகின்றான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறுவார்கள், எவர் ஒருவர் ஒரு மூமீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பாரோ அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பான். எவர் ஒரு மூமீனுடைய மானத்தை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய மானத்தை மறைப்பான். எவர் ஒரு மூமீனுடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைப்பான் என்று நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நினைவில் கொண்டு எல்லா நேரத்திலேயும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை தவிர்த்து அல்லாஹுவை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அதே போல நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தலைமுடி சுருண்ட கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு ஏற்ப நாம் தலைமைக்கு அவசியம் கட்டுப்பட வேண்டும். நிச்சயமாக இறையச்சம் உடையவரே அல்லாவிடம் மிகச் சிறந்தவர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போல நிச்சயமாக உங்கள் உடம்புகளையோ பொருட்களையோ அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். உங்கள் உள்ளங்களையும் அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்குகின்றான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இறையச்சத்திற்கும் மன தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் இஸ்லாத்தில் தண்டனை வழங்கப்படும். நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறிவதன் மூலமாகத்தான் இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கேற்ப நம்மை நாம் அறிய முற்படுவோம். வல்ல நாயன் அல்லாஹ் நம்மை நாம் அறிந்து நம்மளுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته
2: நேயர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

நிகழ்ச்சியின் நாம வந்துட்டோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. மாலை 4 மணி தொடக்கம் திரா இசையில் உங்களை சந்திக்க போனா வீரமோகன் காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பொங்குழலி வீரன். தேசிய நிதி குற்ற மையம் NFCC-யின் வாரிய குழு உறுப்பினராக தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் நியமனத்திற்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் அவர் வகித்த முந்தைய தலைமைத்துவ பதவிக்கும் தொடர்பில்லை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பேரரசர் ஒப்புதலுடனான அந்த வாரிய குழு உறுப்பினர் நியமனம் 2027 வரை நடப்பில் இருக்கும் என பிரதமர் கூறினார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து தரப்பினரும் பழைய விவகாரங்களை மீண்டும் எழுப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாறாக விவேகமான அதேவேளை முதிர்ச்சியான அரசியல் போட்டிக்கு வழிவிட வேண்டும் என தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி நினைவுறுத்தினார். அந்நிய நாட்டவரை குறிப்பாக சிறாரை உட்படுத்திய யாசகம் கோரும் நடவடிக்கை ஒரு திட்டமிடப்பட்ட கும்பல் நடவடிக்கையாக இருக்கலாம் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2025 முதல் இவ்வாண்டு மே 31 வரையிலான காலகட்டத்தில் மலேசிய குடிநுழைவுத்துறை கலலும்பூரை சுற்றி 10,609 பேரை உட்படுத்தி 836 செயலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேற்கு பாகிஸ்தானில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குவேத்தாவை தளமாக கொண்ட பலுச்சிஸ்தான் மாநில முதலமைச்சரின் செய்தி தொடர்பாளர் இந்த மரண எண்ணிக்கையை உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட பயணிகள் பேருந்து குவேத்தாவிலிருந்து பெஷாவார் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. நேற்று அதிகாலை யுக்ரைன் தலைநகர் கியேவ் மீது ரஷ்யா 100 திருகூர்திகளையும் டசன் கணக்கான ஏவுகணைகளையும் ஏவியதில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். சுமார் 130 கட்டடங்கள் சேதமடைந்தன. இவ்வாண்டில் கியேவ் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. 32 அணிகள் சுற்றில் பரகுவேயிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டதால் ஜெர்மனி 2026 உலகக்கிண்ண போட்டியிலிருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜெர்மனிய பயிற்றுநர் ஜூலியன் நகல்ஸ்மேன் பதவி துறந்திருப்பதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 2028 ஐரோப்பிய வெற்றியாளர் போட்டி வரை அவரின் ஒப்பந்தத்தில் இருக்கும் பட்சத்தில் பதவி விலகுமாறு ஜெர்மனிய கார்பந்து கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கையை நகல்ஸ்மேன் ஏற்றுக் கொண்டதாக பைல்ட் மற்றும் ஸ்காய் ஜெர்மனி ஊடகங்கள் கூறின. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

வணக்க நேர்களே, மீனலின் தீரா இசையில் சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய நாள், ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது, வார இறுதி நாட்களை நோக்கி செல்லக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனசு எப்படி இருக்கு? அங்க எல்லாமே சிறப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அங்க வாங்க, 20 மணி 8 வரைக்கும் தீரா இசையில் உங்களோட நான் புவனா வீரமகன். நிறைய பாடல்கள், ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்குங்க. அது மட்டுமல்ல, வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அங்கங்கள்லாம் உங்களுக்காக இடம்பெற காத்திருக்குது. வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். வாணி ஜெயராம் குரலில் வருகின்றது.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலம்.
1: ஜனத்தை

இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அப்போ இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா, இன்றைய நாள்ல திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் உங்களுக்காக தீரா இசையில போட்டி அங்கம்லாம் இடம்பெற்று இருக்கு இல்லையா. அந்த போட்டி அங்கத்துல இன்றைக்கும் நீங்கள் பங்கெடுக்க போறீங்க. ஒரு பாடல்ல ஒரு சின்ன பகுதியை ஒளிபரப்போம், அடுத்த வரி அந்த பாடலுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நீங்க எங்களுக்கு பாடி காட்ட போறீங்க. மின்னல் எஃப்எம்ல குறிப்பா தீரா இசையுடைய ரசிகர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய இந்த போட்டியில தங்களுடைய சிறப்பான விஷயங்களை காட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆக இன்னைக்கு நீங்க பங்கெடுக்க போறீங்களா, பாடல்கள் தேர்ந்தெடுத்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற, நீங்கள் ரசிக்கக்கூடிய அதிகமா கேட்கக்கூடிய ஒரு பாடல் தாங்க. இரண்டு போட்டி அங்கம் இருக்கு, இன்றைக்கு தாராளமா நீங்க பங்கெடுக்கலாம், இரண்டு நேர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் பங்கெடுக்க போறேங்க, அடுத்த வரி என்னால பாட முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா இப்பொழுதே அழைக்கலாம். சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ் பிஎஸ்டிசி வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும். ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.mp.
1: நேரிகளை கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.

தீராசியில் நாம் இணைந்திருக்கின்றோம். மாலை மணி 4:23 ஆயிருச்சு. இன்னும் பல பேர் அலுவலகத்துல இருக்கலாம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கலாம். எல்லாரும் வந்து நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். 4:30 வேலை முடியல பலருக்கு, அதுக்கப்புறம் 5 முடியும். அப்புறம் சிலர் வந்து கனரக வாகன ஓட்டுநர்கள், உங்களையும் நாங்க மறக்கிறது இல்லைங்க. எப்பொழுதுமே வந்து சாலையில பயணத்துல இருக்கிற நீங்க மின்னல தேர்ந்தெடுத்து அந்த அலைவரிசைகள்லாம் சரி பண்ணி நீங்க கேட்டுட்டு போறது எங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. போட்டியங்கத்துக்கு நீங்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நேர் காத்துட்டு

0: ரொம்ப புகழ் பெற்ற பாடல்கள் உங்களுக்கு, ரொம்ப சுலபம் உங்களுக்கு, கண்டிப்பா
1: பாடிடுவீங்க.
0: ஒரு பாடல் ஒளிபரப்பும் ஒரு பகுதியா, அது தொடர்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்ட போறீங்க, சரியா? ஓகே, உங்களுக்கான பாடல் இதுதான், நீங்க பாடணும் அடுத்த வரியை.

0: அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு.
1: தெரியல
0: சரி, என்ன பதில்னு பாத்துடலாமா?
1: சரிமா பாக்கலாம்.

0: சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் சரிங்களா. தைரியமா கூப்பிட்டு பேசுறதே ஒரு விஷயம் இல்லையா. எங்க இருக்கீங்க?
1: ஜேபில வீட்டுலதான் இருக்கேன்.
0: அப்புறம் எங்க நாளைக்கு கலப்படம்?
1: கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா, நல்லா இருந்தா நான் கண்டிப்பா போறேன்.
0: சரி, கண்டிப்பா நல்லா இருவீங்க, இன்னைக்கே நல்லா இருவீங்க நீங்க சரிங்களா.
1: குரல கொஞ்சம் தெளிவா இருக்கு.
0: யாரு கண்டா உங்களை மேடை ஏத்தி பாட சொல்லிட்டாங்கன்னு என்ன
1: செய்வீங்க? கண்டிப்பா கூப்பிட்டாங்க, கண்டிப்பா போகுமா, நான் நல்லா பாடுவேன்.
0: சரி, கண்டிப்பா போனோம், போயிட்டு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு உடல்நிலை எல்லாமே சரியாயிரும். ரொம்ப நன்றி அழைச்சு பேசினதுக்கு. அடுத்த பாடல் உங்களுக்கு தான்.
1: சரிம்மா, ரொம்ப நன்றி.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01019971919

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவான் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம் ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: ஆமாங்க, கலப்படம் இப்ப வருது அப்ப வருது அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நாங்களே அறிவிப்பு பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒத்திகை நடந்துட்டு இருக்கு, இன்றைக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறவிருக்கின்றது. ஒட்டுமொத்த மின்னல் எஃப்எம்ல பாதி பேர் வந்து அங்கதான் இருக்காங்க, ஜோஹர் கூலாயில தான். ஆக நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. ஆக இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா கலப்படம் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய கலைஞர்கள் தான் மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்திருந்தாங்க. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கான, ரொம்ப நாள் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கலப்படம் மீண்டும் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா உங்களுக்காக இருக்க போகுது. அதே நேரத்தில் மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்க வரப்போகுது. குறிப்பா நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கிறது மட்டுமல்ல, முகப்புகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த கவுண்டர் சர்வீஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அங்க நீங்க கேட்கலாம். குறிப்பாக நடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம், அப்புறம் சமூகத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம், அப்ப மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா முகப்பும் அங்க உங்களுக்காக இருக்கு. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன, யாருக்கெல்லாம் வந்து அது போய் சேரணும், ஒரு நாள் நீங்களே மித்ராவுக்கு போகணும்னு நினைச்சிருந்திருக்கலாம், இல்ல அங்க முகப்பிடங்கள்ல போய் காத்திருக்கணும் நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல கலப்படம் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல உங்களுக்கு நாங்க கொண்டு வரோம். நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறது மட்டுமல்லாது இந்த நடி மடானி தொடர்பான விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்கும், அதுல நேரடியாக நீங்க விண்ணப்பம் செய்வதற்கும், இல்ல நீங்க அதுக்கு தகுதி பெற்றவரா, இல்ல அதனால பயனடைய முடியுமா அப்படின்ற விஷயங்களை நேரடியாக தெரிந்து கொள்வதற்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த முறை ஜோஹர் மக்களை தேடி நாங்க முதல் முதலையா ஆரம்பிக்கிறோம். ஆக மறக்காம நாளை ஜூலை 4ஆம் தேதி 3 மணிக்கு முன்பே வந்துருங்களேன், அந்த முகப்பிடங்களுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த முறை கலைஞர்கள் மட்டும் இல்லைங்க, அறிவிப்பாளர்கள் மட்டும் இல்லை, நீங்களும் மேடையேற போறீங்க, உங்களுடைய திறமைகளையும் நீங்க காட்ட போறீங்க. ஆக நிச்சயமா இந்த கலப்படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா உங்களுக்காக இருக்க போகின்றது. அங்குள்ள நிலவரங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத தெரிந்துக்க போறோம். ஏன்னா அங்க நிறைய வேலைகள் ஒத்திகைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கல, என்ன பண்றாங்கன்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சரி, இதற்கிடையில போட்டி அங்கம் சொல்லியிருந்த இல்லையா, சற்று முன்பு ராணி அழைச்சு பேசியிருந்தாங்க, அவங்க முயற்சி பண்ணாங்க, ஓரளவு வந்தாங்க. இன்னொரு போட்டி அங்கமும் காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க எங்கனாலும் முடியும், நான் பாடுவேங்க, அடுத்த வரி எத்தனை வரியா இருந்தாலும் என்னால பாடி காட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தீராசியில போட்டு எங்கும் போய்கிட்டு இருக்குது, நேர்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க, நானும் பங்கெடுக்கிறேன் அப்படின்ற ஆர்வத்தோட அடுத்த நேர சந்திப்போம்.
1: வணக்கம்
0: மேத்யூஸ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க.
0: சரி, உங்களுக்கான பாடலுக்கு போகலாமா?
1: ஓகே.
0: சரி, அந்த பாடலை கேளுங்க, தொடர்ச்சியா நீங்க பாடி காட்டணும். அந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடித்த பாடல் இது.
1: சரி சரி,
0: கேக்கலாம்.
2: தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே, வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே.
0: ரொம்ப கஷ்டமோ?
1: இல்ல, சொன்னாங்க வர மாட்டேங்குது.
0: அதெல்லாம் சரியா வருதுதான். சரி, மீண்டும் ஒரு முறை கேட்டுடலாம்.

சரி, கேக்கலாம்.

0: எப்படி? சரி பரவாயில்லங்க, முயற்சி பண்ணதுக்கே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி அழைச்சு பேசுறதுக்கு.
1: ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் உங்களுக்கு.
0: வணக்கம்.

இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவான் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

ஒவ்வொரு மாதமும் நம்ம கடந்து வரும்போது ஒவ்வொரு புதிய திட்டங்கள் அமலுக்கு வருது. குறிப்பாக ஜூலை மாதம் அடியெடுத்து வைத்த பிறகு ஏடிஎம் மிஷின்ல வந்து இன்டர் பேங்க் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு ரிங்கிட் செலுத்த வேண்டாம். இன்னும் நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா இருக்கு, அதை எத்தனை பேர் நம்ம வந்து கவனிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியல. இதை பற்றி 5 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்ல, விளையாட்டு, வியாபாரம், இது தொடர்பான விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. அதோடு நீங்கள் ரசிக்கும்படியான உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் இன்றைக்கு பட்டியலில் நம்ம வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்கோம். அதை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
1: நீங்களே சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
2: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்.
4: பத்து மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு கை கொடுக்கும் பிரதமர் நம்பிக்கை. போடி டீசல் உதவித்தொகை கசிவை குறைக்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தேசிய மடானி டாக்ஸி புதுப்பித்தல் திட்டத்திற்கு அரசாங்கம் 10 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளது. புரோட்டோன் நிறுவனத்துடன் கூட்டு பங்கீட்டு முறையில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 20 மில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்ந்துள்ளது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த முனைப்பு டாக்ஸி ஓட்டுநர்கள் புரோட்டோன் S70 வாகனத்தை மிகவும் சாதகமான விலையில் சொந்தமாக்கிக் கொள்ள வகை செய்கிறது. அத்துடன் குறைந்த பராமரிப்பு செலவு, குறைந்த வட்டி விகிதம் போன்ற நன்மைகளையும் அவர்கள் பெற முடியும். இதனிடையே உண்மையாகவே உழைத்து வாழ்வாதாரத்தை ஈட்டுபவர்கள் தொடர்ந்து பலன்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ஓட்டுநர்கள் சொந்த பெயரிலேயே டாக்ஸி அனுமதிகளை வழங்கும் கொள்கை தக்க வைத்துக் கொள்ளப்படுவதாக நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். குறைக்கப்பட்ட செயல்பாட்டு செலவுகள், இலக்கவியல் தொழில்நுட்ப பயிற்சி, ரொக்கமற்ற கட்டண முறை ஆகியவற்றின் மூலம் டாக்ஸி ஓட்டுநர்களின் மாத வருமானத்தை 5,000 முதல் 7,000 ரிங்கிட் வரை உயர்த்தவும் அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இவ்வேளை தேசிய மடானி டாக்ஸி புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் கடன் வழங்கும் முறை தற்போது ஓட்டுநர்களுக்கு நிரந்தர உரிமையை வழங்குகிறது. மேலும் இது பழைய குத்தகை முறையினால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். நிதியமைச்சு வழங்கும் இந்த சிறப்பு சலுகை டாக்ஸி ஓட்டுநர்கள் சொந்தமாக புதிய வாகனத்தை கொண்டிருப்பதை அனுமதிப்பதோடு தொடர்புடைய துறையில் நிலவி வந்த பாரம்பரிய குத்தகை முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மைகார்ட் அடையாள அட்டை மூலம் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென் என்ற விலையில் விற்கப்படும் போடி டீசல் முனைப்பு அரசாங்கம் வழங்கும் உதவித்தொகை மீதான கசிவை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை உண்மையாகவே தேவைப்படுபவர்களுக்கு அந்த உதவி நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்கிறது. இந்த இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அணுகுமுறை தொழிலாளர்கள் அல்லது வணிக உரிமையாளர்கள் குறைந்த செயல்பாட்டு செலவுகளிலிருந்து நேரடியாக பயனடைய வழிவகுக்கிறது என்று புத்ரா பிசினஸ் ஸ்கூல் இணை பேராசிரியர் டாக்டர் அமர் ரஸ்மான் அப்துல்லாஹ் தேவ் கருத்துரைத்தார். வெளிநாட்டவர், குறிப்பாக சிறார் ஈடுபடுத்தப்படும் பிச்சை எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் திட்டமிடப்பட்ட கடத்தல் கும்பல்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2025 முதல் இவ்வாண்டு May 31 வரை மலேசிய குடிநுழைவுத்துறை தலைநகரை சுற்றி 10,609 பேரை உள்ளடக்கி 836 ஆய்வுகளை நடத்தியதாக அது மேலும் கூறியது. அந்த எண்ணிக்கையில் பிச்சை எடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 42 பேர் உள்ளிட்ட பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக 5,411 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 14வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு ஜொஹோரை நிர்வகித்தபோது தனது 100 நாள் அறிக்கையில் அளித்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிய நம்பிக்கை கூட்டணி PH-இன் வெற்றி இம்முறை நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தங்களின் முடிவை எடுப்பதற்கான அளவுகோலாக அமைய வேண்டும். அந்த வெற்றி தொடர்புடைய கூட்டணி வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் வழங்காமல் மக்களுக்கு அளித்த கடப்பாடுகளை நிறைவேற்றியதற்கான சான்றுகளையும் கொண்டுள்ளதை மெய்ப்பித்துள்ளது என்று மாநில PH தலைவர் அமினுல் ஹுடா அசான் தெரிவித்தார். இவ்வேளை பிஎச்சின் அனைவருக்குமான ஜொஹோர் என்ற தேர்தல் அறிக்கை வெறும் வெற்று வாக்குறுதி அன்று. ஏனெனில் அது மக்களின் தேவைகள், மாநிலத்தின் தற்போதைய பொருளாதார சூழலுக்கேற்ப தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா சலுகைகளையும் செயல்படுத்த முடியும் என்று மாநில டிஏபி தலைவர் தியோனி சிங் நம்பிக்கை தெரிவித்தார். கல்வி தொடர்பான சிக்கல்கள், ஜொஹோர் சிங்கப்பூர் எல்லையில் காத்திருக்கும் நேரத்தை 50 விழுக்காட்டுக்கு குறைப்பதற்கான முயற்சிகள் ஆகியவற்றில் முதன்மை கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை பரப்புரை காலம் முழுவதும் ஜொஹோருடன் தொடர்பில்லாத பழைய சிக்கல்களை கையாள்வதை நிறுத்துமாறு தேசிய முன்னணி பி என் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜெயத் ஹமிடி எல்லா தரப்பினரையும் நினைவுறுத்தியுள்ளார். இஃது அரசியல் போட்டி முதிர்ச்சியான விவேகமான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பரப்புரைகள், வேட்பாளரின் பலம், மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர்ஏ முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தேசிய நிதி குற்ற தடுப்பு மையம் என்எஃப்சிசியின் ஆலோசனை வாரிய உறுப்பினராக நீடிப்பதாக அந்த மையம் தெளிவுபடுத்தியுள்ளது. 2024 செப்டம்பர் 20 முதல் 2027 செப்டம்பர் 19 வரை மூன்றாண்டு உறுப்பியத்தை கொண்டுள்ளதாக என்எஃப்சிசி தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ ஷம்சூன் பஹரீன் முகமது ஜாமீல் தெரிவித்தார். இந்த நியமனம் பேரரசரின் ஒப்புதலுடன் தனிநபர் தகுதியின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது. எனவே என்எஃப்சிசி ஆலோசனை வாரியத்தில் அவரது உறுப்பினர் பதவிக்கும் எஸ்பிஆர்எம் தலைவர் பொறுப்புகளுக்கும் தொடர்பில்லை. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
5: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிக்கலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
3: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
4: சீனா புதன்கிழமை முதல் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது சீனா முதலீடு என இரு தரப்பினரின் பாதுகாப்பையும் நலன்களையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்று சீன பன்னாட்டு வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு நிறுவனத்தின் ஆய்வாளர் ஜஹோமி கூறினார். அது மட்டுமின்றி பன்னாட்டு ஒத்துழைப்பு போட்டியில் ஈடுபட்டுள்ள சீன நிறுவனங்களுக்கு சட்டப்படியான உத்தரவாதங்களை வழங்குகிறது. சீனா தற்போது உலகம் முழுவதும் 190 மேற்பட்ட நாடுகளில் 50,000 மேற்பட்ட நிறுவனங்களை கொண்டுள்ளது. உலக வங்கி தரவுகளின்படி உரம், கால்நடை தீவனங்களுக்கு பயன்படுத்தப்படும் மீன் தீனியின் உலகளாவிய விலை கடந்த மாதத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டுள்ளது. அதேவேளை சூரியகாந்தி, கடுகு எண்ணெய் ஆகியவற்றின் விலையும் 2022 பிறகு மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூனில் மீன் தீனியின் விலை 4.9 விழுக்காடு அதிகரித்து 2,145 டாலரை எட்டியுள்ளது. நேட்டோவுடன் அமெரிக்கா தொடர்ந்து ஒருதலை சார்பான உறவை கொண்டிருப்பது வேடிக்கையானது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் துருக்கி தலைநகர் அங்காராவில் நேட்டோ உச்சநிலை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வாஷிங்டனுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான உறவு இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடியதாக இல்லை என்று அவர் குற்றஞ்சாட்டினார். ஈரான் மீதான படையெடுப்பில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் எதிர்வினைகளை அவர் சுட்டிக்காட்டினார். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம் 32 அணிகள் சுற்றிலான ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்திடம் 2 சுழியமென தோற்றதற்கு தங்கள் சொந்த தவறுகளே காரணம் என்று அல்ஜீரியா பயிற்றுநர் விளாடிமிர் பெட்காவிச் ஒப்புக்கொண்டார். இந்த தோல்விக்கு தற்காப்பு அரணை மட்டுமே குறை கூற முடியாது. மாறாக ஒட்டுமொத்த அணியும் தற்காப்பு பகுதியில் காட்டிய பலவீனமே இந்த தோல்விக்கான முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர்த்துகளுடனான ஆட்டத்தில் குரோஷியா 1-2 என்ற கோல் கணக்கில் தோற்றதை தொடர்ந்து அதன் மேலாளர் ஸ்லாட்கோ டாலி காணொலி உதவி நடுவர் விஏஆர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கூடுதல் நேரத்தின் போது ஜோஸ்கோ பார்டியோல் அடித்த கோல் விஏஆர் ஆய்வின் மூலம் ரத்து செய்யப்பட்டதில் தனக்கு மன நிறைவு இல்லை என அவர் தெரிவித்தார். கடைசி நிமிட கோல் போன்ற முக்கியமான தருணங்களில் அந்த தொழில்நுட்பம் கார்பந்து மீதான உணர்வை பாதிப்பதாக டாலி கருத்துரைத்தார். இவ்வேளை 32 அணிகள் சுற்றில் பரகுவேயிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டதை அடுத்து ஜெர்மனி பயிற்றுநர் ஜூலியன் நாகல்ஸ்மேன் பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெர்மனி கார்பந்து கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டதற்கேற்ப நாகல்ஸ்மேன் இந்த முடிவை எடுத்ததாக உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. அவருக்கு மாற்றாக லிவர்பூல் முன்னாள் நிர்வாகி ஜெர்கன் குளோப்பின் பெயர் அடிபடுகிறது. $10 மில்லியன் கூடுதல் ஒதுக்கீடு டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு கையொடுக்கும் பிரதமர் நம்பிக்கை. பூடி டீசல் உதவித்தொகை கசிவை குறைக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

தீராயிசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை மணி 5:15 ஆயிருச்சு. அங்க வேலை முடிந்து வீட்டுக்கு போற நேரங்க பல இடங்கள்ல நெரிசலா இருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. கலப்படத்திற்கான ஒத்திகை இப்போ கூலாய் ஜோஹர்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்குள்ள நேரடி நிலவரங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். இதற்கிடையில வெள்ளிக்கிழமை அப்படின்னா விளையாட்டு தொடர்பாக நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த வகையில ரன்னர் அவினேஷ் இவர் வந்து பேச போறாரு. வெளிநாடுகள்ல நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காரு, நம்ம நாட்டுக்காக பிரதிநிதிச்சு போயிருக்கிறாரு. ஆக அவருடைய அந்த வாழ்க்கை அனுபவங்கள், இந்த விளையாட்டுத்துறையில இருக்கிற அனுபவங்களை பத்தி நம்ம பேச கத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து வரும் பாடலுக்கு பிறகு அவரை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.

imperabili ciorosti samasburgen இந்த வருஷம் நான் யூனிவர்சிட்டி புத்திரமலேசியாவில் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஃபைனல் இயர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு அத்லீட், நான் ஒரு ரன்னர். என்னோடய ஈவெண்ட் வந்து 800 மீட்டர். ஸோ என் ஈவெண்ட்ல வந்து என்னோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2022 நேஷனல் ஓப்பன் சாம்பியன்ஷிப்ல நான் கோல்டு மெடல் அடித்தேன். அதே வருஷத்தில் வந்து நான் வந்து சி கேம்ஸ் போயிட்டு வந்தேன், 4வது இடம் எடுத்தேன். அண்ட் ஹையஸ்ட் காம்படிஷன் ஆல்சோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசிய அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் தாய்லாண்டில் 2024 நான் போயிட்டு வந்தேன். லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா என்னோட வந்து லாஸ்ட் இயர் சிக்மாவில் நான் 800 மீட்டர் கோல் அடித்தேன். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் அந்த ஈவெண்டோட ரெக்கார்ட் ஹோல்டர் நான். இந்த ஸ்போர்ட்ஸ் கேரியரில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். அண்ட் ஆல்சோ நம்மளை வந்து ஒரு பெட்டர் பர்சனுக்கு நம்மளை ஷேப் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து அத்லீட்டாக இருக்கிறப்ப டிசிப்ளின்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தாக்கா இந்த ரன்னிங் வந்து என்னோட டிசிப்ளின் வந்து நிறையா மாற்றினுச்சு. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இது எல்லாமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படிக்கிற இந்த ஸ்டடி, இந்த டிகிரி செய்கிறேன், இந்த டிகிரி கூட நம்ம ஸ்போர்ட்ஸில் இருந்தனால தான் எனக்கு வந்து ஈஸியாக ஒரு வெயிட் தொடர்ந்து கொடுத்துச்சு. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கிறனால. அண்ட் ஆல்சோ ஸ்டடியை வந்து நம்ம பார்த்துக்கணும், அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கும் வந்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் நாட் ஓன்லி ரன்னிங், என்ன ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கலாம். மேபி உங்களோட ஸ்கூல் சுக்கான்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் MSSD, MSS நெகிரி, அண்ட் ஆல்சோ MSS நீங்கள் போகலாம் நேஷனல் லெவலில். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கான பாதை கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் உள்ள வாத்தியார் இல்லைனா கோச்சஸ் இவங்க உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் தான் விளையாடணும். நன்றி, வணக்கம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

உலக கிண்ண கால்பந்தாண்ட போட்டி 2026 ரொம்ப பரபரப்பா சுறுசுறுப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாக் அந்த ரவுண்ட் வந்து முடிய போகுது, ரவுண்ட் 32 இது வந்து முடிய போகுது, நாளையோட முடிய போகுது. ஆக இன்றைக்கான ஆட்டங்கள் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அதிகாலையில ஸ்பெயின் ஆஸ்திரியாவை சந்திச்சாங்க. 3-0 என்ற கோல் கணக்குல ஸ்பெயின் வந்து ரவுண்ட் 16 நுழையிறாங்க. ஸ்பெயின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லக்ஷ்மி அம்மால மறக்க முடியாது, லமின் யமால் அப்படின்ற ஒரு ஆட்டக்காரர். ஆனா இந்த முறை அவர் எந்த கோலும் புகுத்தல இந்த ஆட்டத்துல. அதுக்கப்புறம் போர்ச்சுகல் குரோஷியா ஆட்டத்தை காலையில பாத்திருந்திருப்பீங்க, எல்லாருடைய பார்வையும் ரொம்ப தீவிரமா இடம்பெற்றிருந்தது. அடுத்த ரவுண்ட் 16 அவங்க போவாங்களா இல்லையான்ட்டு. ஆனாலும் நிறைய தவறுகள் அங்க வந்து விஏஆர்ல பார்க்கப்பட்டது. சில கோல்கள் கணக்கில் எடுக்கப்பட முடியாமல் போயிடுச்சு. பெனால்டியில வந்து நம்ம CR7 வந்து ஒரு கோலை புகுத்திருந்தாரு. அங்க 2-1 என்ற கோல் கணக்கில் போர்ட்டுகள் அப்படி இப்படின்னு ரவுண்ட் 16 நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்சர்லாந்து அல்ஜீரியாவை வந்து 2-0 என்ற கோல் கணக்கு

வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதற்கிடையில நாளையோடு ரவுண்ட் 32 ஒரு அளவுக்கு முடிய போகுது. அதுக்கப்புறம் ரவுண்ட் 16 போக போறாங்க. நாளை இடம்பெறக்கூடிய ஆட்டங்கள் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா எஜிப்தை சந்திக்க போறாங்க, கொலம்பியா கானாவை சந்திக்க போறாங்க, அதுக்கப்புறம் அர்ஜென்டினா கேபோவர்ட சந்திக்க போறாங்க. அங்க பொறுத்திருந்திருப்பாப்போ நாளைக்கு எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்க போறோம் அப்படின்னு மட்டும் தெரியுது. காலை 6 மணிக்கு அர்ஜென்டினாவுடைய ஆட்டம் இடம்பெறவிருக்கின்றது. ஆக ஃபீஃபா 2026 ஆக கடைசியை நிலவரங்களுக்கு நீங்க மின்னலோடு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நாட்டுக்கு ஒரு பெரிய லாபம் எதுல கிடைச்சிருக்குன்னா உணவு மற்றும் பானங்கள் துறையில வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா விளையாட்டுகள் நிறைய பேர் உணவகங்கள்ல தான் போய் பாக்குறாங்க. அந்த விளையாட்டு முடியற வரைக்கும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுறோம். அந்த மாதிரி இந்த FNB துறையில வந்து ஒரு பெரிய மேம்பாட்டை கொடுத்துருக்கு இந்த FIFA காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த துறையில ஈடுபட்டு இருக்கிற ஒருத்தவங்க தான் அவங்க வியாபாரத்தை பத்தி பேச போறாங்க. எவ்வளவு தன்னால முடியுமோ அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி அவங்க வியாபாரத்தை நடத்திட்டு இருக்காங்க, கேக்கலாம்.
1: மின்னல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செல்வகுமாரி. நான் ஷாய் டிலைட் பை SKRல இருந்து பேசுறேங்க. நான் பாத்தீங்கன்னா டிகிரி இன் பிசியோதெரபி முடிச்சிருக்கேங்க. முடிச்சுட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில தான் நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணமாகி குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த தொழில வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நான் வேலை விட்டு நின்றுட்டு வீட்டுல இருந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த வியாபாரங்க. ஆனா நான் படிக்கிற காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேக்கிங் செய்வேன். ஸோ பேக்கிங் இண்டஸ்ட்ரியில ஒரு 7 வருஷமா இருக்கேங்க. ஆனா முழுமையா இந்த வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்திருந்து இப்போ ஒரு 2 வருஷம் காலம் ஆகுதுங்க. என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் தான். என்ன ஈவெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன், காது குத்து, வளைக்காப்பு, பியூபர்டி செரமனி, இல்ல வீட்டு திருவிழா, கோவில் திருவிழா, இல்ல பள்ளிக்கூட ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே, பரிசளிப்பு விழா, இல்ல ஆசிரமத்துக்கு நீங்க ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நீங்க தாராளமா நம்மள காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டேஷன் இருக்குங்க. அதுலயும் வந்து கப் ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் கோரிங் நம்ம லைஃபா அங்கேயே பொறிச்சு கொடுப்போம். பபிள் வெஃபல் ஐஸ்கிரீம், ஃப்ளோட் ஐஸ்கிரீம், அப்புறம் பாப்கார்ன் லைஃப் ஸ்டேஷன், சுடசுட நம்ம அங்கேயே வந்து பாப்கார்ன் செஞ்சு கொடுப்போம். கேரமல் ஃபிளேவர் பஞ்சு முட்டாய் இருக்குது, செண்டோல் அப்பம்பாரி லைஃப் ஸ்டேஷன், பானிபூரி, டிசர்ட்ஸ், காஃபி ஸ்டேஷன், டாக் கிஃப்ட், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். டாக் கிஃப்ட்லயே வந்து உங்களோட பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நீங்க தாராளமா உங்களோட ஐட்டம்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து ஒரு சின்னதா ஸ்மால் பேக்ஸ், ஒரு 20-30 பேர் சாப்பிடற மாதிரி ஒரு நலுங்குக்கோ இல்ல வந்து ஒரு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கோ நீங்க சாப்பாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்குமே நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம கிட்ட சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குது. நசுலமா, நசி கோரிங், மீ கோரிங், மீகுன் கோரிங், இட்லி, தோசை, ரொட்டி ஜாலு, அப்புறம் இது கூட சேர்த்து சில பலகாரங்கள், வடை, பருப்பு வடை, பாஸ்பீர் உருண்டை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இன்னும் அது கூட சேர்த்து சில குவை வகைகள், அதாவது டோனட்ஸ், கரி பாஃப், குயிலா, பேஸ் குய், கூலம்லாக்கு, அப்புறம் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ், மினி பர்கர், நகட் ரேப், சாசேஜ் ரோல், இந்த மாதிரி எல்லாம் சைவமும் இருக்கு அசைவமும் இருக்குங்க. நம்மளோட பேஸ் பாத்தீங்கன்னா நம்ம கேரளா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம மலேசியா ஃபுல்லா டிராவல் பண்ணி உங்களுக்காக நம்ம ஈவெண்ட்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நீங்க தெரியிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணணும். 0115111415. நான் ஒரு சொல்லிடுறேன், 0115111415ங்க. இல்லாட்டி சோசியல் மீடியால போயிட்டு ஷாய் டிலைட் பை எஸ்கேன் தொடுங்க, கண்டிப்பா நம்ம வந்துருவோம். ஃபைனலா இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் இல்லாட்டி நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. நிச்சயமா ஒரு திருமணமான ஒரு பொண்ணா, அதுக்கப்புறம் எங்க அம்மா, தம்பி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்கள், அப்புறம் என்னோட லவ்லி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன். பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனாப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கார். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இட்யூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
1: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 1300 9972 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: சமையல் அறை சின்னம் சுவையிலே உச்சம் அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: அடிச்சுக்க முடியுமா?
4: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
5: லிங்கம்.

0: உன்னத பொருள்களை உங்களுக்கு வழங்கி நாட்டில் நம்பிக்கையின் மறுபெயரென நிமிர்ந்து நிற்கும் நிறுவனம்
1: லிங்கம்.
2: ஆரம்பிக்கலாமா?
3: சிங்கப்பூர்
2: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
3: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
4: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
4: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
2: வாங்க
4: எங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: சரியாக கலப்படம் ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பெரங்கடையில் கலப்படம் நிகழ்ச்சியில் நமது அறிவிப்பாளர்கள் நேர்களை சந்திக்க போறாங்க. தற்பொழுது அங்குள்ள தயார்நிலை நிலவரங்களை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் தேவிகன்.
5: என்ன போவனா?
3: அப்புறம் நான் தான் குடுப்பேன் அப்படின்றீங்க, சொல்லுங்க.
5: அப்புறம் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு தேவிக்கு. நேத்து தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
5: நேத்து பார்த்தோம். சரி போனா, கூலாய்க்கு வந்துட்டோம். நேற்று வந்ததுல இருந்து ரொம்ப அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
3: சூழல்
5: வரும்போது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கூலாய் நிறைய வகையில் ஈப்போ ஞாபகப்படுத்துது. ஏன்னா எங்க பார்த்தாலும் சுற்றி பார்க்கும் போது மலை, இந்த கூலாயில ரொம்ப பிரபலமானது வந்து குணும் புலாய் அப்படின்றது. அப்போ மலை நிறைந்த ஒரு பகுதி, காலையில எழுந்திரிச்சோனே பாக்குறோம் சுற்றி மலை இப்படிதான் இருக்குது. அப்புறம் ஒரு தண்டவாளம், ஜோருக்கு வரக்கூடிய அந்த ரயில் தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப அழகான காட்சி. இங்க
3: என்ன கேள்வினா, நாங்க தண்டவாளத்துக்கு போகணுமா கலப்படத்துக்கு வரணுமா?
5: இல்ல நீங்க ஒருவேளை பொது போக்குவரத்து ஏறி இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா ரயில்ல வரலாம்.
3: சொல்லுங்க.
5: சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் போனா.
3: கண்டிப்பா ஏற்பாடுகள் எப்படி போய்கிட்டு இருக்கு தெய்வீக?
5: நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப ஒத்திகைகள் போயிட்டு இருக்கு. ஒத்திகையில வலையோசை பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பிரிய சக்கியும் நம்மளோட பொன் ரமேஷும் பாடிட்டு இருக்காங்க. இந்த கலப்படம் வந்து ஒளிப்பதிவு, முன்பிருந்த இவங்களுக்கு எல்லாம் நிறைய நேயர்களுக்கு எல்லாம் நம்முடைய வீட்டுல இருக்கிற மூத்த நேயர்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் கலப்படம் ஒளிப்பதிவுன்னு. இந்த கலப்படம் வந்து இதன் மூலமாக மலேசியா முழுக்க மின்னல் பயணம் செய்யறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. ரங்காயன் மேரா தொடங்கி அங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு பயணத்தை நம்ம நாட்டுடைய இங்க தென் மாநிலத்துடைய முதல் பகுதியா இருக்கக்கூடிய ஜோஹர்ல இருந்து நம்ம கொண்டு வர போகின்றோம். இங்க நாளைக்கு பிற்பகல் 3 நடைபெறக்கூடிய இந்த ஒளிப்பதிவுக்கான ஒத்திகை தான் இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய வேலை பின்னால வந்து பாத்தீங்கன்னா 1 மேலாகவே நடந்துட்டு இருக்கிற சூழல்ல இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், அதுக்கப்புறம் மன்மதா ஃபியூஷன் பேண்ட் உடைய இசை கலைஞர்கள், பாடகர்கள், இவங்க எல்லாமே அவங்க ஸ்டுடியோலயே வந்து ஒத்திகைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த களத்தில இருந்து ஒத்திகை நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் அவங்க அவங்களோட பொறுப்பை ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த கலப்படம் அப்படின்னாலே இசை கருவிகளோட தான் இந்த பேண்டுடைய படைப்பு, அதுதான் இதனுடைய அடிப்படையே, அதுதான் அது சிறப்பும் கூட. அந்த மாதிரி தபலாவா இருக்கட்டும், இல்ல கீபோர்டா இருக்கட்டும், இன்னும் நிறைய இசைக்கருவிகளோடு இந்த கலப்படம் நிகழ்ச்சி அரங்கேறி இருக்கக்கூடிய இடம் தான் நாளைக்கு கூலாயில் இருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேரங்காடியின் முதல் மாடியில் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் இருந்து.
3: ஓ அப்படியா? சரி, ஆக இப்போ மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க?
5: நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னுடைய பொறுப்பு வந்து அறிவிப்பு. நானும் என்னை விடாது தொடர்ந்து வந்திருக்குமோ சேர்ந்து அறிவிப்பு செஞ்சிட்டு இருக்கோம். அதனுடைய ஒத்திகைகள் தான் போயிட்டு இருக்கு. எனக்கு மூச்சு வாங்குது, உங்களுக்கு தெரியும். காலையில 11 இடைவிடாது அறிவிப்பு பயிற்சிகள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னா நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பெயர் சொல்லணும், சரியா அந்த பாடல் பெயர் சொல்லணும், அப்புறம் நாளைக்கு வரக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம நல்லா பேசணும். நம்ம சொல்றோம் எப்போதும் வாங்க அங்க பாக்கலாம், வாங்க அங்க பாக்கலான்னு. அவங்க வந்த பிறகு ஐயோ சாரிங்க நான் வந்து பிஸியா இருந்தேன் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்கும் நம்ம நேரம் ஒதுக்கி அதுக்காக தான் உங்களில் ஒருவர் அப்படின்ற ஒரு அங்கத்தை வந்து வச்சிருக்கிறோம். இதுல என்ன, சுற்று வட்டத்தில் இருக்கிற நேயர்கள் வந்து சாப்பிட்டீங்களா, சாப்பாடு வாங்கி தரோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றதா ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெகிழ்வா இருக்கு போனா. ஆனாலும் நான் அதெல்லாம் செய்யல, நான் சாப்பிட்டுட்டேன். அப்ப அவன் சொன்னதே மனசு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது வானிலை தெளிவா இருந்தா ரொம்ப இதமா இருக்கும் நம்மளுக்கும். வானிலை ரொம்ப தெளிவா இருக்கு, அதனால கூலாயில அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. வரக்கூடியவர்கள் நாளைக்கு சனிக்கிழமை பிற்பகல் தான், என்னன்னா இந்த பகுதியில கொஞ்சம் நெரிசலா இருக்கும். ஜோஹர்ல வந்து கேள் மாதிரி தான் நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க முன்கூட்டியே வந்துடலாம். நீங்க 2 வந்துட்டீங்கன்னா அந்த அரங்கத்திற்குள் அமர்ந்து இந்த ஒளிப்பதிவை நல்லபடியா நீங்க வந்து பாக்க போறீங்க. இந்த வரும்போது சில விஷயங்கள் என்னன்னா, உங்களுடைய கைத்தொலைபேசி சைலண்ட் மோட்ல இருக்கணும், பிளாஷ் ஆஃப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் உள்ளுக்கு புகைப்பிடிக்க கூடாது, இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாம் நம்ம சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம்.
3: சரி புரியுது. சரி, இதுக்கிடையில வந்து இப்போ ஒத்திகை எல்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லையா, இப்போ ஏதோ நேர்கள் வந்தாங்களாங்க?
5: வந்திருக்காங்க வந்திருக்காங்க வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கூட வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க நன்றி சொன்னோம், எடுத்துக்கிட்டோம், அப்புறம் ஒத்திகைகள் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒத்திகைகள் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் செய்வாங்க இல்லையா. அப்ப அவங்க ரசிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு வேலை நாள் இல்ல, அப்ப ஜோஹர்ல நிறைய பேர் சிங்கப்பூர்ல வேலை செய்வாங்க. அப்ப அவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை முடிஞ்சு வந்துட்டு நாளைக்கு வர ரொம்ப சரியா இருக்கும்.
3: சரி, கண்டிப்பா ரொம்ப நல்லா ரொம்ப விவரமா சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேக்குறது கூட இடம் இல்லாத அளவுக்கு
5: நிகழ்ச்சி நேரில் தான் இன்னும் உங்கள்ட்ட விட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு முன்னோட்டமா பார்த்த மாதிரி இருக்கும்.
3: ஆமா, அது அது மட்டும் கொஞ்சம் ரகசியமா வச்சிருங்க இப்போதைக்கு. அது ரொம்ப நன்றி தேவிங்க, நாங்குள்ள நிலவரங்களை நம்ம சுருக்கமா சொல்றதுக்கு.
5: பாத்துக்கோங்க, நான் இங்க வந்ததுல உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
3: ஆமா, ரொம்ப நன்றி தேவிக்கு, ரொம்ப நன்றி. வணக்கம்.
5: திருப்பியே சிரிச்சீங்க
3: இல்ல? ரொம்ப மகிழ்ச்சி, அதனால சிரிப்பு அடக்க முடியல, அதனால தான் வேற ஒண்ணும் இல்லை.
5: ஜோர்குலா இது கம்யூன் லைஃப்ஸ்டைல் அரங்கத்தில் இருந்து மின்னல் எஃப்எம் கலப்படம் குறித்த விவரங்களோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். தேவிகன் தாமரை செல்வன், நன்றி புவனா.
3: நன்றி தேவிகன், வணக்கம். ஆக இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கூடுதலா இன்னும் சொல்ல வேணாம். அதனால நாளைக்கு கண்டிப்பா ஜோஹர் மக்களே, கூலாயில இவ்வளவு பெரிய ஒத்திகை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்களும் கலந்துக்கணும். உங்களுடைய வரவை எதிர்பார்த்து மின்னல் எஃப்எம் காத்திருக்கிறது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தலைமறைவாக உள்ள தொழிலதிபர் லோ தாய் ஜோ அல்லது ஜோ லோவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நாளை பொது மன்னிப்பு வழங்குவார் என்ற போதிலும் ஜோலோ மீதான சட்டம் அடிப்படையிலான மலேசியாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. அமெரிக்காவின் முடிவு உள்ளூர் விவகாரம் என்றும் அது மலேசியாவின் சட்டப்படியான செயல்முறைகளை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் நிறுவனம் வெஸ்டார் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஆஸ்திரேலியாவின் ராக்கெட் டெக்னாலஜி இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள வியூக ஒத்துழைப்பு இறையாண்மை கொண்ட நாட்டின் தற்காப்பு ஆற்றலை உருவாக்குவதற்கு பங்களிக்கும். நாட்டின் தற்காப்பு துறையின் ஆற்றல்களை வலுப்படுத்துவதில் இந்த ஒத்துழைப்பு முக்கியமான அடைவு நிலை என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது கலீத் நூருடீன் தெரிவித்தார். இன்றிரவு 7 மணி வரை 5 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது திரங்கானு, பஹாங், ஜொஹூர் ஆகியவற்றில் சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. சபா சரவாக்கிலும் இதே நிலை கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் வெனிசுவேலாவை புரட்டி போட்ட நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கரகாஸ் 200 மில்லியன் டாலர் மதிப்பிலான தொடக்க நிதியை நிறுவியுள்ளது. பன்னாட்டு நாணய நிதியம் IMF தொடர்புடைய ஒதுக்கீட்டை வழங்கும் என்று இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்வேஸ் கூறினார். மோல்டோவா பிரதமர் அலெக்சாண்ட்ரு மொன்டேனு பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த எதிர்பாராத அறிவிப்பு ஒட்டுமொத்த அரசாங்கம் விலக வேண்டிய சூழலையும் தூண்டியுள்ளது. 2025 நவம்பர் முதல் பிரதமராக இருக்கும் மொன்டேனு தனது இந்த முடிவிற்கான முழுமையான விளக்கத்தை வெளியிடவில்லை. விளையாட்டு. ஜப்பான் பொதுப்பூப்பந்து வரும் 14ஆம் நாள் முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும். இதில் தேசிய மகளிர் ஒற்றையர் ஆட்டக்காரர்கள் கே லட்சணாவும் வாங் லீ சிங்கும் துணிச்சலுடன் களம் இறங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். உலகத்தர வரிசையில் முதல் 20 இடங்களுள் உள்ள ஆட்டக்காரர்களை எதிர்கொள்வதற்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாவதாக மகளிர் ஒற்றையர் தலைமை பயிற்றுனர் இஸ்கண்டர் ஜுல்கார்னைட் ஜைனுடன் வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் தீராய் செய்து மாலைமணி ஆறாகி 3 நிமிடம் ஆயிருச்சு. சரி, இந்த நேரம் நீங்கள் பேசுவதற்கான நேரங்க தாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் மனசுல இருக்கும், ஒரு பாரம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், யார்ட்டையாவது சொல்லலாமா, சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கலாம். ஆக அழைத்து எங்க கிட்ட பேசுங்க. அதுக்காக தான் இங்க காத்துட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை இந்த நேரம் உங்களுக்கான நேரம் தான். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்கள் பெயரை சொல்லணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயம் தாங்க, எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு நேர்கள் காட்டுற ஆர்வம் மிக அதிகம். இதுல என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் மனம் விட்டு பேச காத்துட்டு இருக்காங்க. அங்க ஒண்ணுதாங்க, அவங்களுக்கு தனிமை, பேசுறதுக்கு நம்பிக்கையானவங்க யாரும் இல்லை அப்படின்ற ஒரு உணரும் போது அதுக்கிட்ட அந்த நேரத்துல இருக்கிற வழிகள் வேறதான். ஆக மனம் விட்டு பேசும்போது தீர்வு கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்லை, ஆனாலும் தீர்வுக்கான வழிகள் பிறக்கும். நிச்சயமா மனசுல இந்த பாரங்கள் எல்லாம் தேக்கி வைக்காம யாருக்கிட்டே அது கொட்டி தீத்தா ஒரு லேசான ஒரு மனநிலை கிடைக்கும் பாருங்க. அது இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கலாம். அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: தேரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நினைவோ ஒரு பறவை, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை பத்தி அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொதுவா நேர்கள் நினைக்கலாம், ஏன் நிறைய நேர்களை எடுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில, நிறைய நேர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலாமேன்ட்டு. ஒண்ணுதான், மற்ற நிகழ்ச்சியில காட்டிலும் இந்த நிகழ்ச்சி என்ன ஒரு மாறுபட்டிருக்கு அப்படின்னா, முன்பதிவுலாம் இல்லைங்க இந்த நிகழ்ச்சிக்கு. நேற்றுலாம் பதிவு பண்ணி இன்னைக்கு பதிவு, இன்னைக்கு ஒளிபரப்புறது, காலையில பதிவு பண்ணி இன்னைக்கு ஒளிபரப்புறதுனால அழைங்கன்னு உங்களுக்கு சொன்ன பிறகு ஒரு உங்களுடைய அழைப்புகள் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. ஆனாலும் இதை பதிவு பண்ணி தான் நாங்கள் ஒளிபரப்புறோம். ஏன் அப்படின்னா, இது நேயர்கள் அவங்க சொந்த விஷயங்களை பேசும்போது எதை ஒளிபரப்புக்கு சேர்க்கலாம், எதை ஒளிபரப்புக்கு சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு நமக்கு. இப்போ ஒரு நேயருடைய 4 நிமிடங்கள் தான் நீங்க இங்க கேட்கறீங்க, ஆனா அவங்க எங்கிட்ட பேசுறது 10 நிமிடமா இருக்கும். சில விஷயங்களை ஒளிபரப்புல கொடுக்கவே முடியாது. அதனால்தான் சில நேரங்கள்ல நேயர்கள் குறைந்த அளவுலயே நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பேசுங்கன்னு சொன்னவங்கள போதும், தொலைபேசியை வச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பேச சொன்னதே நம்ம தானே. ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, அவங்கள சந்திப்போம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: உண்மையதான் சொல்றீங்களா என்ன?
1: ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு புரியாம போச்சுக்கா, என்னன்னா கல்யாண வாழ்க்கை வந்து நம்ம வந்து எது ஆசைப்படுறோமோ அது நம்மளுக்கு கிடைக்காது. மீன்ஸ் வந்து நமக்கு எப்படி எல்லாம் நம்ம ஒரு மனசுல ஒரு கற்பனையில இருப்போம், இது இருக்க கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனா எனக்கு எல்லாமே அப்சைட்டா நடந்துச்சு. நான் எதெல்லாம் வேணும்னு நினைச்சனோ அது எல்லாமே எனக்கு அப்சைட்டா நடந்துச்சு. ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் அவ்வளவு நெகட்டிவிட்டிஸ், டெய்லி அவங்க வந்து துன்புறுத்துறது, இதெல்லாமே. சோ இது வந்து நான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் போய் தேட ஆரம்பிச்சேன், ஓகே லைஃப்ல இப்படிதான் இருக்குமா, நம்ம இப்படிதான் கோத்ரூ பண்ணணுமா. ஏன்னா எனக்கு வந்து பேசுறதுக்கு சர்க்கிளுக்கு ஆள் இல்ல, எனக்கு வந்து அதை அட்வைஸ் பண்ற அளவுக்கும் யாருமே அந்த அளவுக்கு இல்ல. நானா சொந்தமா தேடி தேடி போகும்போது எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நானே கிவ் அப் பண்ணிட்டேன், ஓகே நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்கும் போது, படிக்கும் போது, நான் உங்ககிட்ட ஒரு தடவை நைட்ல ஒரு நிகழ்ச்சி நீங்க பண்ணும்போது நான் பேசுறேன் அப்போ அந்த டைம்ல வந்து என்னன்னா, நான் வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு வியாபாரம் இல்ல ரொம்ப கஷ்டம்.
0: ஆமா
1: சொன்னேன்,
0: மாறி இருக்கா இல்லையா உங்களுக்கு இப்போ?
1: நிலைமை மாறுந்த விட நான் மாறிக்கிட்டேன். நான் என்ன நான் மாத்திக்கிட்டேன் எப்படின்னா, நம்ம அதுலயே இருந்தோமா நான் என்ன தொலைச்சிருவேன், நான் என்ன தேடவே முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன வந்து நான் ஒரு வேலை தேடி போனேன். நான் ஆக்சுவலி எதிர்பார்க்காம எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, என்னோட லைஃப நான் மாத்த ஆரம்பிச்சேன். எனக்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவா இருக்குதோ, என்கிட்ட யாரெல்லாம் காட்டுறவோ அவங்க எல்லாரையும் நான் பாசிட்டிவா காட்ட ஆரம்பிச்சேன். சோ அதனால வந்து என்னால இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டெடியான லைஃப்ல போக முடியுது. இருக்காங்க, இருந்தாலும் எப்படின்னா, நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன். ஆனா ஒரே வீட்டுலதான் இருக்கும்.
0: பிள்ளைகள் இருக்காங்களா?
1: இல்ல பிள்ளைங்க இல்ல. எனக்கு நான் இன்ன வரைக்கும் நான் கடவுளுக்கு ஒரே ஒரு நன்றி சொல்றேன், எல்லாம் சொல்லுங்க பிள்ளைங்க இல்லைன்னா வத்தப்படும். ஆனா நான் இப்பவும் சொல்றேன்க்கா, எனக்கு பிள்ளைங்க இல்லைன்னு நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த ஒரு கஷ்டத்தை கடவுள் எனக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு இதுக்கப்புறம் வேணுமா, எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைங்க வேணும், எனக்கு வேணவே வேணான்னு மட்டும்தான் சாமி கிட்ட கூட இப்ப அதான் வேணும் வேணாம், நான் ஒண்ணி கஷ்டப்படுறது போதும். முத முத என் கடவுள் நான் கல்யாணம் பண்ணும் போது எனக்கு அதெல்லாம் தெரியல. ஒருத்தவங்க அடிப்பாங்க, ஒருத்தவங்க நம்ம திட்டுவாங்க, ஏசுவாங்க,
0: சொல்லுவாங்க
1: இருக்குக்கா, இன்னமும் அடிக்கிறாங்க.
0: உங்களுக்கு சுகர் கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லிதான் ஆகணும். நான் என்ன சொல்றோம் அப்படின்னா, துன்புறுத்தல்ல நம்ம வாழக்கூடாது. நீங்க தவறு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க உங்களை துன்புறுத்துறாங்க, அதை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளிவரத்துக்கு நீங்க எந்தாவது முயற்சி எடுத்துதான் ஆகணும்.
1: முயற்சி பண்றேன்க்கா, ஆனா என்னால ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டேன்க்கா, தப்பா சொல்லல. நான் இந்த மாதிரி மனிதருக்கு மேல உள்ள வெறுப்புல வந்து நான் வந்து மிருகத்தோட பழக ஆரம்பிச்சேன். நான் என்ன நாய்க்குட்டிங்களோட பழக ஆரம்பிச்சோன்னு அவங்க கூட இப்ப அவங்கள அவங்க என்ன நம்பி அந்த பிள்ளைங்க இருக்குதுங்க. இப்ப நான் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போயிட்டு அந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு யோசிச்சுதான் நான் இத்தனை வருஷம் அதை சலிச்சுக்கிட்டே இருந்தேன்.
0: சரி, உங்களுக்கு வந்து மனநல ஆலோசகருடைய அறிவுரையை நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும். இதுல இருந்து நீங்க கண்டிப்பா மீண்டு வந்தே ஆகணும். எத்தனை நாளைக்கு இந்த துன்புறுத்துல தாங்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய ஒரு வழிதான். ஏன்னா இத்தனை வரைக்கும் இத்தனை நாளா நீங்க உங்களுக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஷோமஸ் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம், சரிங்களா? இன்னைக்கு
1: கண்டிப்பாக்கா, அதனால எனக்கு உடம்பும் சரியாம போச்சு. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட ஒரு தடவை பேசிருக்கோம், நல்ல ஞாபகம் இருக்குன்னு தெரியும். முக்கியமா பேரெல்லாம்
0: இல்ல, எனக்கு தெரியும் நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு. நீங்க போனீங்க, சொன்னீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு போனீங்க, இன்னைக்கு யாருமே வரல அப்படின்னு நீங்க சொன்னது எனக்கு இன்ன வரைக்கும்
1: ஞாபகம். அவ்வளவு ஒரு நர்வஸ், ஏதாவது ஒரு நல்ல முடிவு. ஆனா கல்யாண பாலிக்கையில இப்பவும் சொல்றேன், ஒன்னு மட்டும் கட்ட சொல்லிக்கிட்டாக்கா,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: கல்யாணம் பண்ண போறவங்களுக்கும் சரி, கல்யாண வாழ்க்கையில ஈடுபடுறவங்களும் சரி, ஒரு பையனை அவங்க வாழ்க்கையில சூஸ் பண்றது முன்னுக்கு அவங்க அம்மா அவங்க குடும்பத்தை முதல்ல சூஸ் பண்ண சொல்லுங்க. குடும்பத்துல அம்மா எப்படி ஒரு பையனை வளர்த்திருக்காங்கன்னு பொறுத்துதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்.
0: என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஆனா கண்டிப்பா இதுல இருந்து நீங்க மீண்டு வந்தே ஆகணும். இதுல மாட்டிக்காதீங்க. ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.

0: தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.fy.
1: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: நீ எங்க கேனா கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு.
0: வேலையா?
1: இல்ல, ஒரு ஒரு பிரேக் எடுத்துருக்கேன்.
0: பிரேக் எடுத்துருக்கீங்களா? சரி, சொல்லுங்க. மனம் விட்டு பேசணும், சொல்லுங்க. என்ன வேணாலும் நீங்க பேசலாம் என்கிட்ட, சொல்லுங்க.
1: நான் ஏற்கனவே ஒரு வாட்டி தொடர்பு பண்ணி பேசியிருக்கேன். பட் என்னன்னா, லைக் அது முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், அந்த ஒரு விஷயம் நடக்கல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு.
0: சரி, என்ன நடக்குது?
1: என்னன்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு ஒரு தவறு பண்ணியாச்சு. சோ அவங்க நம்பிக்கை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன். பட் திரும்ப வந்துட்டு சாரி எல்லாம் கேட்டு, பட் ஸ்டில் அது வந்துட்டு ஒர்க் பண்ணல. அவங்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் எல்லா விதத்துலயுமே முயற்சி பண்ணிட்டேன், எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன். பட் ஸ்டில் எதுவுமே வந்துட்டு சரியா வரல.
0: நீங்க நம்பிக்கை உடைச்சீங்களா, அவங்க உங்க நம்பிக்கை உடைச்சாங்களா?
1: நானு
0: நீங்க அது உங்களுக்கு தெரியும்.
1: ஆமா, எனக்கு தெரியும். சோ இப்போ வந்துட்டு எல்லா ரொம்ப காலம் கடன் நிறைய நாள் வெயிட் பண்ணி அதுக்கான முயற்சி பண்ணி, இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல சரி நான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டேன், சரி இது நான் இது வருதோ வரலையோ அது கடல் விட்டு வலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இதுதான் ஒரு ரியாலிட்டி இல்லையா? அது ஏத்துக்க முடியலனாலும் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: இப்போ அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்களா?
1: இல்ல,
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? வற்புறுத்துறது சரியா?
1: வற்புறுத்துறன்னு சொல்ல முடியாது. அவருக்கும் ஒரு மனசுல இருக்கு, ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு. ஆனா என்னமோ தெரியல, அவர்னால அந்த அந்த ஒரு ட்ராமா அது கடந்து வர முடியல.
0: சரி, இப்போ திருமணம் ஆன பிறகு இதே மாதிரி உங்ககிட்ட பேசாம இருந்தா என்ன செய்வீங்க? என்ன செய்ய போறீங்க?
1: வாழ்க்கையில நிறைய சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தாச்சு.
0: ஆனா
1: ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே பிடிச்ச விஷயம் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது.
0: அவங்களுக்கு சில காலம் இல்லாம போன பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். சரி, அது மாறும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். மாறலன்னா அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கும் தயாரா இருப்போம். சரிங்களா? அவர் இடத்துல ஒரு இடத்துல ஒரு கட்டம் நீங்களும் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இவ்வளவு நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை உடைஞ்சு போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருந்திருப்பீங்க அப்படின்றது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றத யோசிச்சு பார்ப்போம். எப்போதும் ஒருத்தவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு முன்பு அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சோம்னா அவங்க மேல உள்ள அந்த அபிப்பிராயம் நமக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது அறிவுரையெல்லாம் இல்ல, கொஞ்சம் நேரம் கொடுங்க. அவர் வந்து அதிகமா அன்பு வச்சிருந்திருக்கலாம் அவங்க மேல, அது கூட காரணமா இருந்திருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா காலம் மாற்றும், மாறும், பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? இதை தப்பா சொல்லிட்டனா?
1: இல்ல இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல. அது நீங்க சொல்ல சரிதான், அவரு அளவுக்கு அதிகமான அன்பை மேல வச்சுட்டாரு, பாசம் இல்ல எல்லாமே நிறைய வச்சுட்டாரு.
0: இல்ல, நம்பிக்கை உடையறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல தெரியுங்களா? அது ரொம்ப மனசுல புரட்டி போட்டுரும். அது ஏத்துக்கவே முடியாது. அதுதான் நீங்க என்ன தவறு பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனாலும் நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. அந்த பக்கமும் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுங்க. அந்த நம்பிக்கை அவருக்கு ஓ பரவாயில்ல நம்பலாம் அப்படின்ற ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்பொழுது வாழ்க்கை மாறும். சரியா?
1: பாட்டு கேட்கலாமா?
0: உங்களுக்கு சொல்லுங்க, என்ன பாட்டு
1: வேணும்? ஒரே முறையும் தரிசனம்.
0: சரி, யாருக்கு?
1: அவருக்கு.
0: சரி சரி, அவருக்காக இருக்கா இல்லையா, உங்களுக்கு கொடுக்குறேன் நான். சரியா?
1: நன்றி
0: நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நாட்டுடைய முதல் கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து. இந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா. அதாவது இயற்கையே இந்த பஞ்சபூதங்களை இறைவனாக பார்க்கப்படும் போது தவறு செய்து நம்ம எங்க ஓடி ஒளிய முடியும். எல்லாமே கண்காணிக்கப்படுது. நம்ம பார்க்கப்படுறோம். நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இறைவனால் கண்காணிக்கப்படுது. அதற்கான சரியான விஷயங்கள் அவ்வப்போது நமக்கு கொடுக்கப்படும். அதை மனசுல வச்சிருந்தா தவறு செய்வதற்கே நமக்கு மனசு வராது இல்லையா. ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க, அவங்கள சந்திப்போம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இல்ல, அதனாலதான் பேசுறதுக்கு.
0: சரி சொல்லுங்க. அதனாலதான் எடுத்தோனே உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். எல்லாம் பொய் சொல்றாங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொன்னதுக்கு முதல்ல நன்றி. என்ன சொன்னா கொஞ்சமாவது நீங்க நல்லா இருப்பீங்களா, அதை நீங்க சொல்லலாம் இப்போ. ஹலோ, சொல்லுங்க.
1: ஆக்சுவலி பேர் சொல்ல வேணாலே?
0: இல்ல, கண்டிப்பா சொல்ல வேணாம், சொல்லுங்க.
1: திருமணமாகி 11 வருஷம், எனக்கு 2 பேர் குழந்தைகள் இருக்காங்க.
0: சரி. ஹலோ,
1: ஆக்சுவலி நான் காதல் திருமணம் தான் பண்ணேன். ஆனா என்னோட லவ் எல்லாத்தையுமே அப்படி ஒட்டு மொத்தமா அவருக்கு தான் நான் கொட்டினேன். அவரு தான் என் உலகம் எல்லாமேன்னு. ஸோ நம்ம அன்பு உள்ளவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையிலேயே நமக்கு தெரியும். அவங்களோட நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு தவறு பண்றாங்கன்னு அந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். நிறைய தடவை நானும் அவரும் உட்காந்து பேசணும், இல்ல தெரியல, இல்ல தெரியலன்ற வார்த்தையை மட்டுமே தான் சொல்லி என்னை ஏமாத்தினாரு.
0: சரி.
1: அதுக்கப்புறம் ஃபேமிலி வச்சு பேசினேன், இதே தான் பேசினாரு. கடைசியா நானே கண்டுபிடிச்சேன், எனக்கு அவரு ஒட்டு மொத்தமா பண்ணது அவ்வளோ ஒரு துரோகம், அவ்வளோ ஒரு துரோகம். அவரு திருட்டுத்தனமா கள்ள உறவுல இருந்தாரு. அந்த பெண்ணே என்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொட்டுனாங்க. அவங்க பொய் சொல்றாங்கன்னு என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவங்க சொல்றது என் லைஃப்ல அந்த டைம்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாமே அக்யூரேட்டா இருந்துச்சு. சோ அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லல. ஏன் அவர் இத பண்ணாருன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வைஃப்க்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப அன்பு இருக்கும் போது அந்த மனசுல ஒரு விஷயம் வந்து சொல்லும், ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்குன்றது. சோ அந்த மாதிரி விஷயம்தான் எனக்கு இருந்துச்சு. அதை கேட்க போய் அவர் வந்து என்னையே பிளேம் பண்ணாரு. நீ சொல்லி சொல்லிதான் நான் போய் வேற ஒரு கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டேன்னு என்னையே பிளேம் பண்ணி இன்னைக்கு அவ்வளவு நல்லா வாழ்ந்த என் குடும்பம் இல்ல, என் வாழ்க்கை இல்ல, என் பிள்ளைங்களை வந்து பாக்குறது இல்ல, என் பிள்ளைங்களுக்கு 5 காசு கொடுக்கறது இல்ல, ஒரு போன் கால் கூட என் பிள்ளைங்களுக்கு இல்ல. ஆனா அவரு நல்லா சிறப்பா வாழ்றாரு.
0: இன்னொரு வாழ்க்கையில
1: அவரு வாழ்க்கையில இருக்காரானும் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கள்ள தொடர்புல இருந்த அந்த கேர்ள் வந்து என்கிட்ட இன்னொரு ஒரு பிள்ளைக்காக அவர் அந்த கேர்ளையும் விட்டுட்டு போனதான் என்கிட்ட சொன்னாரு.
0: இப்போ நீங்க விவாகரத்து வாங்கிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, ப்ராசஸ் போக போறேன். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு விவாகரத்து பண்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனசுல இடம் இல்ல. என்னால இன்னமும் அவரை வந்து வெறுக்க முடியல. நான் அவ்வளவு விரும்பி என் பாசம் எல்லாமே அவரு தாங்க நான் வாழ்ந்துட்டேன். ஆனா அவருக்கு அந்த கொஞ்சம் கூட அந்த ஒரு கில்ட் ஃபீல் இல்லாம என்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நான் எதுக்குமே பயப்படல, எதுக்கும் நான் வந்து கவலைப்படல. இது இவ்வளவு விஷயமும் கடவுள் என்ன காமிச்சு என்னக்கா பத்திருக்காருன்றதுலதானா ரொம்ப உறுதியா இருக்கேன்.
0: இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுங்களா, இப்ப ஒண்ணு சொன்னீங்களே, இவ்வளவு விஷயம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குன்னு. இதுதாங்க, தவறான ஒரு விஷயம் நடக்கும் போது அது நிச்சயம் காட்டப்படும். அதாவது உங்க அன்பு ரொம்ப ரொம்ப உண்மையானது, ரொம்ப அழகானது, அது தவறான இடத்துல நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அலாரம் இது.
1: ஆமா, உண்மைதான், அத நான் ரொம்ப உணர்ந்தேன். சோ இப்ப என்னோட ஒரே மைண்ட் செட் அதுதான். என் பிள்ளைங்க,
0: உங்கள் கணவர் பழைய நீங்க அன்பு கொட்டின ஒருத்தரா இல்ல இப்போ. ஆனா என்ன செய்ய போறீங்க அடுத்தது?
1: இல்ல, அவரு வாழ்ற நாட்கள்ல வந்து என்னையும் என் குழந்தைங்களையும் ரொம்ப சுமையாவே தான் பேசுவாரு. உங்களுக்குதான் நான் உழைக்கிறேன், உங்களாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இப்படிதான் பேசுவாரு. ஆக்சுவலி ஒரு அப்பா ஒரு ஹஸ்பண்ட்னா இதுதான் அவரோட கடமை, அது செய்யணும்.
0: ஏன்
1: அத வந்து அவ்வளவு பேர்டனா பேசினாருன்னு தெரியல. பட் இன்னைக்கு அவருக்கு வந்து நாங்க இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ரொம்ப சந்தோஷமா வாழ்றாரு. அவரை வாழட்டும். கடவுள் எங்களுக்காக விற்கப்பட்ட சில விஷயங்கள் பெண்களால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. கண்டிப்பா நான் என் பிள்ளைகளை நல்ல மாதிரியா வளர்க்குவேன். இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பெண் பிள்ளைகளா அடையாளம் காட்டுறதுக்கு வளர்த்து எடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு பதிலா என்னோட கூட இருக்கிற என்னோட அப்பா அம்மா என் அண்ணன் என்னோட கசின்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பக்கபலமா இருக்காங்க. சோ அந்த ஆண்டவனோட அருளும் எனக்கு இருக்கும். கண்டிப்பா நான் வாழ்க்கையில ரொம்ப நல்லா வருவேன். அதனாலதான் நான் சொல்றேன், யாரும் கணவனும் மனைவியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரா இருந்தாலும் கண்மூடித்தனமான அன்பை வைக்க கூடாது.
0: கண்டிப்பா உண்மை. இல்லங்க, உங்களுக்கு நான் அறிவுரை சொல்றதுக்கெல்லாம் அறிவுரையோ ஆலோசனையோ இல்ல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் தெரியுங்களா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையிலோ இப்ப கேட்டிருக்கிற எங்க எல்லாருக்குமே உங்க மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு
1: சரிங்களா.
0: உங்களுக்கான அழகான வாழ்க்கை, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துணையா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதுக்கெல்லாமா நான் அழுதேன் அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும்.
1: நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கு கண்டிப்பா சோமஸ் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் சரிங்களா. தைரியமா இருங்க, நீங்க ரொம்ப தைரியமா இருக்கீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமா இருங்க, உங்களுக்கான அன்பு உங்களுக்கான சரியான அன்பு உங்களை தேடி வரும். நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: இசையில நினைவோ ஒரு பறவையிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து ஷோமஸ் அழைப்புல இருக்கிறார், சந்திப்போம். வணக்கம் ஷோமஸ்.
1: வணக்கம் மின்னல். வணக்கம் புவனா.
0: வணக்கம் ஷோமஸ். மூன்று பேர் பேசினாங்க, அவங்க ஒட்டுமொத்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு?
1: சரி போனா, மூணு பேரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசியிருந்தாங்க. கல்யாண வாழ்க்கையை பத்தி பேசியிருந்தாங்க, உறவுகள் பத்தி பேசியிருந்தாங்க. முதல்ல வந்து இந்த கல்யாண வாழ்க்கைன்னு பார்த்தாக்க போனா, என்னைக்குமே வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருப்போம். நம்மளோட பார்ட்னர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நம்ம யோசிப்போம். அந்த ஒரு டேட்டிங் ஒரு பேஸ் இருக்கும், பார்த்து பழகிற போது கூட வந்துட்டு யூஸ்வலி கப்பல்ஸ் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், உங்களுக்கு என்ன காடி பிடிக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா வந்து யாருமே வந்துட்டு அந்த ஃபியூச்சர் கோலை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி இருக்கணும், சில சமயம் வந்து சொல்லுவாங்க ரெட் பிளாக் கிரீன் பிளாக் எல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஏர்லி சைன். அந்த அந்த இன்னொன்னு வந்துட்டு, கல்யாண வாழ்க்கைன்றது இந்த டேட்டிங் பண்றது, காதல் வாழ்க்கைன்றது வேற. கல்யாண வாழ்க்கையில நீங்க ஒரு வீட்டுல இருக்கும் போதுதான் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டோட ஒரு வைஃபோட ரியல் சுய சுய ரூபம் நமக்கு தெரியும்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் இருக்கும். அப்ப வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க கல்யாணம் பண்றதுக்கு போறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போதான் வந்துட்டு ஒரு மேரேஜ் கவுன்சிலர் பார்த்து நீங்க பேசலாம். கல்யாணத்துல நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறத விட மேரேஜ் கவுன்சிலர்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க அது ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு. அந்த ரியாலிட்டி வந்து நீங்களும் உங்க பார்ட்னர் கிட்ட பேசுறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு வந்துட்டு, ஒருத்தர் கிட்ட நீங்க பார்த்து பேசி பழகுறீங்கன்னா, அவங்கள மட்டும் நீங்க பார்க்க கூடாது, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது, அவங்க பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டது, அவங்களை எப்படி வளர்த்து, ஏன்னா எல்லா மனிதர்களும் வித்தியாசம் படம் போதான். நம்மள வளர்த்த விதம், நம்ம வளர்ந்த விதம், நம்ம கோ த்ரூ பண்ண ட்ரௌமா, இதெல்லாமே வித்தியாசப்படும். சோ நீங்க அதெல்லாம் பார்த்து அறிஞ்சு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு, நான் சொல்லிடுறேன். மேக் யுவர் பர்சன் பெட்டர் ரேதர் தென் லுக்கிங் ஃபார் சம்ஒன் பெட்டர். இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரியாலிட்டி வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணாட்டினா, நம்ம எப்பயுமே வந்து வேற ஒரு பர்சனை தான் வந்து தேட பாக்குறோம். ரேதர் தென் இருக்கிற அந்த பர்சனை வந்து எப்படி நம்ம பெட்டரா ஆக்கிக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்ப பெட்டரா ஆக்கிக்கலாம்னு வந்து ரொம்ப பேர் வந்து தேட தவறாங்க. இந்த மூணு பேத்துக்கும் வந்துட்டு நான் முக்கியமா தான் சொல்றேன். முக்கியமா முதல் நபருக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பா ஒரு விஷயம் செய்யணும், அவங்க வந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சும் வந்துட்டு அவங்க வந்து எதுவுமே செய்யாம இருக்காங்க, அதுல இருந்து அவங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த பாடமா எடுத்துக்கணும் போனா.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஷோமஸ். நிச்சயமா அவங்களுக்கு மட்டும் இல்ல, இதை கேட்டுட்டு இருக்க மத்தவங்களுக்கும் இது நல்ல ஒரு தகவல் அமையும்னு எதிர்பார்ப்போம். நன்றி ஷோமஸ். அவர்தான் மனநல ஆலோசகர் ஷோமஸ் குமார். உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்க, நம்பிக்கையானவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க. மனசை முதல்ல பார்ப்போம், உடம்பும் சரியாகும். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும் மனசை நம்ம திறந்து பேசுவோம், ஆக எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமா நம்ம மனசுலயும் இருக்கணும்.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தொடர்பு பல்லூடகம் தொடர்பான புகார்களை பெற்று ஒருங்கிணைக்க வலையமைப்பு கண்காணிப்பு மையத்தை முடுக்கிவிட்டுள்ளது. கையடக்க கருவி மற்றும் இணைய சேவை, தொலை தொடர்பு சேவை தரம், சேவையில் ஏற்படும் தடைகள் தொடர்பான எந்தவொரு புகாரையும் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என MCMC அறிக்கையில் கூறியது. நிர்வாக சீரமைப்பு திட்டம் RKB தொடர்பில் 3 அங்கீகாரங்களை பெற்றுள்ள பொதுப்பணி அமைச்சின் வெற்றி அதன் தேவையை தொடர்ந்து வழங்க ஓர் உந்துதலாக அமையும், மேலும் மக்கள் மீதும் நாட்டின் மீதும் பெரும் பலனை கொண்டுவர பேருதவியாக இருக்கும் என அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் SKDS-இன் கீழ் 37,880 வாகன உரிமையாளர்கள் விண்ணப்பிக்க தகுதி பெற்றிருந்தாலும் தற்போது 26,000 வாகன உரிமையாளர்கள் மட்டுமே பதிவு செய்து கொண்டுள்ளனர். சரவா உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின இயக்குநர் மேத்யூ டொமினிக் பாரின் இதனை தெரிவித்தார். எனவே மாநிலத்தில் உள்ள தகுதி பெற்ற வாகன உரிமையாளர்களும் நிறுவனங்களும் விண்ணப்பிக்க அழைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வட போர்த்துகலில் உள்ள வனப்பகுதியில் 2 நாள்களாக ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி இதுவரை 4 காயமடைந்ததாக தீயணைப்பு சேவைத்துறை தெரிவித்துள்ளது. அந்நாடு 3வது நாளாக கடுமையான வெப்ப அலையை எதிர்நோக்கி வரும் நிலையில் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. 900 தீயணைப்பு வீரர்கள் இந்த காட்டுத்தீயை அணைக்க போராடி வரும் நிலையில் அவர்களில் சிலரும் பொதுமக்களில் ஒருவரும் தீக்காயங்களுக்கு இலக்கானதாக ஊடக தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மொனாக்கோவில் வெடிகுண்டு வைத்ததாக நம்பப்படும் உக்ரைனிய பெண் ஒருவரை செயலாக்க தரப்பினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அப்பெண் வைத்த வெடிகுண்டு வெடித்ததில் உக்ரைனிய செல்வந்தர் உட்பட 3 காயமடைந்தனர். இதனையடுத்து 39 அனதாசியா பிரிவ்கோஃபா என அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த பெண்ணை தேட பன்னாட்டு காவல்துறை இன்டர்போல் சிவப்பு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த வெடிப்புச் சம்பவம் மொனாக்கோவில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

உலகில் மூன்றாம் இடம், தென்கிழக்காசியாவில் இரண்டாம் நிலை. 2026 கடப்பிதழ் குறியீட்டின்படி மலேசியா அனைத்துலக கடப்பிதழின் தரத்தை இது புலப்படுத்துகிறது. மேலும் 2026 ஹன்லி கடப்பிதழ் குறியீட்டில் இரண்டு இடங்கள் முன்னேறி அது 6ஆம் இடத்தில் உள்ளது. உலகம் முழுவதும் 180க்கும் அதிகமான இலக்குகளுக்கு செல்ல அனுமதி வழங்கும் சக்தி மிக்க செல்வாக்கு மிக்க கடப்பிதழ்களுள் ஒன்றாக மலேசிய அனைத்துலக கடப்பிதழ் திகழ்கிறது. மலேசிய கடப்பிதழின் தரவரிசையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நடைமுறைக்கு உகந்த வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதிலும் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதிலும் மடானி அரசாங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளின் பலனை எடுத்துணர்த்துகிறது. குறிப்பாக அனைத்து நாடுகளுடன் மலேசியா நல்லுறவை பேணும் அதேவேளை பலதரப்பு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்திக் கொள்கிறது. சுதந்திரமான நடுநிலையான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதால் இது சாத்தியமாகிறது. எனவே நல்லுறவை பேணுவதன் வாயிலாக விசா அற்ற உடன்படிக்கை, விசா விலக்களிப்பு, வருகைக்கு பிந்திய விசா வழங்கும் அணுகுமுறை ஆகியவற்றில் மலேசியாவுக்கு கூடுதல் நன்மை பயக்கின்றன. அதேவேளை சுற்றுலா, வேலை, வணிகம் என அனைத்து விதமான பயணங்களுக்கும் மலேசியர்களுக்கான நடமாட்ட வசதிகளை விரிவுபடுத்துவதில் பங்காற்றுகிறது. குறிப்பாக சுகாதாரம், கல்வி போன்ற எந்தவொரு வெளிநாட்டு சேவையையும் மலேசியர்கள் எளிதில் அணுகுவதற்கு இது பெரிதும் துணை புரிகின்றது. புவிசார் அரசியல் நிலைத்தன்மையற்ற சூழலிலும் உலக விநியோக நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்த அடைவு நிலை குறிப்பாக பொருளாதாரம், பாதுகாப்பு, அரசியல் உள்ளிட்ட கூறுகளில் மலேசியா நிலைத்தன்மையுடன் இருப்பதை காட்டுகிறது. மேலும் அதிகமான அந்நிய முதலீடுகளை ஈர்க்கவும் இது வகை செய்கிறது. வெளிநாடுகளின் நம்பிக்கை மலேசியாவின் ஆற்றலையும் நம்பகத்தன்மையையும் உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் உலகளவில் மதிக்கப்படும் ஒரு நாடாக மலேசியாவின் நிலையையும் வலுப்படுத்துகிறது. இருப்பினும் மலேசிய கடப்பிதழ் மீதான அங்கீகாரத்திற்கு மக்களிடமிருந்து பெரும் பொறுப்புணர்வு தேவைப்படுகிறது. வெளிநாடுகளில் இருக்கும்போது நாட்டின் நட்பெயரை பேணுவது கட்டாயம், உள்ளூர் சட்டங்களை மதிப்பதும் தொழில்முறை நெறிமுறை இரண்டையும் கடைபிடித்தல் அவசியம். அப்போதுதான் மலேசிய கடப்பிதழ் மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை தொடர்ந்து நிலைத்திருக்கும். தற்போதைய சவால்களுக்கு ஏற்ப கடப்பிதழ் பாதுகாப்பு கூறுகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஆயினும் இன்றுவரை மலேசிய கடப்பிதழ்கள் போலியாக தயாரிக்கப்பட்ட சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை. எனினும் பழைய கடப்பிதழ் சிறந்ததாக இல்லை என பொருள் கொள்ளக்கூடாது. நீண்ட காலத்துக்கு ஒரே கூறுகளையே அது உட்படுத்தி இருக்கக்கூடாது. இது கடப்பிதழில் இடம்பெற்றுள்ள பாதுகாப்பு தகவல்களை பொறுப்பற்ற தரப்பினர் அறிந்து கொள்வதையும் தவறாக பயன்படுத்துவதையும் தடுக்க அவசியமாகிறது. நாடு முழுவதும் மலேசிய அனைத்துலக கடப்பிதழுக்கான விண்ணப்பங்களின் சராசரி எண்ணிக்கை மாதத்துக்கு 180,000 முதல் 200,000 வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லது நாள் ஒன்றுக்கு 10,000 முதல் 12,000 விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. தனிநபரின் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தும் வழிகள் முற்றிலும் தகர்க்கப்பட வேண்டும். ஜூலை முதலாம் நாள் 94 பாதுகாப்பு கூறுகளுடன் புதிய மலேசிய கடப்பிதழ் வெளியிடப்பட்டது நாம் அனைவரும் அறிந்ததே. இதற்கு முன் 49 கூறுகளுடன் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பை அதிகரிக்கவும் போலி கடப்பிதழ் தயாரிப்பை கடினமாக்கவும் புதிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய மலேசிய கடப்பிதழின் ஒவ்வொரு பக்கமும் தனித்துவமான வடிவமைப்பை கொண்டுள்ளது. கடப்பிதழை மாற்றியமைக்கும் அதேவேளை போலி கடப்பிதழ் தயாரிப்பை தடுக்கும் வகையில் பதிக்கப்பட்ட நூலிழை சிறப்பு பாதுகாப்பு கூறாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதிய மலேசிய கடப்பிதழ் உலக தரத்திற்கு இணங்குவதோடு பன்னாட்டு பொது விமான போக்குவரத்து அமைப்பு ICAO-வின் நவீன மின் கடப்பிதழுக்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. 1998 ஆண்டிலிருந்தே மின் கடப்பிதழ் முறையை அறிமுகப்படுத்திய ஆரம்ப கால நாடுகளில் ஒன்றாக மலேசியா விளங்குகிறது. மேலும் இதுவரை பேரளவிலான தரமுயர்த்தலுக்கு உட்படுத்தப்பட்ட கடப்பிதழாக 2026 ஆண்டு பதிப்பு கருதப்படுகிறது. மலேசியர்களுக்கான நற்செய்தி என்னவென்றால் முதன்முறையாக 18 வயது அதற்கும் மேற்பட்ட மலேசிய குடிமக்கள் தங்கள் தேவைக்கேற்ப 10 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும் கடப்பிதழை தேர்வு செய்யலாம். இந்த 10 ஆண்டு கடப்பிதழ் குறுகிய கால புதுப்பித்தலுக்கான அவசியத்தை குறைக்கிறது. மேலும் பயனர்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்களையும் எளிதாக்குகிறது. 10 ஆண்டு கடப்பிதழுக்கு 350 ரிங்கிட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளை 5 ஆண்டு கடப்பிதழுக்கு 200 ரிங்கிட் கட்டணம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. புதிய கடப்பிதழ் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் மக்கள் தற்போதுள்ள கடப்பிதழை மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. அது இன்னும் செல்லுபடியாகும் பட்சத்தில் காலாவதியாகும் வரை தொடர்ந்து பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றனர்.
மலேசியர்களுக்கு அடையாள அட்டை மைக்காட்டை போன்றே கடப்பிதழும் முதன்மை ஆவணமாக உள்ளதை மறுக்கவியலாது. அது சாதாரண பயண ஆவணம் அன்று. எனவே கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நமது கடமை. அதனை தொலைத்து விடாதீர். உங்களுடையதை வேறொருவர் கையாள அனுமதிக்காதீர் என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் மணியரசன் ஹரிகிருஷ்ணன்.

தீரா இசையில் பாட்டு கடை திறந்தாச்சுங்க. மணி 7:15 ஆக போகுது. அங்க நேர்கள் அழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, பாட்டு கடையில ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கடைக்குள்ளார கூட நுழைய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க, உங்களையும் வாங்க வாங்கன்னு அழைக்கிறோம். ஆக உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் என்பதா 90-ஆம் 2000 ஆண்டு பாடல் வரைக்கும் நீங்க கேட்கலாம். ஆக அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29.
2: இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். பாட்டு கிடைக்கு இப்ப 4வது முறை வரும், 3வது முறைன்னு சொல்றாங்க. முதல் தடவைக்குன்னு வர முடியாம நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்கங்க. சரி, ஆக யார் வேணாலும் வரலாம், நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஆனா வராத நேர்களும் இன்னும் நிறைய பேர் வரிசையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இப்ப வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு அழைப்புல, அவரை சந்திக்கலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஜெகன் பேசுகிறேன்.
2: ஜெகன், வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்னங்க
2: இப்படி கேட்டு பாட்டு கடைக்கு வந்துட்டு? ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, கேளடி கண்மணி பாடல கேட்டிருக்கீங்க தானே?
3: ஆமா.
2: அது மனைவிக்கு விரும்பி கேக்குற பாட்டா? அது
3: இல்ல இல்ல, என்ன பாட்டு
2: லலிதாவுக்காக ஜெகன் கேக்குற பாடல் அடுத்து நாங்க எல்லாரும் கேக்கலாம் தானே?
3: கேக்கலாம், கேக்கலாம், நல்லா கேக்கலாம்.
2: நன்றிங்க, வணக்கம், பாத்து வீட்டுக்கு போங்க.
3: நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19. திரைசையில் பாட்டு கடை போய்கிட்டு இருக்குது, ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா ரொம்ப நேரமா ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாரு. யார் பேசுறீங்க?
1: கலை பேசுறேன்.
0: யாரு?
1: கலை, கலை செல்வம்.
0: கலை, கலை செல்வம், சொல்லுங்க. கலை, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நல்லபடியா
0: போயிட்டு வாங்க. போற வழியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன பாட்டா? நல்ல பாட்டு கட்டி மறந்துட்டேன். அந்த பாட்டு எனக்கு போட முடியுமா?
0: கண்டிப்பா. யாருக்கு விரும்பி கேக்குறீங்க அந்த பாடல?
1: நன்றி,
0: வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps e-Tuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079712119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps e-Tuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஒரு நிமிஷம் இருங்க.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் ஹரிச்சந்திரன் பேசுறேன்.
0: ஹரிச்சந்திரன், பொய்யே பேச மாட்டீங்களா நீங்க?
2: ஆ, பொய் பேச மாட்டேன்.
0: உண்மையா?
2: உண்மையா?
0: இது வரைக்கும் பொய் பேசுனதே இல்ல.
2: பேசுனதே இல்ல.
0: சரி, நம்புறோம். பாருங்க, பக்கத்துல உள்ளவங்க சிரிக்கிறாங்க. அவங்களாம் அப்படிதான் அப்படின்றீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: ஆகாய வெண்ணில்.
0: ஆகாய வெண்ணிலாவே யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
2: ஹர்ஷா.
0: ஹர்ஷா, ஏன் ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்திலேயே பேசுறீங்க? என்ன பிரச்சனை?
2: இல்ல, சந்தேகம் இல்ல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு.
0: ஓ, அப்படியா? சரி, முதல்ல அழைச்சு இருங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசி கொடுத்தவங்க யாரு?
2: அவங்கதான்.
0: அவங்கதான் அவங்கதான் உங்ககிட்ட சொல்லி கேளுங்கன்றாங்க. சரி, அவங்களை கூப்பிடுங்க.
3: ஹலோ.
0: ஹலோ,
3: வணக்கம்.
0: வணக்கம். ஏன் நீங்க பேசல?
3: உங்களுக்காக
0: தான் கேட்டிருக்காரு. கேக்கலாங்க. ரொம்ப நன்றி.
3: வணக்கம்.
0: வணக்கம்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ரேவதி பேசுறேன். போனா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ரேவதி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாட்டு கடையில இன்னைக்கு?
2: எனக்கு தொல்லாத மனமும் தொல்லமில இருந்து சொட சொடவே நவே வானவில் அந்த பாடல் வேணும்.
3: ஏன் அந்த பாட்டு?
2: ரொம்ப நல்லா சின்ன போனா கேட்டு
3: விரும்பி
2: கேக்குறீங்க?
3: இல்ல, நான் சும்மாதான் கேட்டேன் உங்ககிட்ட.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமரகுரு, துணைத்தலைந்து பேசுறேன்.
0: குமரகுரு, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: செவன்டிஸ் பாட்டா போட்டு இருக்கீங்களா?
0: செவன்டிஸ் இல்ல, 80s 90s.
1: சாரி, 80s 90s. கண்ணுக்குள் 100 நிலவா, அது ஒரு கனவா, அந்த பாட்டு
0: பாடிதான் கேக்குறீங்க?
1: ஆமா, கொஞ்சம் பாட்டு பாடல் விரும்புறவரு, அதனாலதான்.
0: அப்படியா, சரி, நல்ல பாட்டுதான் கேட்டிருக்கீங்க. வேதம் புதிது.
1: என்னோட வாய்ஸ் வாணிஸ்ரீ சதானந்தனுக்காக நான் டெடிகேட் பண்றேன். மற்றும் எல்லா மின்னல் FM கேட்டுக்கிட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் நான் டெடிகேட் பண்றேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க நீங்க கேட்டதுக்கு. வணக்கம்.
1: ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.

0: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ஸ்.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
2: நிழல்கள்
3: படத்துல
2: இருந்து மடை தீர்ந்து அந்த
3: பாட்டு
2: கொஞ்சம்
3: விறுவிறுப்பா கேட்டிருக்கீங்க, நீங்க தான் போங்க. சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல கொண்டு வரோங்க, பத்திரமா போங்க.
2: நன்றி, நன்றி, கண்டிப்பா, கண்டிப்பா,
3: நன்றி, வணக்கம்.

தீரா இசை பாட்டுக்கடையே நிறைவு பாடலுக்கு வந்துட்டோங்க. நிச்சயமா எல்லாருக்கும் பிடித்த பாடல் தான் நிறைவு பாடலா வருது. இப்ப எல்லாம் பக்தி மயமா கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் தான் வந்துகிட்டு இருக்குது. சரி, இந்த அளவோடு நான் விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. நிறைய பேர் அழைத்து பேசியிருந்தீங்க. எல்லாருக்கும் எல்லாமே சுபமாக சிறப்பாக நடக்கட்டும், மனசு பத்திரமா பாத்துக்கோம். அடுத்து காற்றின் மொழியில உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்கிறாங்க. விடைபெறுகிறேன். புவனா வீரமோகன், மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இம்மாதம் 11ஆம் நாள் நடைபெறும் 16வது ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான பக்கதான் ஹரப்பான் பிஹெச்சின் தேர்தல் கொள்கை அறிக்கையை பரிசான் நேஷனல் மதிப்பதாக அதன் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்துள்ளார். மக்களாட்சி முறையை பின்பற்றும் நாடு என்ற வகையில் போட்டியிடும் எந்த கட்சியிடம் இருந்து வரும் எந்த ஒரு முன்மொழிவையும் அரசியல் கூட்டணி எப்போதும் வரவேற்பதாக அவர் கூறினார். ஜோஹோர் சகாமாட்டில் உள்ள லடாங் சுங்கை முவார் தேசிய வகை தமிழ் பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றும் பரிந்துரை தற்போது நிலப்பட்டா உரிமை மாற்ற நடைமுறையில் உள்ளது. சகாமா நில கனிம வளத்துறையின் ஒத்துழைப்புடன் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை கேமரன் மலையில் உள்ள கட்டுமான தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பஹாங் குடிநுழைவுத்துறை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 47 வெளிநாட்டினரை கைது செய்தது. உளவுத்துறை பொதுமக்கள் வழங்கிய புகார்களின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டதாக அத்துறை ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பஷ்கியான் மறைந்த உச்ச தலைவர் அலி கெமெனியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதில் அந்நாட்டின் தலைமை சமரச பேச்சாளர் முகமது பக்தார் கலிஃபாவும் கலந்து கொண்டார். இது தொடர்பான தொலைக்காட்சி நேரலையில் பஷ்கியான் கெமெனியின் சவப்பெட்டிக்கு அஞ்சலி செலுத்தி நபிகள் நாயகம் வழிவந்தவர் என்பதை குறிக்கும் வகையில் கருப்பு நிற குல்லாவை வைக்கும் காட்சி இடம்பெற்றது. தாய்லாந்து நரத்திவார் தக்பாய் பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மலேசியர் இருவர் காயமடைந்ததை தொடர்ந்து அந்நாட்டிற்குள் நுழையும் மலேசியர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என காவல்துறை உறுதியளித்துள்ளது. ஜெர்மனி பயிற்றுநர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஜெகன் கிளாப் விருப்பம் தெரிவித்துள்ளார். அப்பொறுப்பிலிருந்து ஜூலியன் நாகல்ஸ்மேன் விலகியதை தொடர்ந்து கிளாப் ஜெர்மன் எஃப்ஏ இடம் இவ்வாறு கூறினார். லிவர்பூல் மற்றும் போருசியா டாட்மன் முன்னாள் நிர்வாகியுமான கிளாப் உடனான பேச்சு தொடங்கப்படும் என்று ஜெர்மன் எஃப்ஏ அறிக்கையில் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து தெலுங்கு பாடல்களை தான் நம்ம வரிசையா கேட்க போறோம். அடுத்ததாக தொடக்கமாக மம்பத்தா ரமேஷ் கொண்டு வரும் பாடல்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.

விஷால் மிஷ்ரா மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, யாஷ் நடித்திருக்கிற டாக்ஸிக் படத்தில் பார்த்தீங்கன்னா நாயகிகள் அறிமுகம் செய்திருக்காங்க, புதிய நாயகிகளை அறிமுகம் செய்திருக்காங்க. கீது மோகன் தாஸ் இயக்கி இருக்கிற இந்த படத்துல நடிச்சிருக்கிற நயன்தாரா, கியாரா அத்வானி, தாரா கதாரியா, ஹேமா, இந்த மாதிரி பலரும் வந்து இந்த டீசர்ல இடம் பெற்றிருக்காங்க. இதில் நயன்தாரா பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு காட்சி வந்து படம் எடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பலரும் வந்து என்னப்பா இது, நிறைய எதிர்பார்ப்பை இந்த திரைப்பட காணொலி கொண்டு வருது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு. சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனுவர்தன் கொண்டு வரும் பாடலை அடுத்ததாக நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக
1: இளையோர் அமைப்புகளுக்கான சுஜாதி மடானி உதவித்தொகை. உங்கள் சிந்தனைகளை செயலாக்குங்கள். சுற்றுலா, விருந்தோம்பல், வேளாண், உணவுத்துறைகள் உள்ளிட்ட பல திட்டங்களுக்காக ஒவ்வொரு அமைப்புக்கும் 100,000 ரிங்கிட் வரையிலான மானியம். விண்ணப்பம் செய்ய சுஜாதி மடானி.icu.gov.my.
0: மடானி உங்களுக்காக

நிகழ்ச்சியில் தெலுங்கு பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டு இருக்கோம். சரி, இணையத்தை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தலாம்? பாதுகாப்பான இணைய பயன்பாடு அப்படின்னு சொல்லும் போது KIS இணைய அறிவாற்றலை மேம்படுத்தும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய முயற்சி தாங்க. KIS பற்றி இன்னும் விரிவா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலாயில் நடைபெறும் கலப்படம் நிகழ்ச்சியில ஆடல் பாடல் நகைச்சுவையல் அப்படின்னு சேர்த்து MCMC அதிகாரிகளோடும் அங்கு நீங்க பேச போறீங்க. அதனால நிச்சயமா அங்கு போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜிபியில இருக்கீங்களா, ஜோஹூரில் இருக்கீங்களா, கூலாயில் இருக்கீங்களா, நாளை கலப்படம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மறந்துடாதீங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்ட பிறகு உங்களுக்காகவே செய்திகளும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு தேடலும் தெளிவும் நிகழ்ச்சி, அதோடு சேர்த்து ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்னு சொல்லி எல்லா அங்கத்தையும் கேட்டு ரசிக்க போறோம். நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்க போறோம். இதோ உங்களுக்காக

0: ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் திட்டமிட்டபடி செயலாக்கப்படுகிறது. வீடமைப்பு, சுகாதாரம், உயர் வருமான வேலைவாய்ப்பு சலுகைகளுடன் பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் கொள்கை அறிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜொஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டல செயலாக்கம் திட்டமிட்டதைப் போல கூட்டரசு அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பின் வழி சுமூகமாக நடைபெறுகிறது. இவ்வாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அப்பெருந்திட்டம் தொடர்பான எந்தவொரு அறிவிப்பும் உடன்படிக்கையும் இரு நாடுகளின் உயர்மட்ட தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் திட்டமிடலுக்கு ஏற்ப அத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். இம்மாதம் 11ஆம் நாள் நடைபெறும் 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான பக்காத்தான் ஹராப்பான் பிஹெச்சின் தேர்தல் கொள்கை அறிக்கையை பரிசான் நேஷனல் பிஎன் மதிப்பதாக அதன் தலைவர் டாதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்துள்ளார். மக்களாட்சி முறையை பின்பற்றும் நாடு என்ற வகையில் போட்டியிடும் எந்த கட்சியிடமிருந்து வரும் எந்தவொரு முன்மொழிவையும் அரசியல் கூட்டணி எப்போதும் வரவேற்பதாக அவர் கூறினார். முன்னதாக ஜொஹூர் சுகாதார திட்டம் முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கான வைப்பு தொகை உதவி, இளைய தலைமுறையின் வளர்ச்சிக்கான 500 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு, கல்வித்துறையை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட 10 வாக்குறுதி சலுகைகள் அடங்கிய தேர்தல் கொள்கை அறிக்கையை பிஹெச் வெளியிட்டது. இதனிடையே பிஎன் தேர்தல் கொள்கை அறிக்கை தொடர்பில் பேசிய அவர், கடந்த ஆட்சிக்காலத்தில் மாநில அரசு அளித்த வாக்குறுதிகளில் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமானவை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. சிறப்பான செயல்பாடுகளின் அடிப்படையிலேயே பிஎன் தேர்தல் கொள்கை அறிக்கை அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். பின்னணி பாராமலும் எந்தவொரு இனத்தையும் ஓரங்கட்டாமலும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் சென்றடையும் வகையில் இந்த தேர்தல் கொள்கை அறிக்கை விரிவாக வரையப்பட்டுள்ளதை ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் சுட்டிக்காட்டினார். பங்சா ஜொஹூர் கமாஸ் மழலையர் பள்ளி TKBJ குழந்தை கல்வி திட்டத்தில் ஆங்கில வழி கற்பித்தலையும் இலக்கவியல் கற்றலையும் ஒருங்கிணைத்த மலேசியாவின் முதல் சமூக மழலையர் பள்ளியாக உருவெடுத்துள்ளது. நாட்டின் மழலையர் கல்வி முறையை நவீனமயமாக்குவதற்கும் அதனை மேலும் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றுவதற்கும் இந்த முயற்சி தொடர் நடவடிக்கை என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி கூறினார். வலுவான திறன்கள், இலக்கவியல் கல்வியறிவு, 21ஆம் நூற்றாண்டு கல்விக்கு தேவையான தகுதிகளுடன் கூடிய எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான ஜொஹூர் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இந்த அணுகுமுறை துணை புரிகிறது என்றும் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் தெரிவித்தார். 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தொடர்பு பல்லூடகம் தொடர்பான புகார்களை பெற்று ஒருங்கிணைக்க வலையமைப்பு கண்காணிப்பு மையத்தை முடுக்கிவிட்டுள்ளது. கையடக்க கருவி மற்றும் இணைய சேவை, தொலை தொடர்பு சேவை தரம், சேவையில் ஏற்படும் தடைகள் தொடர்பான எந்தவொரு புகாரையும் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என MCMC அறிக்கையில் கூறியது. மதம், இனம், அரசர், 3R விவகாரம், ஆள் மாறாட்டம், மோசடிகள், சட்டத்தை மீறும் உள்ளடக்கம் போன்ற புகார்கள் உட்பட MCMC-யின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட வேறு எந்த விவகாரம் குறித்தும் புகார் தெரிவிக்கலாம். ஜொஹூர் சகாமாட்டில் உள்ள லடாங் சுங்கை முவார் தேசிய வகை தமிழ் பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றும் பரிந்துரை தற்போது நிலப்பட்டா உரிமை மாற்ற நடைமுறையில் உள்ளது. சகாமாட் நில கனிம வளத்துறையின் ஒத்துழைப்புடன் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்தார். இன்று சகாமாட்டில் கல்வி அமைச்சர் ஃபட்லி நசீடி உட்பட பள்ளி நிர்வாகத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இத்தகவல் வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். சகாமாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் பாதுகாப்பான, கற்றலுக்கு ஏற்ற வசதியான சூழலில் கல்வி பயில்வதை உறுதி செய்வதில் கல்வி அமைச்சர் பரிவு காட்டியுள்ளதை அவர் வரவேற்றார். இன்றைய கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் கலந்து கொண்டது அமைச்சர் எந்த அளவுக்கு இவ்விவகாரத்தில் அக்கறை கொண்டுள்ளது என்பதை புலப்படுத்துவதாக அவர் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் SKDS இன் கீழ் 37,880 வாகனங்கள் விண்ணப்பிக்க தகுதி பெற்றிருந்தாலும் தற்போது 26,000 வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்து கொண்டுள்ளன. சரவா உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின இயக்குநர் மேத்யூ டொமினிக் பரேலின் இதனை தெரிவித்தார். எனவே மாநிலத்தில் உள்ள தகுதி பெற்ற வாகன உரிமையாளர்களும் நிறுவனங்களும் நேரடியாக KPDN அலுவலகத்திற்கு வருகை அளித்து அல்லது மை சப்சிடியாக பக்கத்தில் விண்ணப்பிக்க அழைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சரவாக்கில் இன்று செயல்படுத்தப்படும் SKDS முறையை முன்னிட்டு கூச்சிங் சுற்று வட்டாரத்தில் உள்ள எண்ணெய் நிலையங்களுக்கு வருகை அளித்தபோது மேத்யூ இத்தகவலை வழங்கினார். நிர்வாக சீரமைப்பு திட்டம் RKB தொடர்பில் 3 அங்கீகாரங்களை பெற்றுள்ள பொதுப்பணி அமைச்சின் வெற்றி அதன் சேவையை தொடர்ந்து வழங்க ஓர் உந்துதலாக அமையும். மேலும் மக்கள் மீதும் நாட்டின் மீதும் பெரும் பலனை கொண்டுவர பேருதவியாக இருக்கும் என அமைச்சர் டதுசு அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். இந்த அங்கீகாரம் தனிநபருக்கு உரியதன்று, மாறாக சிறந்தவற்றை வழங்க எப்போதும் பாடுபட்ட அனைத்து பொதுப்பணி அமைச்சு ஊழியர்களின் குழுவாக பணியாற்றும் அர்ப்பணிப்பு உறுதிப்பாட்டின் விளைவாகும் என்று அவர் கூறினார். அன்றாட பணிகளை செயல்படுத்துவதில் பொது உருமாற்றம் என்ற உணர்வின் முக்கியத்துவத்தை டதுஸ்ரீ அலெக்சாண்டர் வலியுறுத்தினார். தாய்லாந்து நரத்திவார் தபாய் பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மலேசியர் இருவர் காயமடைந்ததை தொடர்ந்து அந்நாட்டிற்குள் நுழையும் மலேசியர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என காவல்துறை உறுதியளித்துள்ளது. தாய்லாந்து ராணுவத்தின் அண்டை நாட்டு ஒருங்கிணைப்பு மைய துணைத் தலைவர் ஜெனரல் சுராதேப் நூகாயோ இந்த உறுதிப்பாட்டை வழங்கியதாக தென்கிழக்கு பொது நடவடிக்கை படை தளபதி SEC அகமது ரத்ஜி உசேன் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதிய இழப்பீட்டை வழங்குவது உட்பட தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக தாய்லாந்து செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: 3/2 பகுதி ஐரோப்பியர்கள் June 15 20 தேதிக்கும் இடையிலான காலகட்டத்தில் 35 பாகை செல்சியஸுக்கும் கூடுதலான வெப்ப அலையை எதிர்நோக்கியதாக AFP மேற்கொண்ட தரவில் தெரிய வந்துள்ளது. 410 மில்லியன் மக்கள் வாழும் அந்த வட்டாரத்தில் நிலவும் ஆக அண்மைய வெப்ப அலை கவலையை எழுப்பியுள்ளது. 2003 ஆகஸ்டில் நிலவிய இதேபோன்ற வெப்ப அலையில் 320 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டனர். இவ்வேளை இவ்வாண்டு ஏற்பட்டுள்ள வெப்ப அலை ஐரோப்பிய நாடுகளில் கூடுதல் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக பள்ளி வகுப்புகளும் இசை விழாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஜெர்மனி பயிற்றுநர் பொறுப்பை ஏற்றுள்ள ஜெகன் கிளாப் விருப்பம் தெரிவித்துள்ளார். அப்பொறுப்பிலிருந்து ஜூலியன் நாகல்ஸ்மேன் விலகியதை தொடர்ந்து கிளாப் ஜெர்மன் FA இவ்வாறு கூறினார். 2026 உலகக்கிண்ண போட்டியின் 32 அணிகள் சுற்றில் பராகுவேயிடம் ஜெர்மனி தோல்வியை தழுவியது. 2028 வரை ஒப்பந்தம் இருந்தாலும் நெகல்ஸ்மென் பயிற்றுநர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதற்கிடையில் லிவர்பூல் மற்றும் போருசிய டாட்மென் முன்னாள் நிர்வாகியான கிளப் உடனான பேச்சு தொடங்கப்படும் என்றும் நெகல்ஸ்மேனின் 3 சேவைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஜெர்மன் FA அறிக்கையில் கூறியது. போர்த்துகளுடனான ஆட்டத்தில் குரோஷியா சமப்படுத்திய கோல் ஆஃப்சைட் காரணத்தால் ரத்து செய்யப்பட்டது. சரியான முடிவு என அனைத்துலக கார்பந்து சம்மேளனம் ஃபீஃபா அதனை உறுதிப்படுத்தியது. உலகக்கிண்ண போட்டியில் பயன்படுத்தப்படும் அடிடாஸ் த்ரியோண்டா பந்தில் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டிருப்பது இதனை மெய்ப்பித்துள்ளது. ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் திட்டமிட்டபடி செயலாக்கப்படுகிறது. வீடமைப்பு, சுகாதாரம், உயர் வருமான வேலை வாய்ப்பு சலுகைகளுடன் பக்காத்தான் அரப்பான் தேர்தல் கொள்கை அறிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.
2: இன்று 1981 இன்றைய நாளில் ஜோஹோர் ஆட்சியாளர் சுல்தான் இஸ்கண்டரின் மூத்த புதல்வர் துங்கு இப்ராஹிம் இஸ்மாயில் ஜோஹோர் பாரு இஸ்தான நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தின் பட்டத்து இளவரசராக நியமிக்கப்பட்டார். 1958 நவம்பர் 22 நாள் பிறந்த துங்கு இப்ராஹிம் மக்களோடு அணுக்கமாக பழகும் பண்பும் சிறந்த தலைமைத்துவமும் கொண்ட இளவரசராவார். ராணுவ பயிற்சியின் போது ஜோஹோர் கோத்தா திங்கியில் உள்ள தரைப்படை பயிற்சி மையத்தில் படைப்பிரிவு தளபதியாக நியமிக்கப்பட்டார். அமெரிக்கா ஜோர்ஜியா ஃபோர்ட் பென்னிங் ராணுவ பயிற்சி மையத்திலும் இவர் பயிற்சி பெற்றார். பின்னர் மேசச்சூசெட்ஸ் மாநிலத்தின் போஸ்டன் நகரில் உள்ள ஃபிளெச்சர் சட்ட அரசு தந்திர கல்விக் கழகத்தில் உயர்கல்வியை தொடர்ந்தார். சுல்தான் இஸ்கண்டர் நாட்டின் பேரரசராக பொறுப்பேற்ற போது துங்கு இப்ராஹிம் ஜோஹோர் இடைக்கால ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். அந்த பொறுப்பை வகித்த காலத்தில் மாநில நிர்வாகம் தொடர்பாக விரிவாக கற்றுக்கொண்டதோடு மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் நலனில் அக்கறை செலுத்தும் வாய்ப்பையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்பது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وفي أنفسكم أفلا تبصرون. قال النبي صلى الله عليه وسلم من عرف نفسه فقد عرف ربه. புகழ் அனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பான நேயர்களே, இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதல். தன்னை தானே அறிவது, அதுதான் உண்மையான அறிதலாகும். அதன் மூலம் இறைவனை ஒரு மனிதன் அடைந்து கொள்கின்றான். வாழ்க்கையின் நெடுகே நாம் அறிந்து கொள்வது எல்லாமே அறிதல் எனும் வரையறைக்குள் வந்தாலும், அறிவறிதலில் தலையானதும் நிலையானதும் உண்மையானதும் தன்னை அறிதலே ஆகும். மனிதன் தன்னை அறியும்படி வைப்பதும் தன்னை அறிய விடாமல் வைப்பதும் மனதுதான். எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட அறிவாளிகள் யாரும் இல்லை என்ற ஆணவத்தை உண்டாக்குவதும், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற அறிவை உணர்த்துவதும் அந்த மனதுதான். தன்னை அறிய வேண்டிய மனிதன் முதன் முதலில் வெல்ல வேண்டிய மிக பெரிய எதிரி தனது மனது. எனவேதான் நஃப்சு என்று சொல்லக்கூடிய மனதோடு போராடி யுத்தம் செய்து வெற்றி கொள்ள வேண்டும். மனதை நன்றாக புரிந்து கொண்டவன்தான் எதையும் வெல்ல முடியும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத வாக்காகும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. தன்னை அறிந்து கொண்டால் நிச்சயம் அல்லாஹுவை அறிந்து கொள்வான். நான், நீ, அவன் என்ற அகங்காரம் மமதை முதலில் நம்மிலிருந்து நீங்க வேண்டும். எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற நினைவு உள்ளத்தில் பிரகாசிக்க வேண்டும். மனதில் குற்றமில்லாதவனாக இருத்தலே எல்லா அறங்களிலும் அடிப்படையாகும். மனக்குற்றத்தோடு செய்பவை உலகை ஏமாற்றும் ஆறாவாரத்தனமே ஆகும். ஆனால் மனது கலங்கப்படாதிருக்குமானால் அந்த உணர்வு கூட பரிசுத்தமாக ஆகிவிடுகின்றது. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று போற்றப்படும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் உயர்வதற்கும் அவன் தாழ்வதற்கும் தன்னைத்தானே அறியாமல் இருப்பதே அடிப்படை காரணமாகும். அறிஞர்கள் நற்குணம் பெற்றிருந்தார்கள். திருத்தூதர்கள் அனைவரும் உயர்ந்த பண்புடையவர்களே ஆவார்கள். அவர்களின் உள்ளங்கள் நீரோடையை விட தெளிவானவை. அவற்றில் அழுக்குக்கு இடமில்லை, கரைபடிய மார்க்கமில்லை. இத்தகைய குணங்களுக்கெல்லாம் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைக்கலனாக விளங்கினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி நடந்த மேதைகள், சட்ட நிபுணர்கள், உத்தமர்கள் அனைவரும் குணத்தின் குன்றுகளாக திகழ்ந்தனர், பண்பின் சிகரங்களாக விளங்கினார்கள். மேலும் மனிதன் தன்னை அறிதலில் மிக முக்கியமானது பிற மனிதர்களை மதித்து உலகத்திலே வாழ வேண்டும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், நான் தான் அனைத்தும் கற்றவன், நான் செய்வதுதான் சரி, மற்றவர்கள் செய்வது எதுவும் சரியல்ல என்று பிறரை இழிவாக எண்ணுவதும் நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் பாவங்களில் அடங்குகின்றது. ஏனென்றால் ஒருவரை நாம் இழிவாக நினைப்பது இது அறியாமை ஜாஹிலியத்து காலத்தினுடைய பழக்கமாகும். அப்படி நினைப்பதால் நம்மை அறியாமல் நமது உள்ளத்தில் நான் என்ற பெருமை வந்துவிடுகின்றது. பிறரை இழிவாக நினைப்பதன் மூலம் அல்லது பேசுவதன் மூலம் புறம், கோல், பொய் போன்ற பாவங்களை தன்னை அறியாமல் செய்யும் நிலைக்கு மனிதன் தூண்டப்படுகின்றான். எனவே நம்மிடத்தில் எவரை பற்றியும் தப்பான எண்ணம் வந்துவிடக்கூடாது. அதை விட்டும் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நமது மனதிலே முதலிலே இதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கு கீழே உள்ள பணிபுரிவோரை குறைவாக இழிவாக எண்ணுவது கடுகடுப்பாக அல்லது அலட்சியமாக இருப்பதை நாம் காணலாம். இந்த எண்ணத்தினால் பெருமை என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். வேறு சிலர் எங்களிடத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று அறியாமை காலத்தினுடைய பெருமை அடிப்பது. இதனால் பாவத்தை அவர்களே தேடிக்கொள்கின்றார்கள். வேறு சிலர் இதற்கு நாங்கள்தான் தகுதி, அவர்கள் எப்படி இதை செய்வது என்று இழிவான வார்த்தைகளை பேசி பாவத்தை தேடிக்கொள்வது. வேலியே பயிரை மேய்த்த கதையாக இப்படியான தீய பழக்கங்களை குடிகொண்டிருப்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணம் அவர்களுக்கே இது தவறு என்று அவர்கள் புரிவதில்லை. எனவேதான் தன்னை அறிவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று சிலர் யாருடனும் சரியாக பேச மாட்டார்கள், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு சமமானவர்களிடம் மட்டும் சிரிப்பது பேசுவது கட்டாயம். இப்படியான விஷயங்களை சகலரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல சில செல்வந்தர்கள் ஏழைகளை கண்டால் ஏளனமாக எண்ணுவது, ஏழைகள் அமரும் சபையில் சமமாக அமரவும் மாட்டார்கள். இதுவே பிறரை இழிவாக கருதுவதற்கு சமமாகும். இதனால் பெருமை தானாக வருகின்றது. நரகத்தை இதன் மூலம் அவர்கள் தேடிக்கொள்கின்றார்கள். இன்னும் சிலர் அந்தஸ்தால் பிறரை இழிவாக கருதுவது, எனக்கு பெரிய மாளிகை போல் வீடு, அவருக்கு வீடு இல்லை, எனக்கு பல வாகனம், அவருக்கு வாகனம் இல்லை, நான் பெரிய செல்வந்தன், அவர் கூலி வேலை செய்பவர் என்று பிறரை இழிவாக கருதுவதன் மூலம் பெருமை என்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகின்றான். நல்லது நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

நேயர்களே, நாம் தொடர்கின்றோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுவதாக ஹதீஸ் குதுசியிலே குறிப்பிடுகின்றார்கள், அல் கிபிரியா ரிதாயி வல் அதுமத்து இசாரி, பெருமை கண்ணியம் என்னுடைய மேலாடை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். யார் பெருமை அடித்து உலகத்திலே வாழ்வார்களோ அவர்கள் என்னுடைய மேலாடையை கலட்டி விட்டார்கள் என்று தற்புகழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இப்படி எச்சரிக்கை செய்து குறிப்பிட்டு காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌம் அஸா அன் யகூனு கைரம் மின்கும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன வலா தல்மிசு அன்ஃபுஸகும் வலா தனாபசு பில் அல்காப் பிஸ இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். விசுவாசிகளே, ஒரு சமூகத்தால் மற்றொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்களை விட இவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். மேலும் எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களில் சிலர் சிலரை குறை கூறவும் வேண்டாம். உங்களில் சிலர் சிலரை பட்ட பெயரால் அழைக்கவும் வேண்டாம். விசுவாசம் கொண்ட பிறகு தீய பெயரால் அழைப்பது கெட்டதாகிவிட்டது. எவர்கள் தௌபா செய்து மீளவில்லையோ அவர்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்கள். இந்த வசனத்தில் ஒரு மூமின் எப்படி பிறரோடு நடந்து கொள்ள வேண்டும் என படைத்தவன் அல்லாஹு தஆலா பாடம் நடத்துகின்றான். நான் அவர்களை விட சிறப்புக்குரியவன் என்று எவரும் நினைக்கக்கூடாது. பிறரை குறை கூறிக்கொண்டே திரியவும் கூடாது. ஆனால் இந்த குர்ஆன் வசனம் இன்று நம்முடைய செயல்பாட்டில் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். மேலும் தொடர்ந்து அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஜுதனிபு கதீரம் மினத்-தன் இன்ன பஅதத்-தன்னி இஸ்மு வலா தஜஸ்ஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. விசுவாசிகளே, எண்ணத்தில் தவறான பெரும்பாலானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில்

0: வசனத்திலே நாம் பிறரோடு எப்படி வாழ வேண்டும் என்று பாடம் நடத்துகின்றான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறுவார்கள், எவர் ஒருவர் ஒரு மூமீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பாரோ அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பான். எவர் ஒரு மூமீனுடைய மானத்தை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய மானத்தை மறைப்பான். எவர் ஒரு மூமீனுடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைப்பான் என்று நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நினைவில் கொண்டு, எல்லா நேரத்திலேயும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை தவிர்த்து அல்லாஹுவை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அதே போல நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தலைமுடி சுருண்ட கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு ஏற்ப நாம் தலைமைக்கு அவசியம் கட்டுப்பட வேண்டும். நிச்சயமாக இரையச்சம் உடையவரே அல்லாவிடம் மிகச் சிறந்தவர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போல நிச்சயமாக உங்கள் உடம்புகளையோ பொருட்களையோ அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், உங்கள் உள்ளங்களையும் அமல்களையும் தான் அல்லாஹு பார்க்கின்றான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இரையச்சத்திற்கும் மன தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் இஸ்லாத்தில் தண்டனை வழங்கப்படும். நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறிவதன் மூலமாகத்தான் இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கேற்ப நம்மை நாம் அறிய முற்படுவோம். வல்ல நாயன் அல்லாஹ் நம்மை நாம் அறிந்து நம்மளுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.
1: நேயர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: நீங்கள் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காகவே தேடலும் தழிவும் நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாக உள்ளது. ஒரு குட்டி பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு வரலாம். இந்த பாடலை கேட்ட பிறகு கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா, இப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன துணுக்கு நாங்க வச்சிருக்கோம். பாடலை கேட்ட பிறகு நம்ம தாராளமா அதை பத்தி பேசலாம். இப்போ வாங்க பாடலை கேட்கலாம்.

0: The Commune Lifestyle Hall நாளைக்கு உங்களை நாங்களாம் சந்திக்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். கலப்படம் நிகழ்ச்சி 3 மணிக்கு பிற்பகல் மணி 3 நடைபெற உள்ளதுங்க. 4ஆம் தேதி 7ஆம் மாதம் உங்களை சந்திக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கு நிறைய நேரலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கிருந்து ஒரு நேரம் நம்மோடு பேசியிருந்தாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத அதையும் கேட்டுடலாம். நாளைக்கு உங்களை சந்திக்க நாங்கள் அவளோடு இந்த பக்கமாக காத்திருக்கோம்.
1: என் பேர் கிறிஸ்டினா, நான் வந்து கிளுவாங்கிலிருந்து வந்திருக்கேன். ஸ்கூல் லைஃப்க்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு தருவாயில நம்ம விளம்பரத்தை நம்ம கேட்டுட்டு வந்தோம். வந்துட்டு இங்க வந்து என்ன ப்ரிப்பரேஷன் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ நாளைக்கு வந்து இன்னும் நம்ம வந்து புத்துணர்ச்சியா வந்து நம்ம வந்து பார்வையாளர்களா இல்லாம நம்ம வந்து பங்கேற்பாளர்களாகவும் நம்ம வந்து வர்றதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஸோ நாளைக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பா நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொள்வோம்.
0: பாருங்க, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நேர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க. நீங்களும் வந்து பார்க்கமா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா எங்களை பார்க்க ஓடி ஓடி வந்துருங்க.

0: இன்னைக்கு முடிச்சிருவீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன்.
2: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தேடலும் தெளிவும் அங்கமும் அடுத்ததா செய்திகளுக்கு பிறகு ஒலிபரப்பாக உள்ளது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பொழுது அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கு தேடலும் தெளிவும்ல என்ன கேட்க போறோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இன்றைக்கு திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் தான் பேச போறாரு. இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, இந்த பெண் பார்த்தல் பத்தி தாங்க பேச போறோம். திருமணத்துக்கு முன்னாடி பெண் பார்க்க போவாங்க இல்லையா, சமைக்க தெரியுமா, பாட தெரியுமா, ஆட தெரியுமா, ஏங்க இந்த கொடுமையெல்லாம் படுத்துறாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது வாழ்க்கையில நிச்சயமா யோசிச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்ல போறாங்க, ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற தேடலுக்கான தெளிவையும் இன்றைக்கு கொடுக்க போறாங்க. அதனால நிகழ்ச்சியில் தேடலும் தெளிவும் அங்கத்தை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிறைவு பாடல்களை கேட்டு வரலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாடு முழுவதும் ஏறக்குறைய 1000 கூட்டுறவு மளிகை கடைகள் அடிப்படை பொருள் 100 திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதில் பள்ளி கூட்டுறவு கடைகளும் அடங்கும். இது ரஹமா அடிப்படை நிதியை பயன்படுத்துவதற்கான அணுகலை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய முனைப்பின் வழி கட்டண முனையங்கள் நிறுவப்படும். இது சாரா நிதியை அடையாள அட்டையை பயன்படுத்தி கழித்துக் கொள்ள உதவும் என தேசிய கூட்டுறவு கழகம் அங்காசா தலைவர் டாக்டர் டாக்டர் அப்துல் ஃபாத் அப்துல்லா தெரிவித்தார். ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா சயீத் அலி கமேனிக்கு தேசிய நிலையில் அனுசரிக்கப்படும் இறுதி அஞ்சலியில் மலேசிய சார்பில் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமது சாபு கலந்து கொள்கிறார். தெஹ்ரானில் நடைபெறும் இறுதி அஞ்சலியின் போது முகமது சாபு ஈரான் தலைவர்களை நேரில் சந்தித்து இரங்கல் தெரிவிப்பார் என வெளியுறவு அமைச்சு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய கூட்டு ராணுவ தாக்குதலில் கமேனி பலியானார். ஈரான் உச்சத்தலைவர் அலி கமேனியின் நல்லுடலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். அலி கமேனியின் சவப்பெட்டிக்கு அவர் அஞ்சலி செலுத்தும் காட்சி அந்நாட்டு தேசிய தொலைக்காட்சியில் நேரலையாக இடம்பெற்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான நெருக்கடிக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பாகிஸ்தான் பேச்சுக்கள் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஷெபாப் ஷெரீஃபுடன் ராணுவ தலைவர் அசிம் முனீரும் கலந்து கொண்டார். பிரான்ஸ், நெதர்லாந்து, பெல்ஜியம் ஆகியவற்றில் ஜூன் மாதம் ஏற்பட்ட வெப்ப அலையால் 3700 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஜூன் 20 முதல் 28 நீடித்த இந்த வெப்ப அலை ஐரோப்பாவில் இதுவரை பதிவானதிலேயே மிக கடுமையானது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். வரும் திங்கட்கிழமை காலை அஸ்தேகாவில் நடைபெறும் சிறந்த 16 நிகழ் சுற்றில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்து அணியினர் தங்கும் ஹோட்டலின் சுற்று வட்டாரத்தில் சாலை தடுப்புகளை அமைக்க ஃபீஃபா அனுமதி அளித்துள்ளது. போட்டிக்கு முதல் நாள் இரவில் மெக்சிகோ ரசிகர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற பெரும் கவலைக்கு மத்தியில் ஃபீஃபா இதனை தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருட்ஜோதி. வணக்கம்.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் நாம இருக்கோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் மலேசிய சைவ நற்பணிக் கழக தலைவர் நம்மோடு பேச வந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து பெண் பார்த்தல் பத்தி பேச போறோம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் அஸ்வினி.
0: சரிங்க ஐயா, திருமணம் சார்ந்து நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப அந்த வகையில பார்க்கும் போது முக்கியமா இந்த பெண் பார்த்தல் அப்படின்றது அதிகமாவே சொல்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல அதிகமான காணொலிகள் கூட நம்ம பார்க்க முடியும். இந்த பெண் பார்த்தல் சடங்கு வந்து பதிவேற்றம் செய்வாங்க. இந்த பெண் பார்த்தல் அப்படின்றது இன்றைய சூழலுக்கு பொருந்துமா அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா இந்த பெண் பார்த்தல்ங்கிறதுல அதனுடைய முதன்மை புரியாதுனாலும் உள்ளபடி பெண் பார்த்தல்ல என்ன பார்க்கப்படுகின்றது என்பதும் தெரியாதனால தான் இந்த பெண் பார்த்தல்ங்கிறது தேவை தானா இன்றைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது.
0: சரி,
1: நம்ம போன வாரத்துல பின்னணி ஆராய்தல் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து தூரத்துல இருந்து பார்க்கறது. இந்த திருமணம் பண்ணிக்க போற அந்த பெண் வீடு, மாப்பிள்ள வீடு, இதெல்லாம் அக்கம் பக்கத்தார்கிட்ட விசாரித்து அவர்களுடைய பின்னணி எப்படி இருக்குன்றது பின்னணி ஆராய்தல பார்த்தோம். இப்போ இந்த பெண் பார்த்தல்ங்கிறது நேரா அவங்க வீட்டுக்கே போறது. அப்ப தூரத்துல இருந்து பாக்கறது இல்ல. இப்ப இந்த பெண் பார்த்தல் ஏன் முதன்மை, அது தேவைதானா அப்படின்னு நம்ம கேட்கின்ற போது, இதுதான் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழப்போகின்றார்கள் என்பதற்கான முன்னேற்பாடு என்கின்ற ஒன்று. இதை பற்றி சிந்திக்காதனால தான் திருமணத்திற்கு பின்னால கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என் புத்தியை இதால் அடிக்கணும் அதால் அடிக்கணும், நான் யோசிக்காமல் போயிட்டேன், அப்படிலாம் இப்போ யாரும் எனக்கு சொல்லலை, போல வரல அப்படின்வாங்க. அப்போது நம்ம பெண் பார்த்தலுங்கிறது வெறும் பார்த்து வைக்கின்ற திருமணம் மட்டும் அல்லாமல், இப்போ காதல் திருமணம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் உரியது தான் இது. ஏன்னா காதல் பண்ணும்போதும் பெண் பார்க்கும் போதும், இப்போ பெண் பார்த்தல்னா இப்போ ரெண்டு பேர் பழகிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க தான் பெண்ணை பார்த்துட்டாங்களே, அவர் தான் ஆணை பார்த்துட்டாரா, இதுக்கு மேலே என்ன போய் பெண்ணை பார்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அங்குதான் இது தேவையா இல்லையா என்று வருகிறது. என்னன்னா இந்த திருமணமாகப்பட்டது இரண்டு குடும்பங்கள் சார்ந்து இருப்பது. ரொம்ப பேர் இன்னைக்கு அதை மறந்துடுறாங்க. அந்த ஒரு பையன் ஒரு பெண் அவங்களோட நின்று கொள்றாங்க. அதற்கு மேலே ஒரு திருமணம் என்பது இரண்டு குடும்பங்கள் சேர்வது. இரண்டு குடும்பங்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மட்டும் பொருந்தி வந்தால் போதாது, அதற்கு மேல அந்த குடும்பம் சார்ந்து இருப்பதனால நீங்க சொல்ல முடியாது, நான் திருமணம் பண்ண உடனே எங்க வீட்டுக்காரோட மட்டும் நான் அவர் பிடிச்சி வச்சுக்குவேன், அவர் வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டார், வரமாட்டார் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு முடியாது. அதே போல பெண்ணும் வந்து பையன் நினைக்க முடியாது, திருமணம் பண்ண உடனே அது எங்க வீட்டுக்கு வந்துடும், நீ என் மனைவி ஆகி போச்சு, உங்க வீடு வாசல் உங்க அப்பா அப்ப இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க திருமணம் பண்ணி பெண்ணு வீட்டுக்கோ அல்லது திருமணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கோ போக வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும். இன்னும் கூட நம்ம சிந்திக்கிற என்ன சிந்திக்கணும்னா, இப்போ என்ன செலவுன்றாங்க, இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே வாழ போகிறோம் அப்படின்னு ஒரு வீடு வாங்கி வச்சிடறாங்க. நாங்கள் திருமணம் பண்ணோன்னா நேராக போயிடுவோம், அந்த வீட்டு குடி போயிடுவோம், எங்கள் மாமியார் வீட்டு பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு எண்ணுவதெல்லாம் உண்டு. இப்போ இயல்பாக உண்டு, இப்போ வீடெல்லாம் அவர் வாங்கிட்டாரு, நாங்கள் திருமணம் பண்ணோம்னா அங்கே போயிடுவோம். ஆனால் இந்த குடும்பத்தினுடைய தொடர்புங்கிறது விடவே விடாது. எப்படினாலும் ஒரு நல்ல நாள் பெருநாள்னா நீங்க அவங்க எப்படி ஒரு 25-30 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு ஆடவன் அவங்க அம்மா கையால சோறு வாங்கி சாப்பிட்டவன் திருமணம் பண்ணவன எப்படி மறந்துடுவான், அப்பாவை மறப்பானா, தங்கையை மறப்பானா, அக்காவை மறப்பானா, உடன் பிறந்தவர்களை மறப்பாங்களா? அப்ப எப்படினாலும் தான் ஆடா விட்டானும் சதையாடும் சொல்லுவாங்க இல்லையா, தசையாடும்னு, அதுல இருந்து மீளவே முடியாது. அதே போன்று ஒரு 25-30 ஆண்டுகள் ஒரு வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண்ணு திருமணம் பண்ண உடனே எப்படி உடன் பிறந்தவர்கள் அம்மா அப்பாலாம் மறந்துட முடியும்? அப்போ எப்படின்னாலும் இந்த குடும்பம் என்பது திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக வந்து நிற்கும், அதிலிருந்து ஓடவே முடியாது. சரி, அவங்க தனியாக இருக்கும்போதாவது அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்துட்டாங்கன்னு வச்சு, நாளைக்கு ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பையனோட அப்பா டெலிவன் பண்ணுவார், தம்பி பையனை பார்க்கலான்னு ஆசையாக இருக்கடா, என் பேர பிள்ளையை பார்க்கலான்னு, இல்லைப்பா நீங்கள் அதெல்லாம் முடியாது, உங்கள் வீட்டுக்கெலாம் நான் தூக்கிட்டு வரமா போட்டு அதெல்லாம் முடியாது. கண்டிப்பாக அது வந்து இடம் பெற்றே தீரும். அதனால தான் இந்த பெண் பார்த்தல்ங்கிறதுல பெண்ணை மட்டும் பார்க்கறது இல்லை, மாப்பிள்ளையும் பார்க்கறது தான். அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டை சென்று பார்த்தல், பெண் வீட்டை சென்று பார்த்து அவர்களுடைய உண்மையான நிலவரம் எப்படி இருக்கின்றது. இப்ப வழக்கமா சந்திக்கும் போது ரொம்ப அழகா தான் அஸ்வினி வருவோம், ஆமா தானேங்களே, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பார்ப்போம். அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க எப்படி இருக்கிறாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல புலி மாதிரி இருப்பாங்க, வர்றான் வர்றான் வர்றான் பர்றான் அப்படின்னு. யாரு வர்றான் வர்றான்னு சொல்றது, அப்பா அம்மா பையனை பார்த்து பயப்படுவாங்க. இப்ப வீட்டுல ஒரு புலி மாதிரி இருப்பாரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி தேனா ஒழுகுவாரு, ஹனின்னுவாரு, சயாங்கன்னுவாரு, அன்பேன்னுவாரு, இல்லைங்களா. இப்ப வீட்டுல வேற ஒரு ஆளு. அப்போ பள்ளிக்கூடத்துல கூட நீங்க சில வேலை பாத்தீங்கன்னா எங்க பையனா பள்ளிக்கூடத்துல இப்படி பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சிலருக்கு ரெண்டு முகம் இருக்கும். அப்ப அந்த இன்னொரு முகத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, வீட்டுல இருக்கிற முகம். அதே போல பெண்ணும் அப்படித்தான், இங்க வரும்போது பைங்கிளியா வரும், மலரா வரும், முட்டா வரும், வீட்டுல இல்லைங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கணும் இல்லையா. அதுக்கு தான் நம்ம பெண் பார்க்க போறோம். இப்ப பெண் பார்த்தல் என்பது ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ மட்டும் பாக்கிறது இல்ல, அடுத்து அவர்கள் வாழ போகின்றார்களே அந்த இரு வீட்டாரினுடைய பின்னணி எப்படி இருக்கின்றது என்பதை போய் நேரில் பார்த்தல், பின்னணி ஆராய்தல்ல மற்றவங்க சொல்லி கேட்டோம். இப்ப பெண் பார்க்க போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்தல், அப்படி போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆமா பார்த்த சொந்தக்காரங்க தங்கச்சி இவங்கெல்லாம் போறாங்க. முன்பு பெண் பார்த்தல்ல அறிவில் சிறந்த சான்றோர்களை அழைச்சிட்டு போவாங்களாம், பெரியவங்க. அவங்க நம்ம மாதிரி பார்த்தோன்னா பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு, சினிமா நடிகை மாதிரியே இருக்குது அப்படின்னு மயங்கிராத பெரியவங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த இது ஒத்து வருமா வீட்டுக்கு, ஒத்து வராதா அப்படின்னு பார்க்கக்கூடிய அறிவு திறம் மிக்க மதிக்கூர்மை மிக்க பெரியவர்களை பெண் பார்க்க அழைத்து செல்வார்கள். முன்பு காலத்துல பையனை அழைச்சிட்டு போறதில்ல என் பெண் பாக்குறதுக்கு, என்ன பையன் பார்த்தோன்னே சரின்னு சொல்லிடுவான்னு. ரொம்ப அறிவு கூர்மையாக ஆராய வேண்டிய கூறுகளை நன்கு சிந்தித்து கூர்ந்து பார்த்து முடியும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய தெளிவான அறிவுசால் பெரியவர்களை பெண் பார்த்தலுக்கு அழைச்சி போயிருக்காங்க. அப்போ போகும்போது அங்கே போய் சும்மா வந்து நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துடாம பேச்சு வழக்கிலேயே என்னென்ன கூறுகளை பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்ப்பார்கள். அப்ப இது தேவையா இல்லையா, கண்டிப்பா தேவைதானே. இப்ப ரெண்டு குடும்பங்கள் சேர்ந்து எதிர்காலத்துல இந்த ரெண்டு பேரினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு துணையாக இருக்கின்ற கூடியவர்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்வது என்பது தேவையான ஒன்று தானே. அப்ப அதுக்காகத்தான் பெண் பார்த்தல் அப்படின்னு. இப்ப பெண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்ட பிறகு சரி நம்ம வீட்டுல வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாங்களே மாப்பிள்ள வீட்டுக்கு போவோம் அப்படின்னு புறப்பட்டு போவாங்க. ஆனா வழக்கத்துல பெண் பார்த்தல் தான் சொல்றாங்க, மாப்பிள்ளை பார்த்தல்னு யாரும் சொல்றது இல்ல. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ள வீடு வர்றாங்க அப்படின்னு வாங்க. பெண் வீடு என்ன செய்வாங்க, மாப்பிள்ள வீட்டுக்கு போவாங்க. அதே போல பெண்களுக்கு என்னெல்லாம் சொன்னமோ அதே போல மாப்பிள்ளைக்கும் என்னென்ன கூறுகள் அவர்கள் வீட்டுல ஆராயப்பட வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பெண் பார்த்தலுங்கிறதுல பார்ப்பாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து நம்ம எப்போதும் சொல்றது போல தான் ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றது போல எந்த இடத்திலும் தவறு நேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்காங்க. அதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, காதல் திருமணமாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் அறிவுசால் முன்னோர்கள் எப்படியெல்லாம் போய் அந்த வீட்டில் இருக்கின்ற கூறுகள் எல்லாம் இருக்கின்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பெண் பார்க்க போனாங்களோ அதுபோல காதல் பண்ணுகின்ற ஒரு பையனோ பெண்ணோ, அவர் பையனாக இருந்தால் அவங்க வீடு எப்படி இருக்கின்றதுன்னு பெண் வீட்டை பற்றி அவன் தெரிஞ்சு வச்சிருக்கோம், அவன் தான் பெண் பார்க்க போகணும். இப்ப பெண் பார்க்க பெரியவங்களாம் கூட்டிட்டு போறது இல்ல, நான் காதல் பண்ணி நான் திருமணம் பண்ண போற பொண்ணை நானே பாத்துக்கிறேன்ற வச்சுங்க. அப்ப அவன் இதெல்லாம் பார்க்க வேண்டியவனாக இருக்கின்றான். அதே போல பெண்ணு இல்லைங்களா, அவர் பையனை விரும்புதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவன் பின்புலம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு அவங்க வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப சில பேர் காதல் பண்ணும்போது ஆஹா வானம் அழகாக இருக்கிறது, நிலவு ஒளி வீசி கொண்டிருக்கின்றது, விண்மீன் தெரிகின்றதுன்னு, அப்புறம் எங்கேயாவது உட்கார்ந்து தண்ணி குடிச்சு ரெண்டு பேரும் ஒரு தண்ணியை வாங்கி ரெண்டு பேரும் குடிக்கிறதுன்னு இந்த வறந்து கூடாது. அதற்கு மேற்கொண்டு அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதை காதல் பண்ணுகின்றவர்கள் இந்த பெண் பார்த்தல் படலத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு கேட்போங்க.
0: நிச்சயமா ஐயா, நிச்சயமா ஒரு பாடலை நிகழ்ச்சியில் எடுத்ததாக நம்ம கேட்டு வரலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வந்து பெண் பார்த்தல் சடங்கு பத்தி பேசிட்டு இருக்கோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் அந்த தெளிவை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இந்த ஒரு சூழல்ல இப்ப பெண் பார்த்தல், காதல் திருமணமா இருந்தாலும் இப்போ பெண் பார்த்து திருமணம் செய்தவங்களா இருந்தாலும் இந்த கூறுகள் ஏதேனும் பார்ப்பாங்களா? இந்த விஷயங்களை அடிப்படையா வைத்து ஒரு பெண் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் ஏதும் இருக்குமா?
1: கண்டிப்பாக, அதைத்தான் நம்ம முதல்ல பேசணும் அஸ்வினி. அதாவது இந்த பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல்ங்கிறதுல குடும்பம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்கணும். அந்த கூறுகளை தான் பார்க்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா?
0: அதாவது இது வந்து மணமகன் மருமகளுக்கு மட்டுமல்லாமல் இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கும் சேரும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, அத பேசணும் நாம. அப்ப ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்துதான் நம்ம திருமணத்திற்கு பிறகு வாழ போறோம். இப்ப ஒன்றாவது வந்து இந்த பெண் பார்த்தலா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தால் இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று சொல்லும் போது ரெண்டு தரப்புக்கும் நாம் அப்படியே சிந்திச்சு கொள்ள வேண்டியதுதான். முதல்ல அவங்களுடைய வாழிடத்தை நம்ம போய் பார்க்க போறோம். ஏன் வாழிடத்தை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்ப பெண் வீட்டுக்கு போறோம், அந்த பெண் வீடு வந்து எந்த இடத்தில் இருக்கிறது? இப்ப பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கு போன உடனே அவங்களுடைய வாழ்க்கை தரம் நமக்கு தெரிஞ்சிடும்.
0: சரி,
1: உண்மையா இல்லைங்களா? இப்ப ஒரு இடத்துல உங்க வீடு இருக்கு, அந்த அந்த பகுதிக்கு நான் போன உடனேயே எப்படிப்பட்ட வாழ் பகுதி அது, எப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இப்ப ஒரு பெண் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது திருமணம் பண்ணி வாழ போகிற அவங்க மாமனார் வீடு மாமியார் வீடு எங்கு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? இது புரிந்து கொள்ளாமல் தான் பல பேரு என்னமோ ஒரு கற்பனையில் இருப்பாங்க. இந்த பெண் ஒரு சூழல்ல வாழ்ந்திருப்பாங்க, திருமணம் பண்ணி போய் வாழ்ற, உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வைத்துக் கொள்ளுமே, அவங்க ஒரு தர வீட்டுல இருந்தாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க.
0: சரி,
1: ஒரு தர வீட்டுல நல்ல பெரிய வீட்டுல வாழ்ந்தாங்கன்னு வச்சுங்களா, ஒரு அடுக்ககத்துல போய் அவங்க மாமனார் வீட்டுல இருக்க போறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு மாமியார் வீட்டுல வச்சு கொள்ளுங்க, அதற்கான தயார் நிலை வேணுமா இல்லையா? அப்ப அந்த பையனை தான் அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னா உள அடிப்படையில உடல் அடிப்படையில அவங்க தயார் நிலைக்கு ஆயிரணும். நான் போய் அடுக்ககத்துல இருக்க போறேன், 16 மாடி வந்து மின் தூக்கியில லிப்ட்ல ஏற போறேன், அங்கிருந்து தான் வேலைக்கு போக போறேன், அங்குதான் வாழ போறேன், வெளியே திறந்தா வானந்தான் தெரியும் தர தெரியாது, இப்படி எல்லாம் அவங்க சிந்திக்க வேணும் இல்லையா? அதனால அடுக்ககத்துல வாழ்றவங்களை நம்ம குறைவா சொல்றோம்னு இல்ல, அந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப அடுக்ககம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே பல தர அடுக்ககங்கள் இருக்கு. அப்போ இவ்வளவு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்த அந்த மாப்பிள்ளை பையன் காதலா கூட இருக்கலாம், அவரு இதுவரைக்கும் எந்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், திருமணம் பண்ணி போன பிறகு அந்த வீட்டில் வாழ்வதற்கு நான் என்னால் முடியுமா, அதற்கு என்னை நான் தயார் செய்து கொள்வேனா, இல்ல இந்த பெண் ஒரு நல்ல வீட்டுல வாழ்ந்திருக்கலாம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், கொஞ்சம் தரமான வீட்டுல வாழ்ந்திருக்கலாம், இல்ல பரவாயில்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அரண்மனைன்னு சொல்ற மாதிரி, அது போல சரி நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னாலும் அதற்குரிய மனநிலை அந்த பெண் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப வீட்டை போய் பார்க்கணும் இல்லையா? சரி, இது பெண். மாப்பிள்ளை பையன் இருக்கிறான்ல, அவங்க வீட்டை பார்க்க போகணும் இல்லையா? அப்புறம் அவங்க எங்க வாழ்றாங்க? இப்ப மாப்பிள்ளை வீட்டு பையனை பார்த்துட்டோம், அவங்க வீட்டை பார்த்துட்டோம், பெண் வீடு எங்க இருக்கின்றது? நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் பெருநாள் அப்படின்னா மாமனார் வீட்டுக்கு போகணும்னா அந்த பையன் மாமனார் வீடு எங்க இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது, அந்த வாழிடம் எப்படி இருக்கின்றது, எத்தகைய சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அப்ப இந்த இத்தகைய சூழலில் வாழ்ந்து இருக்கின்ற என்னுடைய மனைவி எத்தகைய சூழலில் இருப்பாள், இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம கூட ஒரு சினிமா படம் கூட வந்தது, தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் அமெரிக்காவில் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்களா அந்த இதை? அவங்களுக்கு எங்கு பார்த்தாலும் யாரோடையும் பழக முடியாது, போக முடியாது, வர முடியாது, மொழி தெரியாதவர்கள் இப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதுக்காகத்தான் பெண் பார்த்தல முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த வாழிடத்தை பார்ப்பதற்கு போனார்கள். பெண்ணுடைய வாழிடம் அது வாழ்க்கை தரத்தை குறித்து நிற்பது. தரம்னா நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது, தரம் என்பது மக்கள் அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த வாழ்க்கை தர அடுக்கை புரிந்து கொள்ளணும் ஒன்று. சரி, ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா போகும்போதே அந்த வீடு தூய்மையாக இருக்கிறதா?
0: சரி,
1: நீங்க வந்து இப்ப மருமகளா ஒரு வீட்டுக்கு போக போறீங்க, நீங்க ஒரு தூய்மையான சூழல்ல வீட்டுல வாழ்ந்திருக்கீங்க, அங்க போகும்போதே அந்த வீடு குப்பை குளமா இருக்கு, இதுதான் உங்க மாமியார் வீடாக இருக்க போகிறது அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணும்? ஒழுங்கா பாத்துக்க, உங்க மாமியார் வீடு தரையில பார்த்து தலைசி வரலாம் போல மாதிரி தெரியுது, ஒழுங்கா இன்னிலேருந்து சுத்தபத்தமா இருந்து கத்துக்க. சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா வீட்டுல படுக்கிற படுக்கை கூட மடிச்சு வைக்க மாட்டாங்க, போர்வெல்லாம் மடிச்சு வைக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. அந்த வீடு பத்தியா எப்படி அடுக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் என்ன, அலங்காரம் என்ன, வீடோடைய வீட்டுக்கு போகும்போதே ஒரு தெய்வீக மனம் கமழுது, இப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் பாக்கணுமா இல்லைங்களா சுனி? ஏன்னா இப்ப வாழப்போற வீடு இல்லையா? அதே போல பையனும் அவன் பாட்டுக்கு ஏதோ தன் போக்குல இருந்துட்டான்னு வச்சுங்க, டே இதாண்டா உங்க மாமியார் வீடு, என்னடா இப்படி அரண்மனை மாதிரி இருக்குது, என்ன அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க போற, இதுக்கு பிறகாவது ஒழுங்கா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப இது தேவையா தேவை இல்லைங்களா?
0: நிச்சயமா தேவை.
1: அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்காததுனாலதான் திருமணம் பண்ண பிறகு பல சிக்கல் ஏற்படுது. உங்க வீட்டுக்கு என்னால வரவே முடியல என்ன அப்படின்னு நான் பையன் சொல்றதும், உங்க வீட்டுக்கு என்னால வர முடியல அப்படின்னு இந்த பெண் சொல்றதும், எதுனாலன்னா காதல் பண்ணலாம் இருக்கலாம், பார்த்திருக்கிறதான இருக்கலாம், இதை தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா?
0: ஏன்னா
1: வாழ போறது இல்லைங்களா? திருமணத்தை ஒரு நாளுக்கு மட்டும் மேடையில பெரிய அலங்காரமா பண்ணி அதோட முடிஞ்சிருதா வாழ்க்கை? அதுக்கு பிறகுதானே நம்ம தொடங்க போறோம். அதற்கு மேல என்ன கூறு பார்க்கணும்ங்களா அஸ்வினி? நேரம் இருக்கு இல்லைங்களா பாட்டு போடுறதுக்கு?
0: தாராளமா இருக்கு.
1: பாத்தீங்கன்னா
0: இன்னும் ஒரு கூறு பார்த்துட்டு
1: இந்த பேச்சு ரொம்ப முக்கியங்க அஸ்வினி.
0: எப்படி பேசுறாங்கன்னா,
1: அதை சொன்னீங்க
0: சரி,
1: சில பேர் வீட்டில் அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மொழி, நம்ம கிட்ட பேசுற மொழியை வச்சே நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எத்தகைய மக்களிடத்தில் பழகி கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை அந்த பெண் வந்து நன்றாக பேசக்கூடிய பெண்ணாக இருக்கலாம், அந்த பையன் நல்ல சொற்களை பேசக்கூடிய பையனா இருக்கலாம். அடுத்த நாளைக்கு போய் மாமியார் மாமியாரை போய் பேசும்போது, தா எப்படி என்ன நினைக்கிறியா அப்படின்னு வச்சுங்க, நகைச்சுக்காவது சொல்றோம், மெட்ராஸ் மொழி பேசுற மாதிரி சொல்றோம். ஆனா அந்த பேச்சு வழக்கே ஒரு நல்ல முறையில இல்லைன்னு சொன்னா அம்ட்ட நம்ம போக முடியாது இல்லைங்களா? என்ன பாங் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க, என்ன ப்ரோ அப்படின்னு சில பேர் பேசுவாங்க, அப்புறம் அப்படின்னு வாங்க. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா முந்திலாம் இந்த மாமியார் மருமகன்ட்ட பேசுறது கூட அஞ்சுவாங்க, பாத்துருங்களா சுனி? அப்படிலாம் இருந்திருக்காங்க. மருமகன்ட்ட பேசும்போது, தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுவாங்க. அவங்க கூப்பிடும்போது அம்மாண்ணுவாங்க, ஐயான்னுவாங்க, இப்படிலாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம அந்த

0: இது நமக்கு திடீர்னு ஒன்று நம்ம எதிர்பாராத ஒன்று ஒரு பேச்சு வழக்கு ஒரு கூட்டத்தில் போய் நுழைஞ்சிருவோம். அப்போ அது தேவையா இல்லையா? அப்போ அதை பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ சரி, ஒருவேளை விரும்பிட்டா அவங்க அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம ஏற்றுக்கொள்வது வேறு, இல்லை நம்ம விரும்புகிறது வேறு, அதை ஏற்றுக்கொள்வது என்று ஒன்று இருக்கின்றது, இல்லை முடியாதுன்னு தவிர்த்தது ஒன்று இருக்கின்றது. அப்போ நாம் அதை சிந்திப்பதற்காகத்தான் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேச்சு வழக்கு எப்படி இருக்கின்றது. பேச்சு வழக்குன்னா சில வேளையில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பேசுகிற குடும்பமாக இருப்பாங்க.
1: ஆமாம்.
0: சில வேளையில் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் பேசுகிறவராக இருப்பார், அவங்க தெலுங்கு பேசுகிறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி சூழலாம் பரவாயில்ல, இதெல்லாம் நாங்கள் சமாளிச்சிரும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து கொள்ளணும் இல்லைங்களா? சரி, திருமணம் பண்றதுக்கு மேல கொஞ்சம் தெலுங்கு கத்துக்க, அவங்க எல்லாம் தெலுங்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? இல்ல ஒரு மலையாளம் கத்துக்க இல்லைங்களா? அப்ப கலப்பு திருமணம் என்று சொன்னாலும் கூட அதற்கான தயார் நிலை ஒன்று தேவைதானே.
1: மாப்பிள்ளை பொண்ணு அப்படின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுதான் திருமணம்னு பாக்குறோம். இங்க ரெண்டு குடும்பங்கள் சேர்றாங்க அப்படின்றதை தாண்டி அவங்களுடைய வசிப்பிடம், அவங்களுடைய சுற்றுச்சூழல், அவங்க நாய்க்குட்டி வரைக்கும்
0: பொண்ணுக்கு நாய்க்குட்டி மடியில வச்சு தூங்குற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நாய்க்குட்டியே பிடிக்காதுன்னு வச்சுங்க,
1: அங்கதான்
0: முன்கூட்டியே நம்ம பேச்சுக்கணும் நாய்க்குட்டியே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. எனவே இந்த மாதிரி நாய்க்குட்டியோட தூங்குற பெண் பிள்ளைகள் இப்ப நிறைய இருக்காங்க. அவங்க தப்பு இல்லை, ஆனால் பூனையோடு வளர்ப்பு பிராணியோடு இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது. இன்னும் கூட நம்ம இப்போ விரும்பிட்டுமா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா? அதற்கான முன்னேற்பாடாக செய்ய வேண்டிய நடவடிக்கைலாம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அதுக்கு மேல
1: ஒரு பாடலுக்கு போயிட்டு
0: அதுக்கு மேல வருவோம்,
1: பாடலை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

0: இன்றைக்கு வந்து இந்த பெண் பார்த்தல் பத்தி பேசிட்டு இருக்கோங்க ஐயா. நம்ம வந்து இரண்டு குடும்பங்கள், இரண்டு வீடு எல்லாமே ஒன்றிணைந்து போனோம். பெண் பார்த்தலுக்கு பின்னாடி என்ன இவ்வளவு இருக்கா? ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இவங்கதான் பொண்ணு பாத்துக்கோங்க, இவங்கதான் மாப்பிள்ளை பாத்துக்கோங்கன்றதுக்காக தான் பெண் பார்த்தல் அப்படின்றது நடக்குது. இதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ முன்னதாக சில கூறுகள் சொல்லியிருந்தீங்க, அவங்க வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கு, என்ன சூழல்ல இருக்கு, என்ன மொழி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்குன்னு வேற என்ன கூறுகள்லாம் இருக்குங்க ஐயா?
1: அடுத்து வந்து சுனி, இந்த பண்பாட்டு கூறுகள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவும் ரொம்ப முதன்மையான ஒன்று. என்னன்னா, இப்போ பெண் பார்க்க போகும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்ணை பார்க்க போறதுல, அந்த வீட்டுக்கு போனவுடனே வாசல்ல வாங்க, வணக்கம், நலமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உட்காருங்க, ஏதாவது கொண்டு வரட்டுமா, இப்படிங்கிற கேஸ், இந்த பண்பு, இந்த விருந்தோம்பல் இருக்கின்றது, கனிவான மொழி பேசுறது, இது பண்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா. இந்த பண்பாட்டு கூறுகள் ரொம்ப முதன்மையான ஒன்று. இப்போ ஒரு பண்பாட்டு கூறு அடிப்படையில் நல்ல இது போன்ற ஒரு சூழலில் வாழ்ந்த ஒரு பையன், இதை பற்றி எதுவும் தெரியாத ஒரு குடும்பத்தில் போய் பெண் எடுக்க போகிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவனுக்கு எப்படி இருக்கும்னா, நான் மாமனார் வீட்டுக்கு போனேன், வான்னு கூட ஒரு ஆள் கேட்கல, எப்படி இருக்கேன்னு கேட்கல, நான் போகிறேன் தம்பிக்காரன் பாட்டுக்கு பாட்டு கேட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து, இதெல்லாம் நான் கேட்ட செய்தி உங்களுக்கு
0: சொல்றேன்.
1: அவங்க சொல்றாங்க, டேய் உங்க மாமா வந்திருக்காரு, எழுந்துடுறான்னு வந்தா என்ன அப்படின்னு, மாமா வந்தா உட்கார சொல்லு என்ன ப்ரோ அப்படின்னு இல்லைங்களா. இது பண்பாட்டு குரு தானே. அப்போ கண்டிப்பா ஒரு பெண் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்பாங்க இல்லைங்களா. நம்ம போகின்ற போது நம்ம வளர்ந்த பண்பாட்டு சூழல் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, பண்பு கூறுகள் இருக்குங்களா, அது கொண்டு போய் இன்னொரு குடும்பத்தோட கலக்க போகிறது. ஒன்று, அப்படிப்பட்ட சூழலை நான் ஏற்றுக்கொள்வேன்னு போகணும், இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இதை தாங்கி கொள்ள முடியாது. என்னங்க வீட்டுல வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க, மாமியார் கேட்கல, மாமனார் கேட்கல, அவங்கவுங்க அவங்க பாட்டு வீட்டு, நான் போனவொடனே எல்லாரும் அவங்கவுங்க அறைக்குள்ள போயிட்டாங்க, யாருமே என்னன்னு கூட கேட்கல அப்படின்னு சிந்திக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியதா இருக்கு. இதை நம்ம பெண் வீட்டு மட்டும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதும் அப்படித்தான். ஒரு பெண்ணு போறாங்க, வாமான்னு கேட்க கூட ஒரு ஆள் இல்ல, மருமகளை பார்த்தனே வாமா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு, நல்லா அவனை பாத்துக்கிறானா அப்படிலாம் கேட்கணும் இல்லையா. அப்படி கேட்டா தானே நம்ம மாமியார நம்ம அம்மா மாதிரி தோணும். சில பெண்கள் சொல்றாங்க பாருங்க, எங்க அம்மா விட 10 மடங்கு ரொம்ப நல்லவங்க எங்க மாமியார், என்ன எங்க அம்மா அப்படின்னு, இவங்க தான் எங்க அம்மான்னு, இவங்களே எனக்கு அம்மா வந்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மருமகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்பு கூறுகள் அடிப்படைன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் வேணும் தானே, அப்படி இல்லைன்னு சொன்னா இதை எதிர்நோக்குவதற்கு நாம தயாரா இருந்துடணும். அதோட இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்லணுங்க அஸ்வினி, இந்த இறை வழிபாடுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, பல நான் கேள்விப்பட்டதில் நேரடியாக பார்த்த ஒன்று, என்ன சமயம் ஒப்பெல்லாம் நடத்துறேன் இல்லைங்களா. அப்போ சிலர் சொல்லுவாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெய்யல் வழிபாட்டில் இருப்பாங்க, மெய்யல் வழிபாடுனா சிவ வழிபாடு அப்படின்னு முறையாக சைவ சித்தாந்தம் படிச்சு இப்படிலாம் திருமுறை ஓதுற அப்படிலாம் இருப்பாங்க. பெண் பார்த்தீங்கன்னா சில வேளையில் மரபு வழிபாட்டில் இருப்பாங்க, மரபு வழிபாடுனா இந்த காவல் தெய்வம் வழிபடுவது, இப்போ இந்த வெறியாடுதல் இப்படி இப்படிலாம் இருப்பாங்க பாருங்களேன். இப்ப இவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா பண்ணிக்கிட்டாங்கன்னா இதை ரெண்டையும் எதிர்கொள்ளணும் இல்லைங்களா. ஒண்ணு, இந்த பெண் வந்து என்ன செஞ்சிடணும், மெய்யல் வழிபாட்டிற்கு போவதற்கு தயாரா இருந்து கொள்ளணும். இல்ல வீட்டுக்காரர் நல்லா சமயம் படிக்கிறாரு, போறாரு வராரு, நான் அந்த பக்கம் சேர்ந்துக்கணும், அதை படிச்சுக்கணும் அப்படின்னு. இல்ல இவரு என்ன பண்ணணும்னா, வழக்கமா கீழே இறங்க மாட்டாங்க, மெய்யல் வழிபாட்டுக்கு போயிட்டாங்கன்னா இங்கிட்ட இறங்க மாட்டாங்க, குறைஞ்ச அளவு இதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமாவது அவருக்கு இருக்கணும் இல்லையா. இல்ல அதனால பல மன விளக்குகள்லாம் ஏற்பட்டிருக்கின்றது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரெண்டு வேறுபட்ட, அதுக்கு மேல வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா?
0: அந்த புரிதல் ஒண்ணு இருக்கணும்ன்றதே அடிப்படையா இருக்கு.
1: நீங்க அதை ஏற்று கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்துல சிக்கல் வராது, அங்க போனோன்னு என்னங்க வேற மாதிரி சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? அப்ப அங்க போகணுமே. அப்ப பெண் பார்த்தல் தான் நம்ம போய் பெண்ணை பார்த்துட்டு வர்றது இல்ல, அதனாலதான் நீ பெண் பார்த்தல் பார்த்தீங்கன்னா சின்ன வாண்டெல்லாம் கிளம்பிடுச்சு, நானும் வரேன் பெண் பார்க்க போறேன். அதுக்குத்தான் நம்ம என்ன சொன்னாங்க, முதலில் நம்ம பேசணும், அறிவுசால் பெரியவர்களை அழைச்சிட்டு போகணும்னு. அப்படி போகும்போதே அவங்க பார்ப்பாங்க, இதுதான் பூஜை அறையா, பூஜை அறையில என்ன படம் இருக்குன்னு பாத்துருவாங்க. பூஜை அறை என்ன சும்மா இல்ல, பூஜாரியில் என்ன படம் இருக்கு? வாசலுக்கு போகும்போதே வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வம் வச்சிருக்கிறாங்க. ஓஹோ, இவங்க காவல் தெய்வ வழிபாட்டுக்குரியவங்க போல தெரியுது. இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அவங்க கண்ணாடி வந்து அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என்ன இருக்குது ஏதோ இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே போல் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதும் அப்படி தான். அப்போது இதெல்லாம் பின்னால் திருமணத்துக்கு பின்னால் ஏன் இதை பார்க்கணும் நம்ம முதல்ல கேட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும், பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். முதல்ல எல்லாமே நல்லா தாங்க அஸ்வினி தெரியும், எல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு தோணும். அதுக்குள்ளே போய் நுழையும் போது தான் திருமணமான பிறகு தான், இப்போ திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்தில் என்ன பண்ணணும் தான் யோசிச்சுருப்போம், எப்படியாவது திருமணம் நடந்துடணும்னு யோசிச்சுருப்போம். திருமணம் ஆன பிறகு தான் இது போன்றவெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் கூட ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? அங்கே போகும்போது வீட்டில் இருக்கிறவங்கள தோற்றத்தை பார்த்த உடனேயே நமக்கு ஒன்று தோணுங்க அஸ்வினி.
0: ஆமாம்,
1: அங்கே வீட்டில் இப்போ பெண் ஒரு வீட்டுக்கு பெண்ணுக்கு போகிறோம். நம்ம பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறையாக சொல்லலை. இப்போ பெண்ணோட தம்பி காராமல் முடி வெட்டும், அவளோட சட்டையும் ஆளும் இப்போ ஒரு மாதிரி இருக்கலான்னு வச்சுக்கொள்ளுங்களேன்.
0: சரி,
1: நீங்கள் என்னன்னு யோசிப்பீங்க, நாளைக்கு இவன் தான் என்னோடய மைத்துனர்னு சொல்லிக்க உங்களுக்காக வருமா இல்லைங்களா? ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் போன இவன் தான் என் தம்பிக்காரன் சொல்லுதுன்னு பொண்ணு வச்சிங்க, வாங்க வாங்க வாங்க வணக்கம், இவன் தான் பெரிய பையன், பெண் பார்த்தல எல்லாம் சொல்லுவாங்க, இதான் பெரிய பையன், இவன் ரெண்டாவது பையன், இவன் மூணாவது பையன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா யாருமே தோற்றம் சரியில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. தோற்றம் சரியில்லைனா அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா? நம்ம பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய உடை, அவங்களுடைய முடி, அவங்களுடைய அந்த நடை உடை பாவனை, இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஓரளவு எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றார்கள், எத்தகைய நிலையில் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியும். இப்ப நாளைக்கு நீங்க எப்படி அவரை மச்சான்னு சொல்லுவீங்க?
0: இப்ப முதல் முறை பெண் பார்க்க போகும் போது இவ்வளவு விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுமா?
1: கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்,
0: பெரியவங்களை
1: கூட்டிட்டு போறோம்.
0: சரி,
1: நம்ம பொண்ணை பார்க்கணும்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருப்போம், பெரியவங்க மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம போகும்போதே ஒரு பையன் வந்து வீட்டில் கால் மேலே கால் போட்டு தெரியாத மாதிரி பெருசுங்களா இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க, அப்பயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இல்லைங்களா? நாளைக்கு அவனைத்தான் நம்ம இப்போ மச்சான்னு கூட்டிகிட்டு போறோம், வெளியே கூட்டிகிட்டு போறோம், அவனோட தான் என் தங்க என் தம்பின்னு சொல்ல போகுது. அதே போல மாப்பிள்ளை வீட்லேயும் அப்படி தான், நாளைக்கு வந்து அண்ணின்னு என்னை கூப்பிட போகிறான் இல்லைங்களா? இந்த பெண்ணு தான் என்ன வந்து அண்ணின்னு சொல்ல போகுது. அது எப்படி உடை உடுத்தியிருக்கு, எப்படி காட்டேரி மாதிரி இருக்கா இல்லை என்ன அப்படி இருக்கா, நம்ம சொல்கிறோம் நல்ல அழகா இல்லைங்களா? இதான் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு அது பெருமை பண்ணும் இல்லையா இல்லைங்களா? எங்கள் வீட்டுக்காரோட அம்மான்னு சொல்கிறதுக்கு அட என்ன அவங்க மாமியார் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ அழகாக உடை போட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போ நம்ம சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில மாமியாருங்க எப்போதும் புடவை கட்டியே இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டின்றாங்க பார்த்தீங்களா, அதையே தான் போட்டிருப்பாங்க எப்போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா கைலி கட்டி மேலே ஒரு பிளவுஸ் போட்டு அப்படி இருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து தவறுன்னு சொல்லலை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்குமா?
0: சரி, இப்போ பெண் பார்த்தலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அப்படியே பெரிய பெரிய குடும்பம் வீடே கூட்டமா,
1: ஆமா
0: அந்த மாதிரி கூட்டமா தான் போகணுமா, இல்ல வீட்டுல இருக்கிற முக்கியமான நபர் போனா போதும்ன்றீங்களா?
1: முக்கியமா முடிவு எடுக்க கூடிய அழைச்சிட்டு போனுங்க.
0: இப்படி கூட்டமா எல்லாரும் இருக்கணும்ன்ற அவசியம்
1: இல்ல. நம்ம இப்போ போகிறோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்க இப்போ என்ன எண்ணிக்கை வச்சுக்கிட்டு போகிறாங்க, 21 பேர் போகணும் அப்படின்னு, அந்த எண்ணிக்கை முதன்மை இல்லை. எண்ணி பார்க்கக்கூடியவர்களை அழைச்சிட்டு போகணும், சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா, சரியான செய்தியை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அதான முதன்மை. அப்போ இந்த தோற்றமெல்லாம் ரொம்ப முக்கியம், தோற்றம் முக்கியம். அதனால ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் பார்க்க போகும்போது யாரும் நான் சொன்ன மாதிரி இந்த நைட்டி போட்டுக்கிட்டோ கைலி கட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க வழக்கமாக. இன்றைக்கு தான் அப்போ உண்மையான ஒரு சூழல் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கூர்ந்து பார்ப்பதற்கு அங்கு இருக்கின்ற அந்த சூழலை பார்ப்பார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே நமக்கு தெரியுங்க அஸ்வினி என்ன சூழல் இருக்கு, நம்மளால கண்டுபிடிச்சிட முடியாது, ஓரளவு கணிக்கலாம். அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்போ நாம் நினைக்கிறேன் கூட பேசிட்டோம்னா இன்னொரு பாட்டை கேட்டுட்டு நம்ம மற்ற ஒன்றும் முதன்மையான கூறுக்கு வர போறோம். ஆட தெரியுமா பாட தெரியுமா?
0: அதுக்குதான் நான் காத்திருக்கேன், உண்மையா ஆட தெரியுமா பாட தெரியுமான்றது ஏன் தான் கேக்குறாங்கன்னு. முதல்ல நம்ம வந்து பாடல கேட்டு
1: வாங்க கேட்போம்.

0: பலமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து பெண் பார்த்தல் பத்தி பேசிட்டு இருக்கோங்க ஐயா. சரி, இந்த பெண் பார்க்க போகும்போது பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமா அப்படின்றது தமிழ் திரைப்படங்கள்ல பார்த்து இப்ப கொஞ்சம் நகைச்சுவையா கேட்கிறோம். ஆனா உண்மையாவே பெண் பார்க்க போகும்போது இந்த கேள்விக்கெல்லாம் அவசியம் இருக்கா, இல்ல சும்மா வம்பு பண்றாங்களா, என்னதான் நடக்குதுன்றது சொல்லுங்க.
1: முதல்ல நம்ம பேசிருக்கோம் அஸ்வினி, நம்ம பெண் பார்த்தல் போகும்போது அறிவுசால் பெரியவர்களை அழைச்சிட்டு போறணும். அப்ப அவங்க கண்டிப்பா இந்த கேள்விகளை கேட்கும்போது ஏதோ விளையாட்டுக்காக கேட்க மாட்டிருப்பாங்க, அது பின்னால உட்பொருள் தான் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அப்போ அதுல ஆட தெரியுமா அப்படிங்கிற ஒன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்களா திருமணத்தெல்லாம் இந்த பெண்கள் ஆடிக்கிட்டு வர்றதை பார்த்து ஓஹோ சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ அப்படி இல்லை. அது ஆட தெரியுமானா பெண்ணுக்கு உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா, கண்ணு கை காலு இல்லைங்களா, இது கை நல்லா இருக்குங்களா, கால் நல்லா இருக்குங்களா அப்படி அப்படின்னு எப்படி கேட்கறது. அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஆட தெரியுமா அப்படின்னு பொதுவா கேட்பாங்க. அப்ப ஆட சொல்லுங்க அப்படின்னு ஆட சொல்றது இல்லை, இப்ப சினிமால நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னா ஆட தெரியும் அப்படின்னு சொன்னா எல்லா உறுப்புகளும் நன்றாக இருக்கின்றன. புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணுக்கு கை கொஞ்சம் கோளாறா இருக்கு அப்படின்னு. அது இயல்பு தானே. இப்ப மாப்பிள்ளை கூட நம்ம போகும்போது மாப்பிள்ளை சரியா இருக்கிறாரா அப்படின்னு. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மருத்துவ சான்றிதழ் வாங்கி வச்சுக்கொள்கிறாங்க மாப்பிள்ளைக்கு எந்த பெரிய நோயும் இது நம்ம நினைக்கிறோம் இப்ப அப்படின்னு சொல்லி இப்படி தேவையான்னு சொல்லி கண்டிப்பா தேவையான ஒன்று. பெண்ணுக்கு ஏதாவது நாம அஞ்சக்கூடிய நோய் ஏதாவது இருக்குன்றதா, இப்ப மருத்துவ சான்றிதழ் இப்போ திருமணமான பிறகு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அவர் பாட்டுக்கு தேவதாசன் ஏதாவது உட்காந்து தாடியை வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. இப்போ முன்னேற்படா இதெல்லாம் நம்ம தவறாக நினைக்கூடாதுங்க அஸ்வினி. இப்போ உள்ள இளைஞர்கள் பெண்கள் இதை கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது பெரிய நோய் இருக்குன்றதா இல்லைங்களா. நோயின்னு சொன்னால் இப்போ பல வகை இருக்குன்றது. இதெல்லாம் வந்து சான்றிதழ் வாங்கி கொள்கிறாங்க மற்ற இனத்தவர்கள். முன்கூட்டியே போய் மருத்துவரை பார்த்து இத்தகைய இத்தகைய நோய்கள் எல்லாம் இருக்குன்றது அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் திருமணம் பண்ணிக்கொள்றீங்கன்னா அது வேறு. இல்லை இவ்வளவு பெரிய ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி திருமணம் பண்ணிக்கொள்றது, இதை தவிர்த்து விடலாம் என்று எண்ணினால் அது அவரவருடைய விருப்பம் இல்லையா. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் என்ன நம்ம என்ன மேடையில் போய் பெரிய நடன நிகழ்ச்சியாக நடத்த போகிறோம் ஆட தெரியுமான்னு கேட்குறாங்கன்னா இதுதான் அதனுடைய உட்கூறு. அடுத்த கேள்வி இல்லைங்களா, நம்ம மேடைக்கு சரியா பண்ண போறோம் பாட போறீங்களா அப்படின்னு சொன்னா இதான் ரொம்ப முதன்மையான. நம்ம கூட இப்ப திருமுறை திருமணம்லாம் நடத்துவோம் சுனி, அங்க பெண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு திருமுறை பாட சொல்லுவோம் மேடையிலே பெருமானுக்கு. ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க சுனி. அப்ப இந்த பாட தெரியுமா என்னன்னா பெண்ணுக்கு வீட்டுல பூஜை பண்ணி பூஜையில ஒரு திருமுறை ஓத தெரியுமான்னு கேள்வி. பெண்களுக்கு அடிப்படையாக அஸ்வினி பூக்கட்ட தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இது தேவையான கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஏன் பூக்கட்டத்தில் கொண்டையில் வைக்கிறதுக்கு இல்லை, பெருமானுக்கு பூ கட்டி போட முடியுமா. வழக்கமாக திருமணத்தில் விளக்கேற்ற பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. விளக்கேற்ற நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், விளக்கேற்றுதல் மீது பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பெருமானுக்கு பூமாலை கட்டி போட்டு அடுத்து ஒரு திருமுறை ஓத தெரியுமா. அப்படி ஓத தெரிந்தால்தான் அடுத்து வரக்கூடிய குட்டிங்கள்லாம் சரியாக வரும். ஒன்று இவருக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரெண்டு பேருக்கும் தெரியலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இவங்க வந்து இல்லற பொறுப்பை ஏற்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். நம்ம அதான் இல்லற கடமையில நம்ம சொல்லுகின்ற போது நம்ம சொல்லிட்டோம் இறை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப இறை வழிபாடு நம்பிக்கை இல்லாதவர்கள் என்றால் நம்ம அதை பத்தி ஒன்று சொல்வதற்கு இல்லை. அப்ப அவர்களுக்குரிய இப்ப திருக்குறள் தெரியுமா அப்படின்னா திருக்குறள் தெரியுமா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு. ஏன்னா இல்லற கடனை ஏற்ற போறாங்களா அவங்கள. அப்ப கண்டிப்பாக பாட தெரியுமா அடுத்து வருது சிக்கலான கேள்வி, சமைக்க தெரியுமா அப்படின்னு. இந்த குறிப்பா பெண்களுக்கு ஆண்களை கட்டி போடுறதுக்கு கையில் இருக்கிற ஒரு பெரிய கலை என்னன்னா சமையல் கலையா. என்ன தான் இருந்தாலும் எங்கள் மனைவி கையால் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க சார். அவள் ஒரு மொட்டை ரசம் வச்சா கூட மொட்டை ரசம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, காய்கறியெல்லாம் போடாமல் ஒரு ஒரு பருப்பு ரசம் மட்டும் வைப்பாங்க, அதுக்கு ஈடாக எதுவும் வராது அப்படின்னா என்னன்னாலும் அவர் வீட்டுக்கு வந்துடுவாராம் சாப்பிட்றதுக்கு. அப்போ பெண்களுக்கு வந்து இந்த சமைக்க தெரியுமாங்கிறதுல மூணு சொல்லியிருக்காங்க. ஒன்று சுவையான உணவு சமைக்க தெரியுமா? ஒன்று. ரெண்டாவது, உணவையே மருந்தாக கொடுக்க தெரியுமா? மூன்று, முழுக்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்றது, அதனால தான் உண்டி மருந்து முழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூணையும் சேர்த்து சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போது பெண்கள் வந்து ஒன்று பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஆணுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. அப்போது நம்ம மாப்பிள்ளை போயிட்டு மாப்பிள்ளைகிட்ட ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்னு கேட்க மாட்டோம். ஆனால் இங்கு இல்லைன்னா அங்கு இருந்தால் நல்லதை. பெண்ணுக்கு திருமுறை ஓத தெரியாது, மாப்பிள்ளைக்கு திருமுறை ஓத தெரியுமா? ஆ சரிப்பா, யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரியுது இல்லை, சமாளிச்சிடலாம் இல்லைங்களா? நான் எனக்கு சமைக்க தெரியாதுங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் சமைச்சாங்கன்னு பொண்ணு சொல்லுதுன்னு வச்சிங்க, மாப்பிள்ளை நல்லா சமைப்பார் அப்போ சரி இல்லைங்களா? இப்போ பெண்ணு தான் சமைக்கிறேன்னு இல்லை, ஆனால் யாராவதுக்கு ஒருத்தருக்கு அந்த அடிப்படையான ஒரு தேவையா இல்லையா, கலை தெரியணுமா இல்லைங்களா?
0: மூன்று கேள்விகளுக்குள்ள இவ்வளவு இருக்குதா? அப்படி இருக்குது,
1: அவ்வளவு இருக்குங்க சுனி. அப்போ அதனால தான் என்ன பண்ணாங்க, ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்னு. இந்த சமைக்க தெரியுமா ரொம்ப முதன்மையானதுங்கிறதுனால தான் அந்த பெண் கையில் அதுவா கலக்குன டீ காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த தேநீர்னு சொல்கிறதும் அந்த குழம்பி நீர்னு சொல்கிறதும் அந்த பெண்ணோட கைப்பக்குவத்தை பார்க்கறதுக்கு தான் அவங்கள கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பின்வாசல் வழியாக கடையில் வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் ஊற்றி அந்த பெண் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. நாளைக்கு அது ஒரு நமக்கு ஒரு காப்பியோ டீயோ வச்சு கொடுக்கணும் இல்லைங்களா? இல்லை நாளைக்கு அது ஒரு சாப்பாடு அது கையால் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? சில வேளையில் அம்மா போட்டு இந்த அடி கொண்டு கொடுத்துட்றி அப்படின்னு கொடுத்து விடுவாங்க. அப்போ அதனால தான் ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படி தெரியலன்னா தயார்படுத்தி வச்சுக்கணும். முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, போகிற வீட்டில் இந்த மாதிரி சொல்லுவாங்கடி, ஒழுங்காக இதெல்லாம் கற்றுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் குடும்பத்திற்கு அடிப்படையாக தேவையாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இந்த பெண் பார்த்தல் என்கின்ற ஒரு படலம். இப்ப சொல்லுங்க அஸ்வினி, தேவையா தேவையில்லையான்னு சொல்லி.
0: நிச்சயமா தேவை, கண்டிப்பா தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பெண் பார்த்தல் பத்தி நீங்களுமே நிறைய புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நிறைவா நம்ம நேயர்களுக்கு இதனை சார்ந்து என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா?
1: நிறைவா நம்ம அதுதான் அஸ்வினி, நம்ம வந்து இப்போ பெண் பார்த்தல்னு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களா அவங்களோட இணையை தேடிக்கொள்றாங்க, காதல் செய்கிறாங்க. அப்படி செய்கின்ற போதும் நேரம் இருக்கின்ற போது ஒருவர் அந்த இணையரை சந்திக்கின்ற போது இதையெல்லாம் அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம பெரியவங்க செஞ்சதை இன்றைக்கு அதை தவிர்த்துட்டோம். பெண் பார்க்கல்னு ஒரு சடங்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த பெண் பார்த்தல் சடங்கில் அவங்க என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதையெல்லாம் இவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை சிந்தித்தால் எதிர்காலம் நன்றாக அமையும், சிக்கல் இல்லாமல் இல்லறம் நல்லறமாக நடக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்வோங்க அஸ்வினி. அடுத்த வாரத்தில் நாம இந்த பொருத்தம் பார்த்தல் என்பதை பத்தி பார்க்க போறோம். இரண்டு வகையான பொருத்தம் இருக்கு, அடுத்த வாரத்துல நாம அதை பற்றி சிந்திக்கலாம்.
0: நன்றி ஐயா.
1: நல்லதம்மா, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 16th ஜோஹர் மாநில தேர்தலில் போட்டியிடும் 56 பக்கத்தான் அரபான் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் PH தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வார இறுதி நாட்களில் ஜோஹரில் நடைபெறும் 15 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். மாநில வாக்காளர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றி மிகவும் முக்கியம் என ஜனநாயக செயல் கட்சி DAP தலைமைச் செயலாளர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். அம்மாநிலத்தின் மக்களாட்சி கட்டுப்பாடுகள் சமநிலை தன்மையை வலுப்படுத்துவதில் அந்த வெற்றி அவசியமாக உள்ளது என்றார் அவர். மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவு மித்ரா உயர்வு மடானி மானிய திட்டத்தை அதிகாரப்படியாக தொடங்கிய வெறும் 5 நாள்களில் இதுவரை 1340 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் 1500 விண்ணப்ப இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் எட்டப்படுமானால் அத்திட்டத்திற்கான இறுதி நாள் முன்கூட்டியே செயலாக்கப்படும் என மித்ராவின் பொதுச் செயலாளர் என் ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். சிரியாவின் மத்திய டமஸ்கஸில் உள்ள கெஃபேயை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. மேலும் 21 பேர் காயமடைந்தனர் என்று அந்நாட்டு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வட்டார நாடுகளுக்கிடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவது அவரது பயணத்தின் நோக்கம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் கூறியது. 2026 உலகக்கிண்ணப் போட்டியின் நாளை அட்டவணை. சிறந்த 32 குழுக்களில் இருந்து 16 குழுக்களை தேர்வு செய்வதற்கான இறுதி 3 ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன. பின்னிரவு 2:00 ஆஸ்திரேலியா எகிப்தை சந்திக்கும். காலை 6:00 அர்ஜென்டினா கேப் வெர்டியுடன் பொருதும். காலை 9:30 கொலம்பியாவும் கானாவும் களம் காண்கின்றன. இதனிடையே மயாமியில் நடைபெறும் ஆட்டத்தில் குழு ஆட்டங்களில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திய கேப் வெர்டியை அர்ஜென்டினா எதிர்கொள்கிறது. சவால் மிக்க ஆட்டமாக அது இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் அர்ஜென்டினா பல்முனை தாக்குதல்களை மேற்கொள்வதை நிலைநிறுத்தும் என அதன் பயிற்றுநர் லியோனல் ஸ்காலோனி உறுதிபட கூறினார். அனுபவமிக்க தாக்குதல் ஆட்டக்காரர் லியோனல் மெஸ்ஸி ஏற்கனவே 6 கோல்களை அடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் ஒரு பிரபலம் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் பொதுவாக கேட்டு ரசிப்போம். அந்த வகையில இன்றைக்கு யார் பேச போறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக நாங்க சொல்றோம். அதற்கு முன்னதாக நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு வரலாம்.

0: அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு
1: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒவ்வொரு வாரமும் போல ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்களை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா டத்தோ என் எஸ் ராஜேந்திர நம்மோடு பேச ரொம்ப அவளோட காத்திருக்காரு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் அஸ்வினி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கின்றேன், எல்லோரும் நலமாக இருக்க பிரார்த்தனை செய்கின்றேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.
1: உங்களோட பேசுவதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரி, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பல அனுபவங்களை பற்றி இன்றைக்கு நாம பேச போறோம். ஆனா உங்களுடைய தொடக்க காலம் எப்படி இருந்தது அதை பற்றி எங்களிடம் சொல்லுங்க. உங்களுடைய பள்ளிக்கூடமா இருக்கட்டும், குடும்பத்தினரா இருக்கட்டும், இங்க இருந்து தொடங்கலாம், கொஞ்சம் சொல்லுங்க.
2: சரிங்க. நான் பிறந்து வளர்ந்தது படித்ததெல்லாம் ஜுகூர் மாநிலம் சாவில் உள்ள ஜுகூர் லாபிஸ் தோட்டம் பிரிவு 4. அதை வந்து எங்க ஊர்ல வந்து 12 கட்டைன்னு சொல்லுவோம். ஏன்னா 12 மைல் அது இருக்கு. அப்பா பேர் வந்து நாகப்பன், அம்மா வந்து சாரதா. அதனாலதான் என் பேர்ல வந்து என் எஸ் ராஜேந்திரன் வச்சிருப்பேன், நாகப்பன் சாரதா ராஜேந்திரன். குடும்பத்துல நாங்க 4 பேர். நான் தான் மூத்தவன், ஒரே ஆண் பிள்ளை, 3 தங்கைகள். எனக்கு திருமணமாகி சகுந்தலா என்ற மனைவியும் 3 பிள்ளைகள் இருக்காங்க. சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாம் இறைவன் திருவருள். அங்கு உள்ள ஜுகுலாபி தோட்டம் பிரிவு 4 இருந்த தொடக்கப்பள்ளி தமிழ் பள்ளியில தான் நான் 1st ஆண்டும் 2nd ஆண்டும் படிச்சேன். காரணம் அதுதான் அங்க இருந்தது. பிறகு 3-6 வரையில பக்கத்து டிவிஷன் என்று சொல்லப்படும் பக்கத்து பிரிவு 5 உள்ள தமிழ் பள்ளியில தான் நான் 6ஆம் ஆண்டு வரைக்கும் நிறைவு செய்துட்டு, பிறகு லாபிஸ்ல இருக்கிற இடைநிலை பள்ளி முன்ஷி இப்ராஹிம் இடைநிலை பள்ளியில இடைநிலை கல்வியை தொடர்ந்தம்மா. அதான் தொடக்க காலம்.
1: சரி, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. இதனைத் தொடர்ந்து இன்னும் நிறைய சாதனைகளை நீங்க படிச்சிருந்தீங்க. முக்கியமா 1998 மிச்சிகன் மாநில பல்கலைக்கழகத்துல கல்வி கொள்கை மற்றும் பாடத்திட்டத்துல வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க ஐயா. கல்வித்துறையும் குறிப்பா உயர்நிலை சிந்தனை திறன்கள் ஆராயும் துறையையும் வந்து தேர்ந்தெடுக்க உங்களுக்கு எது உந்துதலா இருந்தது? எந்த ஒரு அடிப்படை வந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம், இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற ஆர்வத்தை உங்களுக்குள்ள கொடுத்தது?
2: சரிமா, காரணம் எனக்கு வந்து ஆசிரியர் துறையில அப்போது இருந்தே இடைநிலை பள்ளியில படிக்கிற காலத்திலேயே எனக்கு அதுல ஒரு ஆர்வம், ஒரு ஆசிரியரா வரணும்னு சொல்லி. ஆக 1974 என்னுடைய எஸ்பிஎம் தேர்வை நிறைவு செய்த உடனே தற்காலிக ஆசிரியரா ஒரு 6 பணியாற்றினேன். ஆக 75ஆம் ஆண்டு அங்க சென்ற ஆண்டோடு 50 நிறைவு என்னுடைய கல்வி பயணம். ஆனா இன்னும் தொடர்கிறது. அப்படி இருக்கும்போது தொடக்க கல்வியை, அதாவது இடைநிலைப்பள்ளியில ஒரு தற்காலிக ஆசிரியர் இருந்த பிறகு ஸ்ரீகோத்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில 76ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சியை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அது முக்கியமான ஒரு மைல்கல். காரணம் இந்த நாட்டுல நம்முடைய நாட்டுல முழு நேர தமிழ் ஆசிரியர் பயிற்சி 1960 தான் துவங்கியிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்திற்காக 1967 அந்த முழு நேர தமிழாசிரியர் பயிற்சி நிறுத்தப்பட்டிருக்கு. விடுமுறை கால பயிற்சி என்ற அடிப்படையில எஸ்ஆர்டி பயிற்சிகள் தொடர்ந்தன. இருந்தாலும் அந்த முழு நேர ஆசிரியர் பயிற்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில மீண்டும் 76ஆம் ஆண்டு ஸ்ரீகோத்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில முதல் முறையாக 63 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பயிற்சியை தொடங்கணும். அந்த முதல் குழுவுல நான் இடம்பெற்றிருந்தேன். 2 ஆசிரியர் பயிற்சியை முடித்துவிட்டு 78ஆம் ஆண்டு நான் பேராக் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுமூர் ட்ரைபாங் தோட்ட தமிழ் பள்ளி அதுல ஆசிரியரா பணியாற்றினேன். அப்போது அங்கு இருந்த காலத்துலதாமா மாலை வகுப்புகள் எண்டர்சன் இடைநிலை பள்ளி இருக்கு இப்போல அரசாங்கமே நடத்துகின்ற 6ஆம் படிவ வகுப்புகள் அதில் கலந்து கொண்டு 2 படித்து 79ஆம் ஆண்டு அதில் தேர்ச்சி பெற்று 80ஆம் ஆண்டு நான் வலாய பல்கலைக்கழகத்துல மாணவனா சேர்ந்தேன். அப்படிதான் அந்த பயணம் தொடர்ந்தது. அப்புறம் இளங்கலை முடிச்சிட்டு என்னுடைய சொந்த ஊரான லாபிஸ்கே போய் என்னுடைய இடைநிலை பள்ளியிலேயே ஆசிரியராக 4 பணி செய்தேன். அப்போ அப்படி இருந்தபோதுதான் எனக்கு கல்வியில தொடர்ந்து முன்னேற்றம் காண வேண்டும், தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக பகுதி நேர மாணவனாக மலாய பல்கலைக்கழகத்துல கல்வி புலத்துல முதுகலை பட்டத்தை தொடங்கினேன். அது தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்க செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பாதியில தான் எனக்கு விரிவுரையாளரா 1987 கிடைத்தது. பிறகு கோலாலம்பூருக்கு வந்தோம். அப்போ என்ன முக்கியம்னா அந்த முதுகலை முடித்தவுடன் எனக்கு கல்வி அமைச்சர் பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அது அழைப்பு வந்தது. அப்ப 92ஆம் ஆண்டு நான் கல்வி அமைச்சருக்கு சென்று அங்கு பணியாற்றி கொண்டிருந்த போது முதுகலை முனைவர் பட்டத்தை செய்ய வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அந்த ஆர்வத்தின் பேர்ல முயற்சி செய்தேன். 94ஆம் ஆண்டு இதுல நான் எல்லாமல்ல இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னை செதுக்கிய அனைவருக்கும், சிற்பிகள் அனைவருக்கும் நன்றி. முதல் இந்தியன் மாணவனா, அதுவும் தமிழ் பள்ளி மாணவனாக கல்வி உபகார சம்பளம் பெற்று அமெரிக்காவுக்கு முனைவர் பட்டம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த முதல் தமிழன் என்று சொல்வதையும் நான் பெருமை கொள்கின்றேன். அப்படி சென்றுதான் 94 துவங்கி 94 அந்த பட்டம் பெற்றமா. அதுல உயர்கல்விக்கு வந்து ஏன்னா அந்த நேரத்துலதான் இந்த சிந்தனை திறன், உயர்நிலை சிந்தனை திறன் தான் அதிகமா பேசப்பட்டது. ஆனா உயர்நிலை சிந்தனை திறனை தான் நான்
1: நம்முடைய
2: வாழ்க்கையை வந்து இறைவனுடைய அருளோடு, குடும்பத்தினுடைய ஆதரவோடு, பல நண்பர்கள் எல்லோருடைய ஆதரவோடு இருந்தாலும் நான் தான் அணுகிட வேண்டும். எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்க போறேன், அந்த வாழ்க்கையை எப்படி செதுக்க போறேன்றத ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் வந்து அந்த பாடல் அது அழகா வரும். அது அதனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் நாங்க சொன்னது போல ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் டத்தோ என் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். அதே சமயம் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றியும் பேசிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கல்வி அமைச்சகத்துல பாடத்திட்டம் மற்றும் ஆசிரியர் பயிற்சி பிரிவுல தான் முக்கிய பொறுப்புகளை வந்து வகிச்சிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அனுபவம் உங்க கல்வி நோக்கத்தையும் சிந்தனையும் எப்படி வடிவமைச்சது அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: நல்ல ஒரு அனுபவமா, இரண்டரை ஆண்டுகள் அங்கு பணி செய்தேன். ஏற்கனவே ஆசிரியரா, தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இருந்து, பிறகு இடைநிலைப்பள்ளி ஆசிரியராகவும் இருந்து, பிறகு பல்கலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில ஒரு ஆறு ஆண்டுகள், ஐந்து ஆண்டுகள், மூன்றரை ஆண்டுகள் வந்து ஆசிரியர் சிறப்பு பயிற்சி கல்லூரி, மத்தாபுரம் இல்முஹாஸ் என்று சொல்லப்படும் கல்லூரி, அப்புறம் ஸ்ரீகோத்தா, நான் படித்த ஸ்ரீகோத்தாவில வந்து இரண்டு ஆண்டுகள் பயிற்சி. இது இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய துணையாக இருந்தது, உதவியாக இருந்தது. கல்வி அமைச்சர் பணி செய்யும் பொழுது நாட்டுக்கே நீங்கள் திட்டமிட வேண்டும், ஆசிரியர் பயிற்சியை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த பணியை தான் நாங்கள் செய்தோம். ஆகவே எல்லாம் தொடர்புடையதா இருந்த காரணத்தினால் நிறைய படித்துக்கொள்ள, நிறைய அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது. நிறைய விரிவுரையாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் வாய்ப்புகளும் நிறைய இருந்தது. நம்ம
0: சரிங்க ஐயா, இப்போ உங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா இவ்வளவு வேலைகள் இருக்கும் போது உங்க குடும்பத்துக்கு நேரம் வகிப்பது அப்படின்றது கொஞ்சம் சவாலா இருந்திருக்கும். எப்படி உங்க நேரத்தை அந்த காலகட்டத்துல சரியா வகுத்துக்குவீங்க?
1: இந்த பயணத்துல வந்து நான் 50 ஆண்டு கால கல்வி பயணம் சொன்னேன் இல்லையா, இந்த பயணத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, பொறுப்பு மட்டும் இல்ல, குடும்பத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய பணியை பார்க்க வேண்டும், அடுத்து வந்து சமூக ஈடுபாடு, சமூக அமைப்புகளோட ஈடுபாடு, தொடர்ந்து இந்த இதெல்லாம் வந்து கொண்டே இருந்தது. இதற்கு நீங்க கேட்ட மாதிரி அந்த நேரத்தை ஒதுக்கி அத்தனையும் சீராக செய்ய வேண்டும் என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. ஆனா அதற்கு நான் உண்மையிலே என்னுடைய மனைவி சகுந்தலா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா மூன்று குழந்தைகள், என்னுடைய இந்த பணிகளுக்கு இடையில் அவர்கள் பெரும் துணையாக, நான் முனைவர் பட்டம் படிக்கிற வரைக்கும் அவர்களுடைய ஆதரவு, அந்த துணை ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஒரு ஆதரவு இருந்தனாலையும் நானும் எல்லாவற்றிற்கும் நியாயமா நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் நேரம் ஒதுக்கணும், குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும், சமூக ஈடுபாடு, மணிசேந்தர் மாமன்றம், இந்து சங்கம், அப்புறம் தமிழ் மொழி தொடர்பான பயிற்சிகள், இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு, அடுத்து நம்முடைய பணி, அதையும் சிறப்பாக செய்யினால்தான் இந்த அளவுக்கு உயர முடிஞ்சது பாருங்களேன். ஆகவே அதெல்லாம் திட்டமிட்டு ஒரு எல்லாம் ஒரு முறையாக செய்வதற்கு அத்தனை பேரோட ஆதரவும் உங்களுக்கு தேவை. நீங்க இதோடையும் ஒத்துழைத்து செய்தால் அதுல பெரிய சிரமம் இருக்காதுன்னு நான்
0: நம்புறேன். சரிங்க ஐயா, இன்றைக்கு அடுத்ததாக எந்த பாடலை நிகழ்ச்சியில கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: கேள்வி பிறந்தது ஒன்று, அந்த பாடல் போடலாமா?
0: ஏன் குறிப்பிட்டு இந்த ஒரு பாடலை அடுத்ததாக கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: ஏன்னா உலகத்துல வந்து இன்றுமே நீங்க வந்து மனநிறைவு கொண்டு கொடுக்க கூடாது. இந்த கேள்விகள் கேட்டனாலதான் கேளு பாப்பா கேளு பாப்பா, கேள்விகள் 1000 கேளு பாப்பான்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கேள்விகள் கேட்பதுதான் சிந்தனை ஆற்றலின் அடிப்படையே. ஆகவே ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்திருக்கலாம் என்ற பல கேள்விகள் கேட்பதனால்தான் புத்தாக்க சிந்தனையில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை உலகத்தில் செய்திருக்கின்றார்கள். அந்த இதை வந்து குழந்தைகள் மனதிலிருந்து துவங்கி அதை தொடர்ந்து மேம்படுத்த

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒவ்வொரு வாரமும் போல பார்த்தீங்கன்னா விருப்ப பாடல்கள் ஒரு பிரமுகர் தேர்வு செய்திருப்பாரு. அந்த பிரமுகர் டெத்தோ என் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு நம்ம ஒரு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசியிருந்தோம். முக்கியமா இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள்ல ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி இருக்கீங்க. இந்திய சமுதாய முன்னேற்றம், தமிழ் பள்ளிகளுடைய எதிர்கால திட்டங்கள்லயும் பங்களிச்சிருக்கீங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன நிறைவை தந்த ஒரு அனுபவம் அப்படின்னா எதை சொல்வீங்க ஐயா?
1: அந்த கேள்விக்கு நிறைய இருக்கு. அதாவது சொல்ல என் மனதை தொட்ட, எனக்கு நிறைவு மன நிறைவை கொடுத்த பல நிகழ்வுகள் இருக்கின்றன, சம்பவங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சிலவற்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நான் பேராசிரியராக உப்சி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது 2012 பிரதமர் நஜீப் காலத்துல பிரதமர் துறையில் மலேசிய தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டு திட்ட வரைவு பிரிவுக்கு இயக்குநரா நியமிக்கப்பட்டேன். அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒன்று, ஒரு முற்றிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம். அந்த பணியை செய்தது எனக்கு ரொம்ப மனநிறைவு. காரணம், நான் படித்த தமிழ் பள்ளி, இந்த நாட்டிய தமிழ் பள்ளிகளுக்காக நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்துட்டு போயிருக்காங்க, உயிர் தியாகம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் உலக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் நாட்டில் இன்றைக்கு தமிழ் 2 நாடுகள்ல தான் தமிழ் பள்ளிகளை காப்பாற்றியிருக்கோம். ஆக அந்த தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக பிரதமர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நேர்வையாக இயக்குநராக இருந்து அந்த திட்ட வரைவு, தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக திட்ட வரைவு அமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சியை என் தலைமையில் செய்தது வந்து எனக்கு ஒரு மிக திருப்தி. அடுத்தது இந்த நாட்டுல மட்டுமில்ல, நீங்க கேட்ட மாதிரி புலம்பெயர்ந்து இந்தியர்கள், தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல நாடுகளில் தமிழர்கள் தமிழ் கல்வியை, தமிழ் மொழியை காப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நானும் என்னுடைய நண்பர்களும் மொரிஷியஸ், மியான்மார், இலங்கை போன்ற நாடுகள், சிங்கப்பூர் உட்பட, அங்கும் சிங்கப்பூர்ல அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். ஆனா மற்ற நாம் சொன்ன மியான்மார், மொரிஷியஸ், இலங்கை போன்ற நாடுகளில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கோம். எங்களுடைய சொந்த தன்னார்வ அடிப்படையில் சென்று பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அதுவும் பெரிய மனநிறைவு. காரணம், அவர்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு எங்களுக்கு நன்றி சொன்னாங்க அந்த முயற்சியை நாங்க எடுத்தனால. அங்கு உள்ள செலவு மட்டும் தான் அவங்க பாத்துக்குவாங்க, எங்க எல்லாம் மற்ற செலவுகள் அனைத்தும் எந்த கட்டணம் வசூலிக்காம நாங்க தன்னார்வ அடிப்பில் போய் செஞ்சிருக்கோம். இதுவும் பெரிய மகிழ்ச்சி. அடுத்தது இன்னொரு பெரிய மகிழ்ச்சி வந்து இந்திய பெருந்திட்டம், மலேசிய இந்தியர்களுக்கான பெருந்திட்டம் உருவாக்கப்பட்டது. அதில் முக்கிய பங்காற்றுகின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதுவே மலேசிய இந்தியர்கள், தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மலேசிய இந்தியர்களுக்கும் இந்த திட்ட மேம்பாட்டிற்கு வரையப்பட்ட அந்த திட்ட வரைவில் ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா அப்போது நான் சதீக் என்று சொல்லப்படும் மலேசிய இந்தியர்களின் சமூக மேம்பாட்டு பிரிவின் தலைமை இயக்குநராக இருந்த காலத்துல அதில் முக்கிய பங்காற்ற வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுமா.
0: மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி இன்றைக்கு இதெல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. அடுத்ததாக பாடல், உங்களுடைய விருப்ப பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு வரலாமா?
1: அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும்னா மனிதனுக்கு சற்று முன்பு நான் சொன்ன புத்தாக்கத்துக்கு வந்து கேள்விகள் கேட்க வேண்டும், அதுதான் அடிப்படைன்னு சொல்லி இதையே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து வந்து வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும், வித்தியாசமாக செயல்பட வேண்டும். அதுதான் வந்து உதாரணத்துக்கு நீங்க எடிசன், நம்முடைய விளக்கு, மின் விளக்கை கண்டுபிடித்த எடிசன் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க 9000 தோற்றுவிட்டீர்களாக தோற்றதாக சொல்கிறார்களே இந்த விளக்கை கண்டுபிடிக்கணும்னு. அவர் சொல்லல, என்ன சொல்றாரு, நான் தோற்கவில்லை, ஒவ்வொரு முறையும் எப்படி வேறு மாதிரி செய்ய வேண்டும், மாற்று வழியை செய்ய வேண்டும், வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று நான் கற்பனை பண்ணி செஞ்சேன்னு சொல்றாரு. அந்த கற்பனை தான் அவரை வந்து இன்றைக்கு உலகத்தில் போற்றப்படும் ஒரு விஞ்ஞானியை கருது. அதே போல நாம் பறவை போல உயர்ந்து பறப்பதற்கு என்றுமே, அதாவது அந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டிருந்தாதான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதுதான் வள்ளுவன் 2000 முன்னே, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. என்றைக்குமே பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லப்படும் நேர்மறையான கருத்துக்களை தான் மனசுல வச்சிருக்கணும். எதிர்மறை கருத்துக்களை கொண்டிருக்காத, அவை நல்ல நன்மைகளை கொண்டு வரணும். வள்ளுவன் 2000 சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் இந்த பறவை போல வாழ வேண்டும், அப்படின்னா உயர்ந்து போனோம் மேலே போலாம், ஏன் முடியாதுன்னு சொல்லுவானே, அப்படி நினைத்ததுனாலதான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையாமா.
0: நிச்சயமாக ஐயா. சரிங்க ஐயா, அப்ப அடுத்ததாக பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகள் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல. பேராசிரியர் டாக்டர் என்எஸ் ராஜேந்திரன் அவர்களோடு நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு பேசியிருந்தோம். சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய பயணம், உங்களுடைய சாதனைகள் எல்லாமே பேசியிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுடைய நீண்ட கால அனுபவத்துடைய அடிப்படையில இன்றைய இளம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இதுதான் என்னுடைய துறை, என்னுடைய எனது என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பப்பட்டு நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது 50 ஆண்டுகள் கல்வி பயணம். இன்றைக்கும் ஆசிரியர்களுக்கு தங்க தன்னார்வ அடிப்படையில நாங்க பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம், நானும் என் நண்பர்களும், தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு. ஒட்டுமொத்தமா ஆசிரியர்கள் புதிய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக என்றைக்கு ஒரு ஆசிரியர் வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு நிறுத்துறாரோ அன்றைக்கு அவருடைய தகுதி இழக்கிறார்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு ஆசிரியர்கள் புதிய விஷயத்தை தெரிந்து கொள்வதை நிறுத்துகிறார்களோ அன்றே ஆசிரியராக இருப்பதற்கான தகுதி அவர்கள் இழக்கின்றார்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆகவே என்னுடைய இது என்னன்னா, ஒட்டுமொத்தமா ஆசிரியர்களுக்கு புதிய விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருங்க. இன்னைக்கு ஏஐ சொல்ற ஏஐ மட்டுமல்ல, பல்வேறு புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான், தொடர்ந்து கற்றுக்கொண்டால்தான், நாம சொந்த முயற்சியில் எடுத்து இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் கற்றல் கற்பித்தலில் அது புகுத்தலாம். வகுப்பறையில் கற்றல் கற்பித்தல் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அடுத்து நம்முடைய தமிழாசிரியர்களுக்கு ஒரு என்னன்னா, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் இன்னைக்கு 7,800 பேர் 8,000 பேர் நாட்டில் பணி செய்யறாங்க. இந்த நாட்டில் தமிழ் கல்வியை, தமிழ் பள்ளியை காப்பாற்றுவதற்கு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து முயற்சி பண்ணி வருகிறார்கள். இதில் மிக முக்கியமானவர்கள் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும். அவர்கள் அவங்க பங்குக்கு ஈடுபாட்டோடு, அரவணைப்போடு, அரச நம்முடைய சமூகத்தினுடைய அரவணைப்போடு தனித்து வாழக்கூடாது, அவர்கள் வந்து பிரிந்து வாழக்கூடாது. இணைந்து என்றைக்கு எப்படி அன்றைக்கு ஆசிரியர்கள் பணி செய்தார்களோ அது போல சமூகத்தோடு இணைந்து அக்கறையோடு அரவணைப்போடு செய்ய வேண்டும் என்ற கேள்வி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதன் வழி தமிழ் பள்ளி, தமிழ் கல்வி தொடர்ந்து நாட்டில் இருக்கும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் கனவுமா.
0: சரிங்க ஐயா, மிக்க சொல்லுங்க ஐயா.
1: எதிர்பார்ப்பு இந்த வாய்ப்புக்கு மிக்க சொல்லாமா
0: முடிக்கலாம்.
1: மின்னல் எஃப்எம்க்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்களோட பேசியதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இன்றைக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்குமே சொல்லியிருந்தீங்க, நிறைய பேருக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் ஊட்டியிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து நம்ம உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நிறைவாக கேட்கலாம். நன்றிங்க ஐயா.

0: തുടർവത് ജ്ഞാനച്ചുടർ.
1: ജ്ഞാനച്ചുടർ വഴങ്ങുപോർ ഉസ്താസ് ഉമർ ബിൻ ബാവ.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு மாலை நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தொழுகையை நிறைவேற்றுறாங்க. அதாவது அஸ்ஸருடைய தொழுகை என்று சொல்லப்படுகின்றது. அதில் வந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பள்ளியினுடைய நட்டு வைக்கப்பட்டுள்ள ஒரு மரத்தின் அருகே போய் முகம் கோபமுற்றவர்களாக அப்படியே மரத்தில் சாஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. தமது வலக்கரத்தை இடது கரத்தை மேல வைத்து கை விரல்களை கோத்து கொண்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பள்ளியில வெளியாகி தொழுகை என்ன குறைக்கப்பட்டுருச்சா, ஏன் ரசூல்லா வந்து ரெண்டக்கா தொழுதாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அபுபக்கர் ரதியல்லான், உமர் ரதியல்லான் ஆகிய முக்கியமான சஹாபாக்கள்லாம் அதுல இருந்தாங்க. இருந்தாலும் இதை பத்தி ரசூல்லா இடத்துல போய் கேட்கறதுக்கு அவங்க வந்து பயப்பட்டாங்க. அந்த கூட்டத்துல வந்துட்டு ரெண்டு கைகளும் நீளமான ஒரு மனிதர் இருந்தார். அவர் துல்லியத்தைன், இரு கைகள் நீளமானவர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அவர் அல்லாவின் தூதர் இடத்துல வராரு, வந்து கேட்கிறாரு, யார சொல்லுங்களா, தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, குறைக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு திரும்ப சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த துல்லியத்தின் கூறு சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. மக்களும் ஆம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் உங்களை போன்ற மனிதன் தானப்பா, நீங்கள் மறப்பதை போல நானும் மறந்து விடுகிறேன், எனவே நான் எதையேனும் மறந்து விட்டால் எனக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள் அப்படின்னு சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆக மறதி என்பது மனிதர்களுக்கு எல்லோரும் ஏற்படக்கூடிய நிலை. இந்த தொழுகையிலே மறதி என்பது மனிதர்களுக்கு ஏற்பட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மறதியை நபி அவர்களுக்கு கொடுத்து அதை பின்பற்றக்கூடிய நாமும் மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால இந்த மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான குறைபட்ட தொழுகையை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என்பதை உணர்த்துவதற்காக இந்த செய்தி நமக்கு ஒரு படிப்பினைக்குரிய செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நபி மொழியில நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று கூறி நீங்கள் மறப்பதை போலவே நானும் மறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன செய்தியின் மூலம் மனிதனின் மறதி இயல்பு என்பதை மெய்ப்பித்து காண்பித்திருக்கின்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த வகையில வந்துட்டு மறதி வந்து அல்லாஹ்வுடைய வெகுமதியாக இருக்கின்றது என்று சொல்லலாம். நாம பார்க்கிறோம், சொல்கிற எத்தனையோ விஷயங்களை அவ்வப்போது மறந்து விடுகிறோம். அந்த மறதி இயல்பாகவே நமக்குள்ள நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவற்றையெல்லாம் அவ்வப்போது மறந்து விடும் இயல்பு நிலை மட்டும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்காம இருந்தான்னு சொன்னா நாம மிகவும் சிரமத்துக்குள்ளாயிருப்போம். எனவே இது அல்லாஹ்வின் வெகுமதி என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு கணவன் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள், நம்முடைய மனைவி செய்கின்ற தவறுகள், இப்படி எல்லாம் நம்ம மறந்து விடுகிறோம். இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியாது. அதே போல அந்த மனைவி கணவர் மாலை வீட்டுக்கு வரும்போது அந்த கணவர் என்ன செஞ்சிருந்தாலும் அந்த மனைவி அவங்களை வரவேற்று அவங்களுக்கு தேவையான உபகாரங்களை எல்லாம் செய்து கொடுக்கறத பாக்குறோம். அதே போல சில நேரங்களில் மனைவிமார்களும் கூட இப்படி சில நேரங்களில் கணவரை திட்டி விடுக்கிறாங்க. அதையெல்லாம் மனசுலேயே வச்சுக்காம அப்பப்ப மறந்து போவதன் காரணமாக தான் அந்த குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கணும். இப்படி தம்பதியர்கள் ஒருவருக்கு ஒருவர் மறந்து விடுவதால் தான் இந்த இல்லறமே நல்லறமாய் நடைபெறுகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இது போல ஒரு தொழிலாளி செய்யக்கூடிய தவற்றை வந்து முதலாளி மறந்து விடுவதால் தான் அந்த தொழிலாளி தொடர்ந்து அங்கேயே பணியாற்ற முடிகிறது. அதாவது அந்த தொழிலாளி தவறு செஞ்சதாகன்னு சொல்லி அதையே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர் அங்கே வேலை செய்ய முடியாது. அதே போல சின்னவங்க செய்யக்கூடிய தவறுகள் பெரியவர்கள் மறந்துடுறாங்க. அதனால வந்து நிச்சயமாக மறதி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு வெகுமதியாக இருக்கின்றது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திண்ணமாக அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்கள் தவறுதலாக செய்து விடுவது, மறதியாக செய்து விடுவது, நிர்பந்திக்கப்பட்டு செய்வது ஆகியவற்றை எனக்காக மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நாம மறந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கின்றது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அந்த வகையிலே நாம் மறதியாளர்களாக இருந்தாலும் கூட எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். யாழ்லாம் நாங்கள் கடமைகளை செய்ய மறந்து விட்டாலும் அல்லது தவறு இழைத்து விட்டாலும் அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே, எங்களின் பாவங்களை மன்னித்து எங்களை இம்மை மறுமையின் வெற்றியாளர்களாக ஆக்கி அருள்பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: இன்றைய இன்றைக்கு காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம். நள்ளிரவு 12.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: எளியற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: அரசியல் நிலையில கொஞ்சம் கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் நிலையில சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் அஃபேர்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: யாரோ அவன்.
1: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
2: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
1: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
1: திருத்த முடியாது.
2: இப்படி ஆச்சு
1: ஏங்க? ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
1: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்போ இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
1: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
2: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. மங்கள இசை

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நம்பிக்கை கூட்டணியின் தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜோஹர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அக்கூட்டணியின் 56 வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இன்றும் நாளையும் ஜோஹரில் 15 தேர்தல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார். இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், ஜோஹர் வாக்காளர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். இவ்வேளை ஜோஹர் மக்களின் நலனை முன்னிறுத்தி மத்திய அரசு பல்வேறு முதலீடுகள், உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள், மக்கள் நல உதவிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக பிகேஆர் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் ஒவ்வொரு குடும்பமும் நாட்டின் வளர்ச்சியின் விளைபயனை சமமாக பெறுவதை உறுதி செய்வதே கூட்டரசு அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார். மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா அறிமுகப்படுத்தியுள்ள உயர்வு மடானி மானிய உதவி திட்டத்திற்கு அது தொடங்கப்பட்ட 5 நாள்களிலேயே நேற்று நண்பகல் வரை 1340 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இந்நிலையில் இத்திட்டத்திற்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள 1500 முன்கூட்டியே எட்டினால் பதிவு காலக்கெடுவுக்கு முன்னரே நிறைவடையக்கூடும் என்று மித்ரா தலைமை இயக்குநர் என் ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். வெனிசுவேலாவை உலுக்கிய கடுமையான இரட்டை நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 2645 அதிகரித்துள்ளது. அத்துடன் 12600 மேற்பட்டோர் காயத்திற்கு உள்ளாகினர் என்று அதிகார தரப்பு தகவல் வெளியிட்டது. மைசாக் சூறாவளி குறித்தும் அது கடக்கும் பாதையின் அண்மைய தகவல்கள் தொடர்பிலும் வியட்நாம் 56240 படகு உரிமையாளர்கள் 249184 நபர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூறாவளியால் பாதிக்கப்படும் ஆபத்துள்ள நீரிணை பகுதிகளையும் பாதுகாப்பான பகுதிகளுக்கும் அவர்கள் வெளியேற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வியட்நாம் பேரிடர் மேலாண்மை வெள்ள தடுப்பு ஆணையம் கூறியது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம் இன்று அமெரிக்கா மயாமியில் அர்ஜென்டினாவுக்கும் கேவர்டேவுக்கும் இடையிலான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. முன்னதாக டெக்சஸ் ஆலிங்டனில் பின்னிரவு நடைபெற்ற 32 குழுக்களுக்கான ஆட்டத்தில் எகிப்து ஆஸ்திரேலியாவை பெனால்டி வாயிலாக 4-2 என வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து, மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.
1: ஸதகல்லாஹுல் அஸீம்.

நேயர்களே, அல்லாஹ் என்பது இறைவனுக்கு சொல்லப்படும் தனித்த அரபு சொல்லாகும். முஸ்லிம்கள் இறைவனை அல்லாஹ் என்று அழைப்பர். அல்லாஹ் ஒருவன், அவன் சர்வ சக்தன், சர்வ ஞானமும் கொண்டவன், சகலவற்றையும் படைத்தவன், பரிபாலிப்பவன். அல்லாஹ் பற்றிய முஸ்லிம்களின் நம்பிக்கை. அல்லாஹ் ஒருவன், எவ்வித குடும்ப உறவுகளோ ஆரம்பமோ முடிவோ இல்லாதவன். முஸ்லிம்களின் அடிப்படை இறை கொள்கை ஓரிறை கொள்கையாகும். அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு தாய் தந்தையோ பிள்ளைகளோ கிடையாது, அவனுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் அவனை பற்றி கூறும்போது, நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவன், அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 112 வசனம் 1-4.

நேயர்களே, அல்லாஹ் உருவமற்றவன், எதற்கும் ஒப்பானவன் அல்ல. முஸ்லிம்களின் மற்றொரு அடிப்படை நம்பிக்கை, அல்லாஹ் உருவமற்றவன். அல்லாஹ்வுக்கு கண், காது, கை, கால், முகம் என உறுப்புகள் கிடையாது. அவன் கண்ணின்றி பார்ப்பவன், காதின்றி கேட்பவன். இன்னும் அவன் எதற்கும் யாருக்கும் ஒப்பானவன் அல்ல. இதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறும்போது, பார்வைகள் அவனை அடைய முடியா, ஆனால் அவனே எல்லோருடைய எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அடைகிறான். அவன் நுட்பமானவன், தெளிவான ஞானமுடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 103.

நேர்களே, அல்லாஹ் யாவற்றையும் படைத்தவன், பரிபாலிப்பவன். முஸ்லிம்களின் நம்பிக்கை அல்லாஹுவே அனைத்து அண்ட சராசரங்களையும் கூன் ஆகுக என்னும் வார்த்தையை கொண்டு படைத்தான். இதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறும்போது, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி இல்லாமையிலிருந்து தானே உண்டாக்கினான். அவன் ஒன்றை உண்டாக்க விதித்து அதனிடம் கூன் ஆகுக என்று கூறினால் அது உடனே ஆகிவிடுகிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 117. மேலும் அல்லாஹ் மனிதனை படைத்தது அல்லாஹுவை வணங்கவே என்பது இஸ்லாமிய கொள்கையாகும். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன் அத்தியாயம் 51 வசனம் 56 இவ்வாறு கூறியுள்ளான். ஆகவே நேர்களே, இந்த உண்மையை உணர்ந்து அல்லாஹுவை வணங்குவோம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேர்களே, சனிக்கிழமை வணக்க மின்னலில் இணைகின்றோம். ஒவ்வொரு காலையும் நமக்காக வாழ்க்கை எழுதும் ஒரு புதிய அத்தியாயம். நேற்றைய தோல்வியை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய வாய்ப்பை நம்பி நாம முன்னேறினால் மட்டும் போதுமானது. அதுதான் அன்றைய நாளைக்கு நமக்காக வைத்திருக்கும் ஒரு அற்புதம் சொல்லலாம். சூரியன் தினமும் உதிப்பது உலகிற்கு வெளிச்சம் தர, நாம் தினமும் விழிப்பது வாழ்க்கைக்கு அர்த்தம் தர. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கலையே. ஆமாங்க, புன்னகையுடன் நாளை தொடங்கலாம். நம்பிக்கையுடன் பயணத்தை தொடருவோம். இன்றைய நாள் நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல நல்ல செய்திகளும் நிறைந்த நாளாக அமைய வணக்கம் மின்னலின் வாழ்த்துங்க. திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 20 நாள், ஜூலை 4, சனிக்கிழமை. உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது அர்ஜென்டினா இதற்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அர்ஜென்டினா கேவட் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் மெஸ்ஸி, அந்த பக்கம் பொசின்ஹா, இவங்க இரண்டு பேருடைய கனவுகள் இருவருக்குமே இது இறுதி உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது, ஆட்டத்தின் 30th நிமிடத்தில் மெஸ்ஸி வந்து அவருடைய முதல் கோலை புகுத்து விட்டார். மெஸ்ஸி என்னன்னு தெரியல, அந்த கோல் கம்பம் கோல் புகுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய தீர்மானத்தோட தான் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம் அந்த பக்கமா ஒசின்ஹோ வந்து எந்த அளவுக்கு வந்து மெஸ்ஸின் இந்த கோலை வந்து தடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெஸ்ஸி தான் அவருடைய ஒரு நல்ல ஒரு ஐடல், ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனவு இங்க முன்மாதிரி, நடுவுல வெற்றி.

இந்த ஆனந்தம் நம்ம எல்லாருடைய வீட்டிலும் நிறைந்து இருக்க நாமும் பிரார்த்திக்கலாம். சரி, வாங்க தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். தொடக்கமாக நண்பன் நாளிதழில் இடம்பெற்ற செய்தி, டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்க்கை சுமைகளை குறைக்க 1 கோடி வெள்ளி கூடுதல் ஒதுக்கீடு பிரதமர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். இதை பற்றிய செய்திதான் வெளிவந்திருக்கின்றது. நாடு முழுவதும் உள்ள வாடகை வண்டி ஓட்டுநர்களின் நலனுக்காக அரசாங்கம் கூடுதலாக 1 கோடி வெள்ளியை ஒதுக்குவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இந்த வாகன ஓட்டுநர்களின் வாழ்வு நலனை கருதி இந்த தொகை ஒதுக்கப்படுகிறது. நாட்டுக்கு வருகின்ற பயணிகளை கனிவுடன் வரவேற்று இந்த நாட்டை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நபர்கள் தான் இந்த வாகன ஓட்டுநர்கள். அவர்களுக்காக இது செய்யப்படுகின்றது என பிரதமர் சொல்லியிருக்கார். நிச்சயமாக சுற்றுலா பயணிகள்லாம் வரும்போது இவங்க தாங்க நம்ம நாட்டை சுற்றி காட்டுறது என இன்முகத்துடன் வரவேற்கின்றது. நம்ம நாட்டை பற்றி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதனால இப்போ இந்த நிகழ்ச்சியை வாகன ஓட்டுநர்கள், இந்த வாடகை வண்டி ஓட்டுநர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே அன்பான காலை வணக்கம் சரிங்களா. சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியும் பார்க்கலாம். காரணங்கள் ஏதும் சொல்லாமல் சிங்கப்பூரில் உள்ள மலேசியர்கள் வாக்களிக்க ஜோஹோர் வர வேண்டும். தொடர்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, வருகின்ற ஜூலை 11ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள மலேசியர்கள் ஜோஹோர் திரும்பி வாக்களிக்க வேண்டும். வெளியூரில் உள்ளவர்களும் வர வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் கேட்டுக்கொண்டார். அதே போல ஜோஹோர் மாநில மக்கள் தங்கள் குடும்பத்தினர் வாக்களிக்க வருவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதை பற்றிய முழு செய்தி வந்திருக்கு. மக்களோசை நாளிதழில் இடம்பெற்ற செய்தியை பார்க்கலாம். சுங்கைமுவார் தோட்ட தமிழ் பள்ளி இட மாற்றம். கமாட் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சுங்கைமுவார் தோட்ட தமிழ் பள்ளியை புதிய இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கையை மடானி அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்திருக்கின்றார். மற்றும் ஒரு செய்தி, துணை பிரதமர் சொல்லியிருக்கிறார், பழைய பிரச்சனைகளை கிளறாதீர், ஜோஹோர் மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவோர் பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதோடு சேர்ந்து உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி இப்ப நாக் அவுட் சுற்றுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ அர்ஜென்டினா அணி கெவெட் அணியுடன் களத்தில் மோதி கொண்டிருக்கின்றது. அதாவது மெஸ்ஸி வந்து எப்படியெல்லாம் கோல் புகுத்துவார் அப்படின்றத ஒன்று ஒசின்ஹோ படுத்திருக்கணும், இல்ல ஒசின்ஹோ எப்படிதான் இந்த கோல்களிலெல்லாம் தடுக்கிறார் அப்படின்றத மெஸ்ஸி படுத்திருக்கிறோம். இப்போ உள்ள நிலவரப்படி அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கின்றது. இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னல்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
2: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்
4: காதல் ஊர்வலம் இங்கே.

0: കുട്ടിക്കഥ കേട്ടോ. അതുവോ உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: ஜோஹர் தேர்தல் களம் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் களமிறங்குகிறார். உயர்வு மடானி மானிய திட்டம் 5 நாள்களில் 1340 விண்ணப்பங்கள். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நம்பிக்கை கூட்டணியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜோஹர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும். அக்கூட்டணியின் 56 வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இன்றும் நாளையும் ஜோஹரில் 15 தேர்தல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், ஜோஹர் வாக்காளர்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். பிற்பகல் மணி 3:30 அளவில் கூலாயில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலம் தனது ஜோஹர் பயணத்தை பிரதமர் தொடங்குகிறார். இதனிடையே இரவு 7:45 தாமான் தம்போ இண்டாவில் நடைபெறும் பிரதமருடன் இந்தியர் பண்பாட்டு இரவு நிகழ்ச்சியிலும், இரவு 8:35 சீன சமூகத்தினருடன் நடைபெறும் இரவு விருந்திலும் அவர் கலந்து கொள்கிறார். இவ்வேளை ஜோஹர் மக்களின் நலனை முன்னிறுத்தி மத்திய அரசு பல்வேறு முதலீடுகள், உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள், மக்கள் நல உதவிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக பிகேஆர் துணைத்தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் ஒவ்வொரு குடும்பமும் நாட்டின் வளர்ச்சியின் விளைப்பயனை சமமாக பெறுவதை உறுதி செய்வதே கூட்டரசு அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். சிம்பாங்ருங்காமில் நேற்றிரவு நடைபெற்ற ஜோஹரை முன்னேற்ற ஹராப்பானுக்கு வாக்களியுங்கள் பரப்புரை நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஜோஹர் எப்போதும் மத்திய அரசின் தேசிய முன்னுரிமைகளில் ஒன்றாக இருந்து வருவதாக குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், 16வது ஜோஹர் மாநில தேர்தலுக்கான நம்பிக்கை கூட்டணி PH தேர்தல் அறிக்கை பிற கட்சிகளிடமிருந்து நகலெடுக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டை பிகேஆர் துணைத்தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமிருதீன் ஷாரி நிராகரித்தார். பல மாதங்களாக கூட்டணியின் தலைமைத்துவம் மேற்கொண்ட விரிவான கலந்தாய்வின் அடிப்படையில் அது வரையப்பெற்றதாக அவர் வலியுறுத்தினார். மலிவு விலை வீடமைப்பு, சுகாதார உதவி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலன்பேணும் முனைப்பு அனைத்தும் ஆழமாக ஆராய்ந்து திட்டமிட்டதன் விளைவாக உருவானவை என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே தற்போதைய மாநில தேர்தலுக்கான பரப்புரை காலகட்டத்தில் நேற்று வரை பல்வேறு தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக 305 புகார்களும் அறிக்கைகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR தெரிவித்துள்ளது. நேற்றிரவு வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவற்றில் 140 சம்பவங்கள் ஊராட்சி அதிகாரிகள் தடை விதித்த பகுதிகளில் தேர்தல் பரப்புரை பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தது தொடர்பானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 90 சம்பவங்கள் சாலை பயனர்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார கூடாரங்கள் அல்லது பதாகைகள் அமைக்கப்பட்டிருந்தது தொடர்பானவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் அறிமுகப்படுத்தப்படும் புத்தாக்கங்கள் கருணையையும் மனிதநேயத்தையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்று பிரதமரின் துணைவி டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். நோயாளிகளை மையமாக கொண்ட அணுகுமுறையே சுகாதார சேவையின் அடிப்படையாக தொடர வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். அவ்வாறான நிலையில்தான் தாய்மார்களும் அவர்களது குடும்பத்தினரும் உயர்தர சுகாதார பராமரிப்பை பெற முடியும் என்று அவர் கூறினார். மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா அறிமுகப்படுத்தியுள்ள உயர்வு மடானி மானிய உதவி திட்டத்திற்கு அது தொடங்கப்பட்ட 5 நாள்களிலேயே நேற்று நண்பகல் வரை 1340 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இந்நிலையில் இத்திட்டத்திற்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள 1500 முன்கூட்டியே எட்டினால் பதிவு காலக்கெடுவுக்கு முன்னரே நிறைவடையக்கூடும் என்று மித்ரா தலைமை இயக்குநர் என் ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். தகுதி தேர்வு அளவுகோல்களை நிறைவு செய்யும் 700 இந்திய தொழில் முனைவோர் இத்திட்டத்தின் கீழ் மானிய உதவிக்காக தேர்வு செய்யப்படுவர் என்றும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநில மேம்பாட்டுக் கழகம் PKNS வளாகம் நேற்று முதல் வழக்கம் போல் இயங்க தொடங்கியுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில மேம்பாட்டுக் கழகம் PKNS உறுதிப்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து தேவையான அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளும் நிறைவு செய்யப்பட்டதையடுத்து அதன் செயல்பாடு தொடங்கியது. வருகையாளர்கள், வணிக வளாக உரிமையாளர்கள், பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு நடைமுறைகளுக்கு இணங்க உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: வெனிசுவேலாவை உலுக்கிய கடுமையான இரட்டை நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 2645 அதிகரித்துள்ளது. அத்துடன் 12,600 மேற்பட்டோர் காயத்திற்குள்ளாக்கியதாக அதிகார தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. இம்மாதம் 24 நாள் நிகழ்ந்த அந்த பேரிடரால் இன்னமும் 1,000 மேற்பட்டோரை காணவில்லை. நிலநடுக்கத்தால் தலைநகர் கரகாசின் வடக்கே உள்ள லாய் குவேரா கடலோர பகுதியில் உள்ள பல அடுக்ககங்கள் சரிந்தன. மைசாக் சூறாவளி குறித்தும் அது கடக்கும் பாதையின் அண்மைய தகவல்கள் தொடர்பிலும் வியட்நாம் 50,240 படகு உரிமையாளர்கள் 249,184 நபர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூறாவளியால் பாதிக்கப்படும் ஆபத்துள்ள நீரிணை பகுதிகளையும் பாதுகாப்பான பகுதிகளுக்கும் அவர்கள் வெளியேற எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக வியட்நாம் பேரிடர் மேலாண்மை வெள்ள தடுப்பு ஆணையம் கூறியது. அடுத்த சில நாடுகளில் மைசாக் சூறாவளி ஹனோயின் வடக்கு கடற்கரைக்கு வெளியே நகரும் வேளை வடகிழக்கு பகுதியை பாதிக்கும் என தேசிய வானிலை நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. நிறைவாக விளையாட்டு தகவல்கள். நாட்டின் போலிங் நட்சத்திரம் எமி ஃபிரியானா சரோஜி உலகத்தர வரிசையில் முதலிடம் பிடித்து தனது சிறப்பான அடிவு நிலையை வெளிப்படுத்தியுள்ளார். வேர்ல்ட் போல் சீரீஸ் வெளியிட்டுள்ள பெண்கள் பிரிவு புதிய தரவரிசை பட்டியலில் 39 வயதான அவர் 787 புள்ளிகள் பெற்று உலகத்தர வரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இதனிடையே ஆஸ்திரேலியாவின் ஜெமிலே 709 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் சீனாவின் சாரல் சான் 694 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ணம். அமெரிக்கா மயாமியில் காலை 6 தொடங்கிய அர்ஜென்டினாவுக்கும் கெவாடேவுக்கும் இடையிலான முதல் பாதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஒரு கோல் புகுத்தி முன்னிலை வகிக்கின்றது. அந்த ஒரு கோலை லியோனல் மெஸ்ஸி 29 நிமிடத்தில் பெற்றுத்தந்தார். 32 குழுக்களுக்கான மற்றொரு ஆட்டத்தில் காலை 9:30 கொலம்பியா கானாவுடன் பொருதும். அவ்வாட்டம் அமெரிக்கா மிசூரி கன்சஸ் சிட்டியில் நடைபெறுகிறது. முன்னதாக டெக்சஸ் அலிங்டனில் பின்னிரவு நடைபெற்ற 32 குழுக்களுக்கான ஆட்டத்தில் எகிப்து ஆஸ்திரேலியாவை பெனால்டி வாயிலாக 4-2 என வீழ்த்தியது. முதல் பாதி ஆட்டத்தின் 13 நிமிடத்தில் இமாம் அசோர் எகிப்துக்கான முதல் கோலை புகுத்தினார். இருப்பினும் இரண்டாம் பாதி ஆட்டத்தில் எகிப்தின் முகமது எனி அடித்த சொந்த கோல் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு புள்ளியை வழங்கியது. பின்னர் பெனால்டியின் வாயிலாக எகிப்தின் ஆசம் அப்துல் மயூர் அடித்த வெற்றி கோல் அவ்வணி இறுதி 16 குழுக்கள் சுற்றுக்கு தேர்வாக வகை செய்தது. எகிப்து அடுத்த சுற்றில் அர்ஜென்டினா அல்லது கேபாடேவுடன் பொருதும். ஜோஹோர் தேர்தல் களம். நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் களமிறங்குகிறார். உயர்வு மடானி மானிய திட்டம். 5 நாள்களில் 1340 விண்ணப்பங்கள். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1969 இன்றைய நாளில் மலேசிய அரசாங்கமும் மிட்சுபிஷி சோஜி கைஷா நிறுவனமும் பஹாங் குவாந்தான் செயற்கைக்கோள் நிலையத்தை அமைப்பதற்கான உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. மலேசிய அரசின் சார்பில் தேசிய தொலைத்தொடர்பு இயக்குநர் சியூ காம்போ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். மிட்சுபிஷி நிறுவன நிகராளியாக தென்கிழக்காசிய வட்டார இயக்குநர் இஜி யோகோயாமா கையெழுத்திட்டார். இந்த செயற்கைக்கோள் நிலையம் நிறுவப்பட்டதன் வழியாக இந்திய பெருங்கடலில் இயங்கிய செயற்கைக்கோள் கட்டமைப்பின் மூலம் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான், பாகிஸ்தான், இந்தியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடன் மலேசியாவின் தொலைத்தொடர்பு சேவையை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்தது.
2: தேசிய பழஞ்சொழி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, மீண்டும் கலப்படம் சொல்லி சொல்லி அந்த நாளும் வந்தாச்சு. ஆமாங்க, ஜோஹர் நேயர்களே, உங்களை சந்திக்க நாங்க வந்தே விட்டோம். ஜூலை 4 இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹர் குலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட், இசை கலைஞர்கள் கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி இவர்களோடு நகைச்சுவை கலைஞர்கள் நண்டு ரமேஷ், ஷான் இவங்க எல்லாரும் உங்களை சந்திக்கிறதுக்காக வராங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டுமல்லங்க, நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பும் உள்ளது. எனவே மறந்துடாதீங்க, கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம்.

கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நோக்கால் சுற்றில் தற்போது அர்ஜென்டினா கெவெட் அணிகள் களத்தில் மோதி கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே வந்து அனல் பறக்கக்கூடிய ஆட்டம் அப்படிதான் சொல்லுவோம். உலகம் எல்லாமே இந்த ஆட்டம் எப்படிதான் முடிய போகின்றது என்பதை பற்றி ஆர்வமாக மிகுந்த ஆவலோடு காத்திருக்கின்றன. இதற்கிடையில் இரண்டாம் பாதியில் ஆட்டத்தின் 60வது நிமிடத்தில் கெவ்வெர்டே வந்து முதல் கோலை புகுத்தியிருக்கின்றது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தோம்னா அர்ஜென்டினா கெவ்வெர்டே 1-1 என்ற கோல் எண்ணிக்கையில் சமநிலையில் இருக்கின்றது. ஜிரோய் இவர் தான் வந்து கெவ்வெர்டேக்கான இந்த கோலை புகுத்தி இருக்கின்றார். உண்மையிலே இது வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்லுங்க, ஒரு குட்டி தீவு அங்கிருந்து வந்து முதல் முறையாக உலக கிண்ணத்துல பங்கெடுக்கும் போது, அதுவும் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா என்னாலே லியோனல் மெஸ்ஸி இவருடைய தலைமையில் தான் இந்த அணி இயங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லவா. அவருடைய பார்வையில் அவர் இருக்கும் போது நிறைய மாயாஜாலங்கள் எல்லாம் திடல் நடைபெறும். இதற்கு மத்தியில் இந்த கெவ்வெர்டே அணி வந்து முதல் கோலை புகுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சவால், பாராட்டுக்குரிய ஒரு கோலாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் பெனால்டி வரைக்கும் போறாங்களா, இல்ல இந்த பக்கமா மெஸ்ஸி அடுத்த கோலுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றாரா என்று.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்டேன்.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்டா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவன் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னலோட கலப்பிரம் நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேபிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
2: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
3: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
4: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
2: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
5: அப்படின்னா அது என்ன?

0: இனிக்கும்
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: எழுபதுகள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று கலப்படம். ஆமாங்க, ஜோஹர் குழாயில் ஜூலை 4 சனிக்கிழமை நடைபெறுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த தருணம். நேயர்களே, திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள். அதேவேளை மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்கே வருகின்றன. மக்களோடு மக்களாக, மக்களுக்காக மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளையும் சேவை விவரங்களையும் நீங்கள் அங்கு பெறலாம். நாடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டுகிறது. அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு சேர்க்கிறது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடி என்ற இதயத்தில் இயக்கத்தில் நீங்களுமே பங்கு பெறலாம். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு

மித்ரா, மித்ரா முகப்பும் உங்களுக்காக அங்கே இருக்கின்றன. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படி மித்ராவின் பல திட்டங்கள் குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக அதிகாரிகளிடம் இருந்து விளக்கம் பெறலாம். பொழுதுபோக்கு ஒரு புறம், மடானி அரசின் சேவை விவரங்கள் மறுபுறம். அதனால மறக்காம இன்றைய கலப்படம் நிகழ்ச்சிக்கு வாங்க, வந்து பாருங்க. சரி, தொடர்ந்து நமக்காக ஜிலி வர்மன் குரலில் அவர் எழுதி அவர் பாடி ஜி இசையமைத்த பாடல்.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடியும் வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: என்ன பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: ஒரு குட்டி கதை கேட்டா
4: மகிழ்ச்சி,
3: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 மணிக்கு.

அர்ஜென்டினா கேப்வெட் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 90 நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது. ஒருவேளை பெனால்ட்டிக்கு போவாங்களோ? பெனால்ட்டிக்கு போனா அது எவ்வளவு பலம் பொருந்திய அணிகளாக இருந்தாலும் கூட அந்த அதிர்ஷ்டம் யார் பக்கம் கதவை தட்டுகின்றதோ அந்த பக்கம் தான். அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம்.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
2: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
1: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
2: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
1: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈரானில் மறைந்த உச்ச தலைவர் அயதொல்லா அல் கமேனியின் இறுதிச் சடங்கில் மலேசிய நிகராளியாக கலந்து கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபு நியமிக்கப்பட்டுள்ளார். அதோடு தெஹ்ரான் அரசாங்கம் மக்களுக்கு மலேசியாவின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க அவர் ஈரானின் தலைமைத்துவத்தை சந்திப்பார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பன் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது அம்மாநில மக்களாட்சியின் கட்டுப்பாடு சமநிலை அமைப்பை வலுப்படுத்தும் என டிஏபி தலைமைச் செயலாளர் அந்தனிலோ கூறினார். ஜொஹூரின் அரசியல் சூழல் ஒரே அரசியல் கட்சி கூட்டணியின் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் இது தவிர்க்கும் என அவர் குறிப்பிட்டார். ஜொஹூர் சட்டமன்றத்திற்கான பக்கத்தன் ஹரப்பன் தேர்தல் அறிக்கையில் 2030க்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு கிகாபைட் இணைய அணுகலை வழங்கும் வாக்குறுதி, உட்புற பகுதிகளில் இணைய அணுகலை வலுப்படுத்தும் தொடர்பு அமைச்சின் தொடர் முயற்சிகளுக்கு ஏற்ப உள்ளது. கூட்டரசு அரசாங்கத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நெருங்கிய ஒருங்கிணைப்பின் மூலம் இது எட்டப்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சேங் கூறினார். சமூக பாதுகாப்பு அமைப்பு பிர்கேசோ 24 மணி நேர பாதுகாப்பு லிண்டோங் திட்டத்தின் கீழ் காப்பீடு உள்ளவர்களுக்கு 1.2 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேற்பட்ட மதிப்பிலான லாப ஈவினை வழங்கியுள்ளது. அம்முனைப்பு தொடங்கப்பட்ட 1 மாதத்தில் பதிவான தொகையாக இது உள்ளதாக பிர்கேசோ அறிக்கை வாயிலாக கூறியது. பிரேசில் முன்னாள் வலதுசாரி அதிபர் ஜெயல் போல்சனாரோ ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 27 ஆண்டு சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் தொடர அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 71 வயது போல்சனாரோ கடந்த மார்ச் மாதம் நுரையீரல் அழற்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து சிறையிலிருந்து வீட்டுக்காவலுக்கு மாற்றப்பட்டிருந்தார். அமெரிக்காவில் வீசும் கடும் வெப்ப அலை, ஜூலை 4 சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள், உலகக்கிண்ண போட்டிகள், மின் விநியோக கட்டமைப்புகளை பாதிக்கும் இடரை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் கிழக்கு பகுதிகளில் மிக உயர்ந்த அளவிலான வெப்பநிலை பதிவாகிய வேளை கடுமையான வெப்பத்தால் மக்கள் அவதிப்பட்டனர். விளையாட்டு 2026 உலக கிண்டம். அர்ஜென்டினாவுக்கும் கெவாடேவுக்கும் இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அவ்விரு அணிகளும் தலா 1 கோல் எண்ணிக்கையில் சமநிலையில் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.